0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை, எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் காலை 5:58. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெண்ணும் துன்பத்துள் துன்பம் கடின்.
2: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும். குறள் எண் 854, அதிகாரம் இகல்.
1: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெண்ணும் துன்பத்துள் துன்பம் கடின்.
2: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய

0: 91.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலான் பேட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: பக்தி நேரம்.
0: வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கின்றது. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது என்ற வரிகளோட இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில இன்றைய நாளை புத்துணர்ச்சியோட தொடங்கக்கூடிய பாடல்களோட தான் இணைஞ்சிருக்க போறோம். நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் உளுந்தூர்பேட்டை சண்முகத்துடைய வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

ஐ கிருஷ்ணனுடைய இசையில வரஸ்ரீயுடைய வரிகள்ல மகாநதி சோமனா பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:11 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில நாம அடுத்ததா கேட்கக்கூடிய பாடல் MR விஜயாவுடைய இசையில தான் MR விஜயா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

யு வி அரவிந்த ஸ்ரீராமுடைய இசையில பி செந்தில்குமாருடைய வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நிறைமிப்பது 6:24. நல்ல தொடக்கம் நல்ல முடிவையே தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து ஒரு நாளை வந்து நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தொடங்கணும், ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தொடங்கணும் அப்படின்னா வந்து அந்த நாள் முழுக்க நம்ம அதே அந்த பாசிட்டிவ் வைபோடே போகும், அந்த நாளும் வந்து மிகவும் சிறப்பாக முடியும். அந்த மாதிரி இந்த நாளை உற்சாகமாக மாற்றக்கூடிய, அதே மாதிரி இந்த நாளை பாசிட்டிவாக தொடங்கக்கூடிய பக்தி பாடல்களோடு தான் நம்ம இணைஞ்சிருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பி சுசிலாவுடைய குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரகுவோட இசையில பி சுசிலா பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:34 மயற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சிட்டி பிரகாஷ்.

எஸ் சரளாவுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:41 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். அதாவது நேற்றைய நாளை விட இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கூடுதல் மகிழ்ச்சியாக, நேற்று எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அதை விட இன்னைக்கு இன்னும் சந்தோஷமான நாளாக வந்து இந்த நாள் அமையும். இல்லை, நேற்றே வந்து நான் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தேன், எனக்கு ரொம்ப அப்படியே சில சங்கடமான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா அது நேத்தோடு முடிஞ்சு போகட்டும், இன்றைய நாள் உங்களுக்கு புதுசாக ஒரு நாளாக வந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வாணி ஜெயராமுடைய குரல்ல தான் பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிகா செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு

0: உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வாரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அது நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால் நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸு அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நாம் நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மார்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம், சேலையூர், சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசர்ட் சலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி

0: அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. நேயர்களினி கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு

0: அன்புள்ள வேலுமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். சூழல்ங்கிறது ஒருவரது வாழ்க்கை, பணி முதலியவற்றின் சூழ்நிலை. அதாவது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வாழும் நிலம், வளரும் நிலம், காற்று, நீர் போன்றவை உள்ளடங்கிய இயற்கை. இதைத்தான் சுற்றுச்சூழல்ங்கிறோம் அல்லது இயற்கை சூழல்ங்கிறோம். ஆனா இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு, வாழ்வதற்கு ஏற்றபடி இருக்கா, அல்லது வாழ்வதற்கு ஏற்ற வகையில நாம நல்லபடியா வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. வசதி வாய்ப்பு என்ற பேர்ல நாம தேவையானது தேவை இல்லாதது எல்லாத்தையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்கோம். இவற்றால் நமது சூழல் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. வண்டி, வாகனம், சாலை, தொழிற்சாலை, வளர்ச்சி என்ற பேர்ல கட்டிடங்கள்னு நிறைய அபிவிருத்தி பணிகள் செஞ்சு வச்சிருக்கோம் வேலுமணி ஐயா. இதன் காரணமா தட்ப வெப்பநிலையில் மாற்றம், சூழல்ல பாதிப்பு, நோய் நொடி வந்துருச்சு, மருத்துவமனைகள் பெருகிடுச்சு, செயற்கை சமாச்சாரங்கள் நிறைய உள்ள புகுந்துருச்சு, கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் மாறி போயிடுச்சு. சுற்றுப்புற சூழலையே மூணா பிரிக்கலாம், இயற்கை சூழல், தொழிலக சூழல், சமூக சூழல்னு. இயற்கை சூழல் அப்படிங்கிறது தண்ணீர், வெளிச்சம், நிலம், காற்று, வாழும் உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்தது. தொழிலக சூழல்ங்கிறது மாநகரம், கிராமம், தொழிற்சாலைகள், அப்புறம் மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனையும் தான். மூணாவது சமூக சூழல் என்பது கல்வி நிறுவனங்கள், கம்பெனிகள், மற்ற சேவை நிறுவனங்கள் எல்லாம். சுற்றுப்புற சூழலின் எதிர்காலம் மிகவும் பயங்கரமான ஆபத்தான நிலையில் இருக்கிறது. பழைய சூழல், புதிய சூழல்னு ரெண்டு விதமான சூழல் இருக்கு. வேறு விதமா இத வகைப்படுத்தி இருக்காங்க. பழைய சூழல்ல வாழ்க்கை என்பது சிரமமானதாகவும் எளிமையானதாகவும் இருந்திருக்கு. புதிய சூழல்ல, அதாவது இன்றைய காலகட்டத்துல, வாழ்க்கை நிம்மதியாகவும் சாதாரணமாகவும் வாழப்படுது. முன்னாடிலாம் சின்ன கொட்டகை, கூரை வீடு, ஓட்டு வீட்டுல மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போ எந்த மின்சாதன பொருட்களும் இல்லை. ஆனா இப்போ சுகமான இடத்துல எல்லா விதமான மின்சாதன பொருட்களோடும் புதிய சூழல் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்போ ஒண்ணு புதுசா நமது வாழ்க்கையில உள்ள புகுதோ அப்போ நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ரெண்டையும் அனுபவிக்க தயாரா இருக்கணும். ஒன்ன கொடுத்தா தான் இன்னொன்னு பெற முடியும். வேலுமணி ஐயாவின் வாழ்க்கை புது சூழல்லையா, பழைய சூழல்லையான்னு நீங்க தான் தெரிவிக்கணும். கிராமத்துல இருக்கிறீங்க, நல்ல காத்து, நல்ல தண்ணி உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்து, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால இருந்த சூழல் இப்போ இல்ல. புவி வெப்பமயமாகுதல், ஓசோன்ல ஓட்டை, பசுமையில்ல வாயுக்கள், காடுகளை அழித்தல், பாலைவனமாகுதல், உயிரியல் சமமின்மை, கழிவுகளை வெளியேற்றுதல்னு நிறைய சிரமங்களை நாமளே உருவாக்கிட்டோம். அதன் பலன்களை அனுபவிக்கிறோம். ஒன்னே ஒன்ன நினைவுல வச்சுக்கணும், காசு கொடுத்து எதையும் வாங்கி உபயோகித்தால் கட்டுப்படி ஆகாது. எல்லாத்தையும் இயற்கையா கிடைக்கிற மாதிரி செய்துக்கணும். உதாரணத்துக்கு சுவாசிக்கும் காத்து, குடிக்கும் தண்ணீர் போன்றவை இன்றைய தினத்துல ஓர் உறுதி எடுத்துக்குவோமா? நம்மால் முடிந்தவரை நாம் வாழும் சூழலுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டோம்னு. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. என்னதான் வாரத்துடைய கடைசி நாள் வந்து சனிக்கிழமையா இருந்தாலும், நம்ம எல்லாருக்கும் வாரத்துடைய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நாள் அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை தான். அதுவும் வந்து சனிக்கிழமை வேலை இல்லாதவங்களுக்கு வெள்ளிக்கிழமை கடைசி நாள். ஐயோ, வெள்ளிக்கிழமை இன்னியோட முடிஞ்சிச்சு, ஒரு நாள் வேலைக்கு போயிட்டிருந்தா ரெண்டு நாள் ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பள்ளி கல்லூரி போற பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பாட வெள்ளிக்கிழமை கடைசி நாள். நாளைக்கு சனிக்கிழமையா ஸ்கூல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. நேற்று தான் வந்து பள்ளிக்கூடமும் வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதால வந்து எல்லாரும் உற்சாகமாக இப்போ வந்து பள்ளிக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டே இருப்பீங்க. அப்படியே வந்து நம்மளுடைய எம்எஃப்எம் ரெயின்போல நாங்கள் பிளே பண்ணுற அந்த பாட்டியும் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. கூடவே வந்து வணக்கம் சொல்ல ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா. அப்படி இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த ஆண்டு முதன் முதல்ல கொண்டாடப்பட்டது? இன்னைக்கு தான் வந்து நம்ம உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து கொண்டாடுறோம் இல்லையா. இது முதன் முதல்ல எந்த வருஷம் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சென்னை நிகழ்ச்சியில முதலாவதா வரக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தான். விவேக்கோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:06 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இருந்து இன்னைக்கு நாம சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டுட்டே இருக்கும். கூடவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் அது வந்து எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கிறாங்க, இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்முடைய கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கும் பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டுருவோம். பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், உலக சுற்றுச்சூழல் தினம் முதன் முதல்ல இந்த ஆண்டிலிருந்து தான் கொண்டாடப்படுறாங்க. முதல்ல வந்து நான் என்னுடைய பதிலை கொடுத்துறேங்க அப்படின்னு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து, இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. செய்யார் சந்திரசேகர், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க.

அடுத்ததா சபரி மனோஜ், அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜூலை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வாழ்த்து மெஞ்சம் சுலை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை வந்து அடுத்த பதிவில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன், கடலூர் மாவட்டத்திலிருந்து. அடுத்ததா சிவன் அருண், அவங்க அவங்களுடைய பதிலை அப்படியே ரொம்ப பெருசாக இந்த தினம் வந்து எந்த ஆண்டு வந்து கொண்டாடலான்னு வந்து இதுவெல்லாம் பண்ணாங்க, அந்த அதிகாரப்பூர்வமாக எப்போல்லாம் அறிவித்தாங்க, எப்போலேருந்து கொண்டாடுறோம் அப்படிங்கலாம் விளக்கமாக போட்டிருக்காரு. அடுத்ததா ஹரிஹரன், அவங்க உலக சுற்றுச்சூழல் தினம் முதன் முதல்ல இந்த ஆண்டிலிருந்து தான் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தாமலேரி முத்தூர் சரவணன், அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் தமிழ்மொழி அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றி. அடுத்ததா கதிரவன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன், அவங்களும் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மந்தவெளி விநாயகம், இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து தெரிஞ்சுக்கலாம் மேடம், எனக்கு இப்போதைக்கு தெரில, நான் பார்த்துல இதெல்லாம் சொல்லலை, அதனால் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து, அவங்களும் இன்றைய நாள் சிறக்கிறதுக்கு வணக்கம், சிறப்பு வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன டேட் தான் பதிவு பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த தினம் இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பதிவு பண்ணல. அடுத்ததா ராகவன் ரங்கசாமி, அவங்க காலை வணக்கம் எல்லா எஃப்எம் டீமுக்கு எல்லாருக்குமே காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தா பி எஸ் மணிபாலு ராஜாம்பேட்டை காஞ்சிபுரத்துலேருந்து, இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வீரதுரை காலை வணக்கம் சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், அவங்க வந்து நலமா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப நலமாக இருக்குது, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க.

அடுத்ததா பால ஜெயச்சந்தர், இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் மொழிக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு, உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த ஆண்டு தான் முதன் முதல்ல அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அப்படின்னு இப்போதான் ஒரு பாட்டு போட்டிருக்கு, அதுக்குள்ள பாடல்கள் அனைத்தும் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. தோட்டு அவருடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். அடுத்ததா ராமகிருஷ்ண கோவிந்தராஜன், அவங்க இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க மேற்கு மாம்பழத்திலிருந்து. பத்மா சவுந்தரராஜன், வணக்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சந்திரசேகர், அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க புதுவை ஆம்பல் நகர்லேருந்து. நான் மட்டும் பதில் சொல்ல இன்னும் நிறைய பேர் சேர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து கேசவன், அவங்க இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்திலிருந்து. அடுத்ததாக அசோகன் வரதா, இனிய காலை வணக்கத்துடன் உலக சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஆண்டுலேருந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து. அடுத்ததா ஜெயக்குமார், இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலை சேலத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வன்னை கணேசன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி தமிழ் மொழிக்கு இனிய காலை வணக்கம், நலமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றிமா அப்படின்னு போட்டிருக்காங்க. நலமா இருக்கு, நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட. இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கும் கேள்விக்கான பதில் என்ன கேள்வி அப்படின்னா, உலக சுற்றுச்சூழல் தினத்தை நம்ம இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தினம் முதன் முதல்ல எப்போ வந்து கொண்டாடினாங்க அப்படிங்கிற பதில் தெரியும்னா, நீங்களும் பதிலை பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து தான் ஏ ரகுமான் இசையில் சிவன் ஆனந்துடைய வரிகளில் தீபாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:16 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம நினைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டோம், சூப்பரான பாட்டு அப்படி கேட்டது, ரெண்டு பாட்டு வந்து சூப்பராக கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, என்ன கேள்வி அப்படின்னா, உலக சுற்றுச்சூழல் தினம் இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம், அது எந்த ஆண்டு முதன் முதல்ல கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அந்த கேள்விக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமான பதில்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதில் ரெண்டு விதமான பதில்கள் வந்து வந்துட்டே இருக்குது. அதில் எந்த பதில் சரியானது அப்படிங்கிறது வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் தான் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராஜமாணிக்கம் கோபி அவங்க உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த ஆண்டு தான் முதன் முதல்ல கொண்டாடப்பட்டது அப்படின்னு ஒரு ஆண்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ராமச்சந்திரன் அவங்க திருத்தணியிலிருந்து, இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்து, நன்றி தோழியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹரிஹரன் அதனுடைய கருப்பொருள், அதாவது முதன் முதல்ல கொண்டாடணும் ஓகே, ஆனால் அதனுடைய கருப்பொருள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கருப்பொருள் முதல் முதல்ல கொண்டாடினப்போ என்ன கருப்பொருள், இந்த ஆண்டு என்ன கருப்பொருளை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக புலவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐநா சபையால் எப்போல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது, எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கந்தசாமி திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மடம் கிராமத்திலிருந்து, அவங்க வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பாளர், எங்கள் அன்பு சகோதரி தமிழ்மொழி அவர்களுக்கும் மற்றும் நேயர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவருடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா வந்து ஆரிக்கம்பேடு ஆவடி அங்கிருந்து குணாலன் அண்ணாமலை அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சுஜாதா சந்திரசேகரன், காலை வணக்கம் ரேடியோட லிசனர்ஸ் எல்லாருக்குமே ஹாவி குட் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஜெகன் அவங்க காலை வணக்கம், உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து முதன் முதல்ல வந்து இந்த ஆண்டு தான் கடைபிடிக்கப்பட்டது, இப்போ தான் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ராஜா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரோசையா அவங்க சரியான விடை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேதியை போட்டிருக்காங்க, இன்னைக்கு தான் கொண்டாடுறோம், ஆனால் எந்த ஆண்டு முதன் முதல்ல கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அடுத்ததா மஸ்தான் ஷேக், இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மண்ணை பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுது அப்படின்னு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகரா வணக்கம் சென்னை சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பத்மா சவுந்தரராஜன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அசோக் ஜி குமார் வணக்கம் ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தியாகராய நகர்லேருந்து ரமாதேவி, இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருப்பாங்க. காலையிலே வந்து ஏதோ சுவையாக சாப்பிட்ருக்காங்க பழகுது, சுவையான காலை வணக்கம்லாம் போட்டிருக்காங்க. அடுத்ததான் முருகேசன், வணக்கம் சென்னை, உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த ஆண்டு தான் வந்து கொண்டாடப்பட்டது முதன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க முருகேசன் இடமேலையிலிருந்து. இதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் வந்து பதிலை வந்து பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே நிகழ்ச்சியில் அடுத்ததாக காலா திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. உமாதேவியோட வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசைய பிரதீப் குமார் தி மற்றும் ஆனந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பாரரி திரைப்படத்திலிருந்து டி இமானுடைய இசையில யுகபாரதியோட வரிகள்ல ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 7:29 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த தினம் எந்த ஆண்டு முதன் முதல்ல கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற பதிவு கீழே உங்களுடைய பதில்களை நீங்க தாராளமா கொடுக்கலாம். நேரம் 7:30. நேயர்களினி கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: அசிரங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேத்து புண்ணா சைபால்
1: சைபால்.
2: ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்ப்பா எதுவும் ஒன்றை துரத்துறது மாதிரி தெரியலையேன்னு. நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்கிறேன் என்ன. இதோ பாருங்கள் சார், இதுதான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலேன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான். குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம். நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்பா போச்சு அப்படின்னு அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான். பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துவிடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சுடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி
0: மறைஞ்சான்.
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து சூப்பரான பாட்டு எல்லாமே இதுவரையிலையும் கேட்டோம். இனிமே கேட்க போற பாட்டும் வந்து ரொம்ப அருமையான பாடல்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் முதன் முதல்ல எந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது. நேயர்களாலுமே வந்து ரொம்ப அற்புதமா வந்து அவங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நீங்களும் பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதாகப்பட்டது மகாஜனங்களை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. யாருடைய இசையில்

நேரம் 7:39 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம். என்னதான் நிகழ்ச்சி வந்து வணக்கம் சென்னையாக இருந்தாலும் நம்ம வந்து வேறு வேறு ஊரில் இருந்தெல்லாம் கேட்டுட்ருக்கோம், வேறு வேறு நாட்டில் இருந்ததெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க இல்லையா. எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம் சென்னையிலிருந்து சொல்லிக்கிறோம், அதனால் வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த ஆண்டு முதன் முதல்ல கடைபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. அதுக்கு வந்து எல்லோரும் வந்து பதில் சொல்லிகிட்டே வராங்க. நிகழ்ச்சியில்

எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணியனூர் மகேந்திரன் அவங்க வந்து இனிய உற்சாகமான காலை வணக்கம் சேலத்துலேருந்து மணியனூர் மகேந்திரன் பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கண்ணன் பி என் மேட்டுப்பட்டியிலிருந்து இனிய வெள்ளி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கோவை சுகம் ராஜா, வந்தே மாதரம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு மிகுந்த சென்னை பண்பலையே வாழிய வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து லட்சுமணன். அடுத்ததாக விஜயகுமார், காலை வணக்கம் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, முத்தமழை பாடல் வந்து அருமை அப்படின்னு போட்டிருக்காங்கடா, நிறைய பேருக்கு அந்த பாடல் பிடிச்ச பாடல் இல்லையா. அடுத்ததாக பாபு முள்ளக்காடு, அவங்க இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கருப்பண்ணன் ரங்கசாமி, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே வணக்கமுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து. அடுத்ததாக யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரகாஷ் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மாநிலத்திலேருந்து அவங்களுடைய பதிலை வந்து பண்ணியிருப்பாருங்க சின்ன திருப்பதி பிரகாஷ் அவங்க ஷியாமலா. அடுத்ததாக மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மதுரை சோ சண்முக சுந்தரம், அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. தருமபுரி முருகன், அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் ஆறுமுகம், அவங்க திருப்பூர்லேருந்து மகேஸ்வரி ராஜேந்திரன், அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க காலை வணக்கம் சொல்லிட்டு. அடுத்ததாக சாமுன்னி கேஎம், அவங்க காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குமணஞ்சாவடியிலேருந்து. அது சூளை ரீஜா மனோகரன் வந்து பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், அவங்க வந்து பெருசாக ஒரு என்ன சொல்கிற ஒரு பேராகிராஃபையும் வந்து அனுப்பியிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின்லாம் நம்ம கேட்டாக்கா அவங்க வந்து 10 மார்க்குக்கு தான் எழுதுவாங்க போல. அந்த மாதிரி வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியுடைய அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து ரொம்ப விளக்கமாக விரிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்போ வந்து இதை வந்து அனுசரித்தாங்க, எப்போ முதல் முதல்ல கொண்டாடினாங்க, எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தசாரதி முனுசாமி, அவங்க வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்களோடு. அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த ஆண்டு தான் முதன் முதல்ல கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தேவி ஸ்ரீதர், காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன், அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக திருமிழிசை அஸ்வினி நாகராஜ், அவங்களுக்கு வந்து போன உசுறு அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. யாருக்கிட்ட போன உசுறு திரும்ப வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அடுத்ததாக வந்து ரவி மணி அசோக் நகர் சென்னையிலேருந்து, அவங்க காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆண்டு தான் முதன் முதல்ல கடைபிடிக்கப்பட்டது, அந்த வருஷம் நான் 6வது படிச்சுட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரேவதி ராஜன் பாபு, அவங்க இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரனும் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க ரெண்டு பேருமே தென்கட்சி சுவாமிநாதனுடைய கருத்துக்கள் வந்து சிந்திக்க வச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாம், அவங்க வந்து சென்னையிலிருந்து ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்பியிருக்காங்க. காடுகள் பல்லுயிர்களின் தொட்டில், உயிர் கோளத்தின் நுரையீரல், இயற்கை சமநிலையின் இதயம், மலைகளின் தொப்புள் கொடி நதி, வண்ணத்து பூச்சிகளுக்கு வனவிலங்குகளுக்கும் அன்பின் வாசஸ்தலம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், உயிர் சூழலை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கான பதில் இன்னும் வரலையே இவர்கிட்ட வந்து. அடுத்ததாக எம் சங்கர், அவங்க வந்து தமிழ் மொழி மேடம் இனிய காலை வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நன்றி, அவனுடைய பதிலும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நேரு நகர் சங்கர். நிகழ்ச்சியில் இதே மாதிரி உங்களுக்கும் கேள்விக்கான பதில் தெரியும், அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த ஆண்டு முதன் முதல்ல கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமரன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. கார்த்திக் நேதாவுடைய வரிகளில் ஜெவி பிரகாஷ்குமார், இசையில ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். அது ரெயின்போ பண்பலை 101.4.

விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடித்து நிறைவு இப்போது 7:54 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருந்தோம். இன்னைக்கு வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து எந்த ஆண்டு முதன் முதல்ல கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா பதில் சொல்லியிருந்தாங்க. நிறைவா வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹேமலதா அவங்க வந்து ஓகே டென்கே அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததா ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான அவங்க இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறதால நானும் வந்து கண்டிப்பாக வந்து பதில சொல்லியே ஆகணும். நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் வந்து பதில் வந்து சரியான பதில் தான். அதாவது 1973 தான் வந்து முதன் முதல்ல கொண்டாடினாங்க. நிறைய பேர் 74, 71, 72 அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதாவது 1972 வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முதல் முதல்ல ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதாவது June 5 அந்த மாநாடு தொடங்கி நடக்குது. அப்போ அந்த மாநாடு தொடங்கின அந்த நாள், அதாவது சுற்றுச்சூழல் தொடர்பான அந்த மாநாடு தொடங்கின அந்த நாளை தான் வந்து நம்ம சுற்றுச்சூழல் தினமாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டோட நிறைவில் தான் வந்து தீர்மானிக்கப்படுது. அதன் பிறகு வந்து அடுத்த ஆண்டிலிருந்து அதாவது 1973 June 5 வந்து உலக சுற்றுச்சூழல் நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். முதன் முதல்ல நம்ம கொண்டாடும் போது ஒரே ஒரு பூமி அப்படிங்கிற அந்த கருப்பொருளை கொண்டாடணும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பருவநிலை நடவடிக்கை தான். அதாவது இந்த தீவிரமான அந்த காலநிலை மாற்றம் இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படி எதிர்கொள்றது அது தொடர்பாக தான்.

ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு நாடு எடுத்து நடத்தும். அந்த மாதிரி இந்த ஆண்டும் 2026 வந்து அஜர்பைஜான் குடியரசு நாடு தான் வந்து நடத்து, அதாவது பாகுல, அதோடைய தலைநகரமான பாகுல தான் வந்து நடைபெறுது. நம்ம பங்குக்கு நாமளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும். நம்மளால் வந்து பாதுகாக்க முடியல, மேம்படுத்த முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து சுற்றுச்சூழலை வந்து எந்த ஒரு பாதிப்புமே அதுக்கு ஏற்படுத்தாமல் வந்து பாதுகாக்கணும். நம்மளால் நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் கெட்டதையாவது செய்யாதிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து நம்மளால் புதுசாக எதுவும் மரம் நட முடியல இல்லை சுத்தமாக பாதுகாக்க முடியல அப்படின்னாலும் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து நீங்கள் அசுத்தப்படுத்தாமல் இருந்தால் அதுவே சுற்றுச்சூழலுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இங்க வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். என்னால பதில் சொல்ல

பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். என்னால் பதில் சொல்ல முடியல, ஆனால் பாட்டு கேட்டு இணைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. விவேகாவோட வரிகளில் இமான், இசையில் ஹாரிஸ் ராகவேந்திரா பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு

தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

8:03 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படி வந்து அட்டகாசமான பாடல்களோட தான் வந்து இணைஞ்சிருக்க போகிறோம். அட்டகாசமான பாடல்களை வந்து ஒரு இது நம்ம செலக்ட் பண்ணிப்போமே, அந்த மாதிரி எப்படின்னா வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு கிராமிய பாடல் மாதிரி, அதாவது கிராமிய பாடல்னா ரொம்ப கிராமிய பாடல் அப்படி கிடையாது, ஒரு கிராமத்து சார்ந்த பாடல் வந்து நம்ம தமிழ் சினிமாக்கள்லேயே நிறைய பாடல்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள் தான் வந்து உங்களுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியே வைப் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதனால் வந்து இந்த ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒரு மணி நேரம் எப்படி போகும் எல்லாருக்கும் அப்படின்னா வந்து இந்த மெசேஜ்லாம் நம்ம வந்து 2x 1x வச்சு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி 3x போகக்கூடிய நேரம் தான் 8-9 வரையும். ஏன்னா ரொம்ப வேகமாக எல்லாருமே வந்து கிளம்பக்கூடிய நேரம், இவ்வளோ நேரம் அமைதியாக இருப்போம். அந்த 7:59 கடிகாரத்தில் பார்க்குறவர்களையும் நம்ம மனசு அப்படியே கூலாக இருக்கும். அப்படியே அந்த 8 பார்த்த உடனே அடடா 8 ஆயிருச்சா அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்கூல் வேறு திறந்துட்டாங்க, இப்போ நிறைய பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பள்ளி திறந்துட்டாங்க அப்படிங்கிறதால வந்து நேற்று தான் வந்து திறந்துருக்காங்க. அதனால் இன்றைக்கெலாம் வந்து இந்த ஒரு மாதமாக யாரெல்லாம் நல்லா ஓய்வு எடுத்தீங்களோ பசங்களுக்கு தான் லீவ் ஆச்சு, நல்லா தூங்குவோம் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணால் காலையில் சீக்கிரமாக எழுந்து பசங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும், நாங்களும் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். பசங்களும் தூங்கி எழுந்து விளையாடுவோம் அப்படின்னு இருந்தவங்களாம் இப்போ வந்து அப்படியே வந்து புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு வந்து ஸ்கூலுக்கெலாம் போன முடியல. ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் கரிசக்காட்டுப்பூவை திரைப்படத்திலிருந்து தான் வருது. கஸ்தூரி ராஜாவுடைய வரிகளில் அருண்மொழி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அங்க தும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது. தெக்கிட்டு கரட்டு பக்கம் இருட்டு கட்டுது, அங்க கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது. குச்சிக்குள்ள வந்துருடி கொஞ்சம் ஒதுங்கி மழை விட்டதுமே போயிரெல்லாம் தூரம் நெருங்கி ஆசிச்சுக்குள்ள.

0: கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து ஹம்சலேகாவுடைய இசையில வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Ashwani presents Morning News. Good morning, I'm Naresh Mago. The headlines. Prime Minister Narendra Modi to visit Gujarat and Daman today to launch multiple development projects worth around 21,800 crore rupees. Prime Minister calls upon athletes participating in World Yogasan Championship to become ambassadors of Ayush Ministry's Yog 365 campaign. Reserve Bank of India to announce its bi-monthly monetary policy today. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhash C. Kashyap passes away in New Delhi. Russian President Vladimir Putin says U.S. pressure will not affect India-Russia ties, describes India as a reliable partner, and India to take on arch-rivals Pakistan in semi-final of men's

நேரம் 8:30 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நிகழ்ச்சியில் எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்து கஸ்தூரி ராஜாவுடைய வரிகளில், மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் தேவாவோட இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து வாலியோட வரிகளில் தேவாவோட இசையில கிருஷ்ணராஜ் மற்றும் தேவா பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரமிப்போது 8:41 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வெள்ளரிக்கா பின்ஸ் வெள்ளரிக்கா அப்படின்னு இந்த கோடை காலத்துல வந்து அப்படியே வந்து வெள்ளரிக்காவை பார்த்தாலே அப்படியே அடடாவை போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து இருக்குது. அந்த மாதிரிதான் வந்து போயிட்டு இருக்கு இப்ப இருக்கிற சீசன். கொஞ்சம் அப்படியே லைட்டா எங்கேயாவது மழை வரும்போது அப்படியே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா. இப்ப வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து திறந்துட்டாங்க அப்படின்றதால எல்லாமே வந்து பரபரப்பா இருவீங்க. நேற்று நான் ரயில்ல போகும்போது பார்த்தா திடீர்னு மதியம் தான் போறோம், மதியம் போகும்போது பார்த்தா ஒரே கூட்டமா இருக்குது. என்னடா அது, எப்பவுமே காலியா போவோம் நம்ம மட்டும் தான் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே. கூட்டமா இருந்தா பார்த்தா எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தான் வந்து. அதனால வந்து எதுக்கு சொல்ல வரேன் இப்போ அப்படின்னா வந்து காலையில நேரங்கள்லையும் சரி, இல்லை மதியம் அந்த பள்ளிக்கூடம் விடுற டைம் அந்த மாதிரியும் சரி, இல்லை மாலை நேரங்கள்லையும் சரி, வந்து ரயிலில் பேருந்துகள் எல்லாம் வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. இப்போ ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க, எல்லாரும் அவங்களும் வந்து டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதால, கல்லூரிகளும் இருக்குது அப்படிங்கிறதால வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பஸ் இல்லைனா 100 பஸ் இல்லை, ஒரு ட்ரெயின் இல்லை 100 ட்ரெயின் அப்படி வந்து மாறி கூட நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி கூட போய்க்கலாம். கரெக்ட் டைமுக்கு அப்படி போனீங்கன்னா வந்து அதில் தான் ஏறி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சு பிடிச்சி அப்படியே ஏறி ஓடுற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட சூழலையும் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து முக்கியமாக படியில் பயணம் செய்யவே கூடாது. அது வந்து சட்டப்படி குற்றம். அதையும் தாண்டி நமக்கு நம்மளுடைய உயிர் வந்து ரொம்ப பாதுகாப்பானது, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று, நம்ம முக்கியமான ஒன்று இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே போயிடுங்க. கூட்டமாக இருக்குது அப்படின்னா கூட வெயிட் பண்ணி அடுத்த பஸ்ஸுக்கோ இல்லை அடுத்த ட்ரெயினுக்கோ போங்க. ஸ்கூல் போனீங்கன்னா என்ன ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போகிறீங்கன்னு திட்டு வாங்குவீங்களா பரவாயில்ல வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து அந்த படிக்கட்டில் தொங்கிட்டே பயணம் போவாங்கள்ல அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்க நீங்கள் சரிங்களா. நீ சீக்கிரமாக கிளம்பிப்போ ஆனால் வந்து படியில் அந்த ட்ராவல் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பசங்கள் எல்லாமே வந்து அப்படியே படிக்கட்டில் தூங்க, அதில் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு இதுவாக கூட போகிறாங்க படிக்கட்டில் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது சரிங்களா. எல்லா நேரமும் ஒரே நேரம் போல் நமக்கு இருக்காது இல்லையா. அதனால் வந்து நம்மளுடைய நம்மளை பாதுகாத்து கொள்வது வந்து நம்மளுடைய கடமை அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஒரு பாடல் வந்து எந்த திரைப்படத்திலேருந்து அப்படின்னா வந்து புதிய மன்னர்கள் திரைப்படத்திலேருந்து தான் வந்து டிஎல் மகாதேவன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் பழனி பாரதியோட வரிகளில் ஏ ரகமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 8:49 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். என்ன அறிவிப்பு அப்படின்னா வந்து 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு அதாவது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் அதாவது https://adm.tanuvas.ac.in மூலமாக, மறுபடியும் adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு

செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் பல்கலைக்கழக இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விழுந்திருக்கு.

அதனால் கால்நடை சார்ந்த, அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் சேரணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த இணையதளத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நிச்சயமாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க எங்களுக்கு இது பயன்படலை அப்படின்னா கூட பரவாயில்ல, இது சார்ந்து யாராவது படிக்கிறவங்க இருக்கிறாங்க விருப்பப்படுறாங்க அவங்களா, அவங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கன்னா வந்து இந்த தகவல் வந்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் வந்து அமையும். நம்ம வந்து ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து இப்போ இருக்கிறோம் இல்லையா. இவ்வளோ நேரம் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் பாட்டு என்ஜாய் கேட்டு என்ஜாய் பண்ண அந்த பாட்டு எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து எங்கன்னா வெளில போகிறீங்க அப்படின்னா வந்து எப்போவுமே நீங்கள் போகிற இடத்துக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுங்க, இல்லை ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா காலை நேரம் அப்படிங்கிறதால வந்து நிறைய வந்து போக்குவரத்து நெரிசல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சமாளித்து நம்ம போய் அங்கே ரிலாக்ஸாக நம்மளுடைய வேலைகளை தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே கிளம்பி போயிடணும். அதே மாதிரி போகும்போது மறக்காமல் வந்து தண்ணியை எப்போதுமே வந்து கொண்டு போங்க. இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால வந்து கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் நிறையவே கொண்டு போங்க. அதே மாதிரி வந்து கொடையும் எடுத்துகிட்டு போங்க, மழை வந்தாலும் அது பயன்படும், வெயிலாக இருந்தாலும் வந்து அது பயன்படும் இல்லையா. அதனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க யாராக இருந்தாலும் தலைக்கவசம் அணிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட பின்னாடி வந்து உங்கள் ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்டு போகிறேன், காலேஜ் கூப்பிட்டு போகிறேன், இல்லை மனைவி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்லாம் யோசிக்கிறவங்க, இல்லை கணவரை பின்னாடி குறைச்சி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றவங்களாம் வந்து அவங்களுக்கும் சேர்த்து தலைக்கவசத்தை வந்து கொடுத்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போங்க. நான் அதெல்லாம் போடுங்க, வெயிலுக்கு முடியல நான் வந்து காரில் தான் போக போகிறேன் அப்படின்றீங்களா, கார் ஏறினதுமே முதல்ல வந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, போட்டு சாலை விதிகளை சரியாக கடைபிடித்து சரியான பயணத்தை மேற்கொள்ளுங்க. மறுபடியும் உங்களை வந்து 10 மணிக்கு வந்து ஒரு கேம் ஷோவோட வந்து உங்களை வந்து சந்திக்க போகிறோம். இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுறோம் இல்லையா, அதனால் வந்து மாசுபாடெல்லாம் வந்து காற்று மாசுபாடு அதன் பிறகு வந்து நிறைய மாசுபாடுகள் சுத்தமாக ஏற்படாமல் நம்ம வந்து சுற்றி இருக்கிற இடத்த வந்து பாதுகாப்பாக வச்சுப்போம் அப்படிங்கிற கருத்தையும் வந்து நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக என்ஆச ராசாவை திரைப்படத்திலிருந்து கஸ்தூரி ராஜாவுடைய வரிகளில் தேவாவோட இசையில் அருண்மொழி மற்றும் சித்ரா பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்கவுள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது.

நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 9:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்ட இருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ரேப். அண்ட் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த அருமையான நாள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகட்டும் அப்படிங்கிற சூப்பரான விஷயத்தோட இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சூப்பரான ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங் பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ அந்த வரிசையில இப்ப நான் பிளே பண்ண போற சாங் யூத் படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ் குமார் கம்போசிங்ல கென் கருணாசுடைய குரல் மற்றும் வரிகள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோல.

யூத் படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் குமார் கம்போசிங்ல ஒரு சூப்பர் சாங் கேட்டீங்க. நேரம் சரியா 9:07 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ரேப். அண்ட் ரெயின்போ ரேப்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். கோ படத்துல

இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல கபிலனுடைய வரிகளில் திப்பு, கிரிஷ் ஹரிச்சரன் அண்ட் சைனோரா இந்த பாடலை பாடிருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சிமதோலு.

இளையராஜா இசையில நான் முத்துக்குமார் வரிகள்ல சூரஜ் ஜெகன் கார்த்திகோட குரல்கள்ல நீதானே என் பொன் வசந்தம் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 9:19 ஆகுது. அண்ட் இப்ப ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ரேப். அண்ட் ரெயின்போ ரேப்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். இந்த பாடல் மியூசிக் யாருன்னு கேட்டீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்ல விவேக்கோட வரிகள்ல இந்த பாடல் யுவன், செண்பகராஜ், வேலு, சாம், நாராயண், ரவிசங்கர் பாடியிருக்காங்க. கோட் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுல.

கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக June 17, 2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் அவார்ட்ஸ் ஆஃப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் June 17, 2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். அண்ட் இப்போ ரெயின்போ ராப்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். இந்த பாடல் வந்து வேட்டையன் படத்துலேருந்து பிளே பண்ண போறேன். இந்த பாடல் மலேசியா வாசுதேவன் யுகேந்திரன் பாடியிருக்காங்க. அனிருத் தீப்தி சுரேஷுடைய குரல்களில், விஷ்ணு எடவன் வரிகளில் அண்ட் அனிருத்தோட மியூசிக்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுல.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூண்டு கண்ணா வந்தர் டூண்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூண்டு கண்ணா வந்தர் டூண்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூண்டு கண்ணா வந்தர் டூண்டு கண்ணா இப்போது ஜோடு.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: கமாண்டர் ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
5: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
6: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
7: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
5: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
6: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
4: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
8: நேரம் சரியா 9:31 ஆகுது. FM ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ரேப் அண்ட் ரெயின்போ ரேப்ல எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் யுவன் சங்கர் ராஜோட சூப்பர் மியூசிக்ல, கங்கை அமரன் வரிகள்ல சங்கர் மகாதேவன் அண்ட் பிரேம்ஜி அமரன் இந்த பாடலை பாடியிருக்காங்க. சென்னை 28 படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோல.
0: சரோஜா

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தாமரை வரிகள் ஹாரிஷ்ராஜ் மியூசிக்ல இந்த பாடல் வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே செம்ம தூளு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப். நான் உங்க பூர்ணிமா.

0: ஹரிஜெயராஜ் இசையில தாமரை வரிகள்ல வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:47 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராப் இந்த எக்ஸைட்டிங்கான பிளேலிஸ்ட்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் உதித் நாராயணன் மற்றும் சுஜித்ரா குரல்கள்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சாங் வந்துட்டே இருக்கு, யாரடி நீ மோகினி படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பாருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோல.
1: Hi. Are you single? Buy me a drink. Hey, let's go out, man.

no. Come on, girls.

அனிருத்தோட மியூசிக்ல தனுஷுடைய வரிகள்ல 3 படத்துல இருந்து சாங் கேட்டீங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோடு. நேரம் சரியா 9:56 ஆகுது. அண்ட் இன்னைக்கு ரெயின்போ ராப் ஓடிய ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் லாஸ்ட் சாங் கபிலன் வைரமுத்து வரிகள்ல ஹிப்ஹாப் தமிழ் ஆதியுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. இமைக்கா நொடிகள் படத்துல இருந்து மறுபடியும் 10 மணிக்கு கெட்ஸ் அட் கோ ஷோல தமிழ் மொழியோட நான் உங்க பூர்ணிமா உங்களோட சந்திக்கிறேன். அண்ட் இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பாருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோடு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி, மற்றும்
2: நான் உங்கள் பூர்ணிமா.
1: நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்துதான் வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து உங்க கூட வந்து டிராவல் பண்ண போறோம். நீங்களும் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். எப்படி இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா வந்து
2: இன்னைக்கு வந்து வார்த்தை விளையாட்டு தான். சோ வந்து இன்னைக்கு சுற்றுச்சூழல் தினம் சிறப்பா நம்ம விளையாட போறோம்.
1: கண்டிப்பா சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கறதால இன்னைக்கு எடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே வந்து அது சார்ந்த வார்த்தைகள் தான். அதனால நீங்க வந்து வேற துறையில எல்லாம் போய் தேட வேணா, ஒரே டிபார்ட்மெண்ட் அதே ஃபோக்கஸ் பண்ணி வார்த்தைகளை கண்டு.
2: ஆமா, கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் இல்லையா அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு.
1: ஆமா, ரொம்ப எளிதா இருக்கும். நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 2952-5454 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க இணைப்புல வரலாம்.
2: இப்ப வந்து தொடர்ந்து நீங்க பேசலாம். உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லப்படும், அந்த வார்த்தை ஹின்ஸ் வச்சு அது என்ன வார்த்தைகள் நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: கண்டிப்பா. ஆமா, முதல்ல எடுத்து நம்ம சொல்லிடுவோம், கடைசி எடுத்து சொல்றோம், அதை எடுத்துன்னு சொல்லிடுவோம் இல்லையா.
2: ஆமா,
1: நிகழ்ச்சியில முதல் நேயர் இணையறாங்க,
2: பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? கண்ணன், முதல் காலரா வந்திருக்கீங்க இல்லையா? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் காலருக்கு வந்து ஒரு ஆஃபர் வச்சிருக்கோம். ரொம்ப எளிதான கேள்விதான். என்ன, மொத்தம் 4 எழுத்து தான் உங்களுக்கு, சரியா? முதல் எழுத்து வந்து நெடில் மா. கடைசி
2: மாதம், மாதம் மாமன்னன். ஆமா,
1: அது கடைசி எழுத்து டு, குறில் டு. என்ன வார்த்தை அது?
2: சுற்றுச்சூழலை குறித்துதான் எல்லா வார்த்தைகளுமே. சுற்றுச்சூழல் தினம் இல்லையா, உலக சுற்றுச்சூழல் தினம். மாசுபாடு. சூப்பருங்க,
1: சரியான பதில். நன்றி, நன்றி. எதுக்குதான் இந்த மாதிரிதான் வந்து ஃபர்ஸ்ட் கலரே வந்து எங்களுக்கு வந்து உற்சாகமா
2: தர்ச்சாக எக்ஸலண்டா கண்டுபிடிச்சிட்டா.
1: ஆமா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: சூப்பரா
2: போயிட்டு இருக்கு சந்திரசேகர், மிக்க நன்றி.
1: வணக்கம். நல்லா இருக்கேன். இந்த பக்கம் கோட்டா முடிஞ்சு சிறுமா அந்த பக்கம் கேட்டு வர அப்படின்னு இந்த பக்கம்
3: வந்திருக்கேன்.
2: இப்ப உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லுவாங்க தமிழ் மொழி.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து 6 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து குறில் மா, கடைசி எழுத்து, ஆமா குறில் மா, கடைசி எழுத்து குறில் சி.
3: குறில்
1: சி, சி சி சொல்லுவோம்ல, சி. சி.
3: ஓகே.
1: மொத்தம் இது வந்து எத்தனை, 6 எழுத்துக்களை கொண்டது.
3: மரங்கத்தியா?
1: இல்ல, முதல் பாதி கொஞ்சம் கரெக்ட், அப்படியே அதே டோன் சொல்லுங்க.
3: மரங்கத்தி எப்படியா?
1: ஆஹா, இல்ல இல்ல
2: இல்ல, கொத்தினா தீல வரும், நாங்க சீல சொல்லிருக்கோம்.
1: சீ சொல்லுவோம்ல,
3: சீ தானே?
1: ஆமா. நம்மளா
3: ஏதோ க்ளூ கொடுங்களே மேம். மால ஆரம்பிச்சு தீல.
2: சுற்றுச்சூழல் சிறப்பு.
1: சுற்றுச்சூழல்னா இத வந்து மறுபடியும் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை.
4: உங்களுக்கான
1: வார்த்தை சொல்லிடலாமா? முதல் எழுத்து குறில் ச, கடைசி எழுத்து லை.

0: ஆமா சார், குரில் சார், சரிங்களா
1: சார், லை முடிகிற எழுத்து,
0: முடிகிற எழுத்து லை. இது வந்து நமக்கு வந்து வெப்பமும் குளிர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அப்படி குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: குளிர்ச்சியை
0: தராது நமக்கு வந்து. நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு வந்து வெப்பமும் இதுவும் வந்து ஒரே மாதிரி இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா. வெப்பமும் இருக்கணும், குளிர்ச்சியும் ஒரே இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி குறிக்கக்கூடிய அந்த ஒரே இதுவும் நான் சொல்றீங்களா, அந்த இதுவை ஃபில் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இது. சரி, அடுத்த நேயர் கிட்ட கேட்கலாமா?
2: நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: கார்த்திக்
0: பேசுமாம். கார்த்திக்,
1: ஓகே
0: சொல்லுங்க. கார்த்திக், நான்கு எழுத்து
3: கேளுங்க.
1: கேளுங்கங்கறாங்க, நம்மட்ட கொடுத்துட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணலாம் க்வெஸ்சன்.
0: முதல் எழுத்து வந்து குரில் ச, கடைசி எழுத்து லை, மொத்தம் நான்கு எழுத்து தான் சரிங்களா? அந்த ஒரு
1: நம்ம ஈக்குவல் ஈக்குவல் கூட சொல்லலாம். இதுக்கு மேல ஹிண்ட் கொடுக்க முடியாது.
0: ஹிண்ட் இல்ல, பதிலையே சொல்லிட்டாங்க.
1: முதல் எழுத்து வந்து சாங்க, சர்க்கரைக்கு வர சா, சரிங்களா? நான்காவது எழுத்து லை. சோ இடையில இருக்க ரெண்டே எழுத்து தான், மொத்தம் நான்கு எழுத்து வார்த்தை. தட்பம் வெப்பம் இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தாதான் நம்ம வாழ முடியும். எங்க இதுக்கு மேல அந்த அந்த அதுதான் ஈக்குவல், அது
0: அந்த இதுதான்
1: நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிடலாம் அந்த வார்த்தை. வாவ், இவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு அந்த வார்த்தை. சரி, ஓகே கார்த்திக், பாக்கலாம். அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: குட் மார்னிங் டு போத் ஆஃப் யூ மேடம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார். ரங்கராஜன் சாரா?
0: நீங்களும் இதெல்லாம் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எங்க கூட சேர்ந்து கேம் விளையாடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துள்ளோம். முப்பொழுதும் உன் கற்பனை திரைப்படத்திலிருந்து தாமரையோட வரிகளில் முகமது இர்ஃபான் மற்றும் ஸ்ருதிஹாசன் பாடிய பாடல். ஜீவ் பிரகாஷ்குமார் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:15 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா பூர்ணிமா?
1: எஸ், தமிழ் மொழி. அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாமா? இன்னொன்னு வந்து சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறதால அதுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ரிலேட்டடான வார்த்தைகள் தான் நாங்க சொல்றோம்.
0: கண்டிப்பா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கான
0: பதிலே சொல்ல வந்துட்டேன். முதல் எழுத்து வந்து நெடில் மே, சரிங்களா? மே மாதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மே. கடைசி எழுத்து மை. கரெக்டா, நீங்க சொன்னது வந்து மூணு எழுத்து மேன்மை சொல்றீங்க, நடுவுல ஒரே ஒரு எழுத்து போட்டீங்களா அந்த வார்த்தை.
2: மேலாண்மை.
0: அவ்வளவுதான்.
1: தமிழ் புலவர்.
0: வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நீங்க வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம்.
3: இராஜிக்கும்
1: வணக்கம்.

0: உங்களுக்கான வார்த்தை ஹிண்ட் இப்ப சொல்லுவாங்க தமிழ் மொழி.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து மொத்தம் ஏழு எழுத்துக்கள்.
2: கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க மேடம்.
1: ஈஸியாவா? ஏழு எழுத்துனது டக்குன்னு ஈஸியான. சரி, மூணு எழுத்து போதுமா உங்களுக்கு?
2: போதும்
1: போதும், அதுவே மூணு எழுத்து தான். முதல் எழுத்து நெடில் மீ, சரிங்களா? மீன் சொல்லுவோம்ல, அந்த மீ.
0: மீண்டும் மீண்டும் வர மீ.
1: அடுத்து கடைசி எழுத்து பூ, குறில் பூ. புன்னகைக்கு வரும் இல்லையா அந்த பூ, சரிங்களா? நடுவுல ஒரே ஒரு எழுத்து போட்டு
0: மூன்று எழுத்து வார்த்தை தான் மொத்தமே.
1: உங்ககிட்ட போய் நாங்க விளையாடலாமா சொல்லுங்க, எங்க மேலதாங்க தப்பு.
0: எனிவே உங்க சரி, ஒருத்தவங்களுக்காக ஈஸியா குடுக்கலாமேன்னு நாங்க முடிவு பண்ணி இதை குடுத்திருக்கோம். ஓகே, நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். இந்த மாதிரிதான் இணைப்புல வந்துட்டு வந்து போயிட்டாங்க. நீங்க இணைப்புல வரீங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ண வரலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அட்டன் பண்றோம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: மறுசுழற்சி
0: அமைதியாயிட்டீங்களா? இப்போ
1: உங்களுக்கு வந்து மொத்தம் ஏழு எழுத்து. முதல் எழுத்து வந்து குறில் பூ, புன்னகைக்கு வர பூ, சரிங்களா? கடைசி எழுத்து வந்து இல்லு. ஆமா, இல்லு. மொத்தம் ஏழு எழுத்து. இல்லு வந்து இந்த கல்லுக்கு வரும் இல்லையா, கல்லு, கல்லு, மண், அந்த அந்த இல்லு, சரிங்களா? மணலுக்கு வர இல்லு, அந்த இல்லு. இது வந்து என்னன்னா, இப்ப ஏற்கனவே ஒண்ணு பழசா இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் அப்படியே டெக்கரேட் எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம்ல, அது அதே சொல்லு பாருங்களா, புதுமைப்படுத்துதலே தமிழ்ல கரெக்டா எப்படி சொல்லுவோம்? பழசு ஒண்ணு இருக்கு, அத என்ன கொஞ்சம் ஆல்டர்னேட்லாம் பண்ணி பண்றோம்.
0: சரி, அடுத்த நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஸ்ரீ கனகராஜ், குடுவாஞ்சியில இருந்து.
1: குடுவாஞ்சி இருந்து கனகராஜ், கண்டுபிடிச்சிட்டீங்களா வார்த்தையே?
4: நான் இணையத்துல கேக்குறேன், தாமதமா வரும்.
1: தாமதமா? சரி, முதல் எழுத்து வந்து குறில் பூ, சரிங்களா?
4: குறில் பூ.
1: ஆமா, புன்னகைக்கு வர பூ. கடைசி எழுத்து வந்து இல்லு, மணலுக்கு வருது இல்லையா அந்த இல்லு.
4: சரி,
1: மொத்தம் ஏழு எழுத்து தான் இது.
0: ஒன்னு இருக்கு அத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்றது. ஓகேங்க, நன்றி நன்றி.
1: அநேகமா வந்து நம்ம நேயர்கள் கிட்ட எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கு, என்னன்னா ஒரு வார்த்தை வந்து தெரியல அப்படின்னா வந்து நம்ம டக்குன்னு ஒரு பாட்டை போட்டோம்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? இப்ப நம்ம வந்து ஒரு பாட்டுக்கு போக போறோம். என்ன பாட்டு அப்படின்னு பாட்டோம்னாக்கா, வசீகரா திரைப்படத்துல இருந்துதான், தாமரையோட வரிகள்ல, தாமரையோட வரிகள்ல கிடையாது, வசீகரா படத்துல இருந்து பா விஜயோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில சங்கர் மகாதேவன் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 10:27 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா,
1: இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் தினம் சிறப்பா வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நாங்க அதுக்கான ஹின்ஸ் கொடுத்துருவோம், முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இடைப்பட்ட எழுத்துக்களை வச்சு அது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்கும்.
0: கண்டிப்பா நீங்க வந்து வேற எந்த துறையுமே போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கணும், ஒரே துறை சுற்றுச்சூழல் துறை, அவ்வளவுதான். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க தேவராஜ், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: மொத்தம் 5 எழுத்து. முதல் எழுத்து
2: சொன்னீங்க, ஒண்ணு
0: புரிய,
2: அது ஒரு 7 எழுத்துக்கள் சொன்னீங்களா மேடம்?
0: 7 எழுத்துக்கள். ஆமா, கண்டுபிடிக்கல பாத்தீங்களா, நம்ம மறந்துட்டோம். நெய்யர் கரெக்டா இருக்காங்க,
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது வந்து இந்த
1: புதுப்பித்தல் கரெக்ட்ங்க. எக்ஸாக்ட்லி,
0: நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பதில கண்டுபிடிச்சு வந்துக்கிறேன், அடுத்த கேள்விக்கு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி. நன்றி தேவராஜ், நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: அடுத்த நெய்யர் வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேரு?
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? 5 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து குறில் மா. ஆமா. கடைசி எழுத்து நை. நை நை ஆணை சொல்லுவோம் இல்லையா? மானை மானை சொல்லுவோம்ல, மானை இப்படித்தான் அப்படி சொல்லுவோம்ல, நை சொல்லுவோம்ல,
1: அந்த நை முதல் எழுத்து குறில் மா,
0: குறிஞ்சல்
1: அதுக்கு வரமா.
0: ஆமா.
2: இது எது மேடம் குறிக்கிறது?
0: இது வந்து என்னன்னா மழை பெஞ்சா அதோட தொடர்புடைய ஒரு வார. மழைன்னா மண் வாசனை விட்டு நம்மளால போக முடியும்.
1: மண் வாசனை அடிச்சாரு பாத்தீங்களா? சமங்க,
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கோம் ஹேமலதா.
3: ரெண்டு பேரும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
3: சூப்பரா இருந்தது. முகநூல்
0: போஸ்ட் நல்லா இருந்ததுங்களா? இனிமே பாருங்க, தொடர்ந்து வரும் பாருங்க.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரே பிளைனா இருக்கும். வித் பாரதியில தான் அந்த மாதிரி வரும். இப்ப நீங்களும் போட்டிருந்தீங்களா, ரொம்ப அசத்தலா இருந்தது.
0: எல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ தானே?
3: அதுதான்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லுவோமா?
3: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: மொத்தம் 5 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து குறில் ப. ஆமா,
3: பழம்.
0: ஆமா, பழத்துக்கு வர இது. கடைசி எழுத்து வந்து லை, ஆலை சொல்லுவோம் இல்லையா, அந்த லை.
3: பண்பலை. பண்பலை.
0: பண்பலைக்கு வர லை.
1: எத்தனை மொத்த எழுத்து வார்த்தை?
0: 5
1: எழுத்து. பண்பலை 4 எழுத்து தான்.
0: பண்பலை
1: வந்து இது வந்து சுற்றுச்சூழல் தினம் ஒட்டி இருக்கு. சோ வந்து அது வந்து 4 எழுத்து வார்த்தை வேற. சோ நீங்க அந்த 5 எழுத்துக்கு யோசிங்க.
3: 5 எழுத்துக்கு சொல்லணும்.
0: ஆமா, இப்போ இதுக்கு வந்து க்ளூ கொடுக்கணும்னா வந்து நிறைய பசுமை நிறைந்த ஒரு பகுதியை சொல்லுவாங்க.
1: பாத்தீங்களா எவ்வளவு பெரிய க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு.
0: அதையே சொல்லிட்டேன் பாதி பதில.
3: மூதிர் சோலை, அது 7 எழுத்து வருதே.
0: பழமுதிர் சோலை.
3: பசுஞ்சோலைன்னு
0: ஒரு வார்த்தை இருக்கிறதே மறந்துட்டீங்க தானே?
1: மறந்துட்டோம் நம்ம, இப்ப இருக்கிற காலங்கள்ல நம்ம மறந்துடுறோம்.
3: பழமுதிர் சோலை கேள்விப்பட்டிருக்கோம்.
1: பசுஞ்சோலை,
3: பாஞ்சோலை, பாஞ்சோலை, பூஞ்சோலை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பழஞ்சோலை
1: எல்லாம் யோசிக்கிறதுல பசுஞ்சோலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
0: சோலை கரெக்ட், அவ்வளவுதான். சரிங்களா, வாழ்த்துக்கள். நன்றி.
3: தேங்க்யூ மேம். இருவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். தமிழ் மொழிக்கும் புரிமுகம். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருவண்ணாமலை.

0: மாலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் மாஜு கந்த கந்தசாமி.
1: கந்தசாமி சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
0: சொல்லுங்க.
1: ஏழு எழுத்துக்கள் மொத்தம். அதுல முதல் எழுத்து வந்து மீ நெடில், மீனுக்கு வர மீ, சரிங்களா? கடைசி எழுத்து டு, ஆடுக்கு வர டு.
0: மீட்டெடுப்பு.
1: ஆஹா, இல்ல நான் டூன்னு சொல்றேன், மீட்டெடுப்புன்றீங்களே. இருங்க, நீங்க ஆனா கொஞ்சம் மீட் எடுக்கிறது அதுவுமே அந்த பொருள் தான், கரெக்ட் தான், ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டீங்க. சரியான வார்த்தை சொல்லணும், சரிங்களா?
0: மீண்டெடு.
1: ஆஹா, இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு இல்லையா, இயற்கை சார்ந்த சில பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அதை மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆமா, இப்ப இந்த மஞ்சள் பை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம பல முறை பயன்படுத்தலாம்ல, அந்த மாதிரி நிறைய முறை பயன்படுத்தக்கூடிய அதுக்கான ஒரு வார்த்தை இது.
2: வார்த்தைகள் எழுத்துக்கள் மொத்தம்
1: ஏழு எழுத்துக்கள்.
2: ஏழு எழுத்துக்கள்.
1: ஆமா, இது வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இது.
2: ரீப்ராசஸிங். அத தமிழ்ல மாத்தணும் நம்ம.
0: மீண்டெடு.
1: ஆஹா, இல்ல இல்ல, சரி அடுத்த நேயர் கிட்ட கேட்கலாமா என்ன சொல்றாங்க. நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: பயன்படுத்தக்கூடிய
1: ஒரு பொருளுக்கு வந்து இப்படி சொல்லுவோம், மறுபடியும் பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த சுழற்சிக்கு பேரு இது.
3: அப்படியா?
1: ஆமா, இப்ப நம்ம மஞ்சள் பையெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு முறை மட்டும் பயன்படுத்த மாட்டோம்ல, அது மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்திட்டே இருப்போம் இல்லையா. இப்ப சில கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம், அது அதுக்கப்புறமா தொடச்சிட்டு மறுபடியும் கழுவிட்டு வேற எதுக்கும் பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரி.
3: கண்டிப்பா கண்டிப்பா. மீன்.
1: வந்துட்டீங்க.
2: மீன். ஒரு பாத்திரத்தை குறிக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா
1: பாத்திரம், அதாவது எப்படின்னா பாத்திரம் சொல்ல முடியாது, ஒரு நீங்க வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம் இத அப்படிங்கறதுக்கு. நானும் பாதி பதில் சொல்லிட்டேன், நீங்களும் பாதி சொல்லிட்டீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க.
2: இல்லங்க, ஐயோ ஐயோ, இல்ல இல்ல இல்ல, மறந்துருங்க.
3: நன்றி
1: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க சார்.
2: இனி இந்த வார்த்தைக்கு யாருமே வரமாட்டாங்க நினைக்கிறேன்.
1: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: முதல் வார்த்தை மீ,
1: எழுத்து
2: மீங்கிற எழுத்து, முடிகிற எழுத்து வந்து டு, ஏழு எழுத்து வார்த்தைகள். மறு

0: மறுசுழற்சி, ரீப்ராசஸிங், ரீயூசேஜ், இதெல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆமா, அது ரீயூசேஜ்ங்க. கரெக்டா சொல்லணும்னா ரீயூசேஜ் தான், உபயோகப்படுத்துதல், பயன்படுத்துதல். இவ்வளவும் சொல்லிட்டேன் இல்லங்க. உபயோகிப்பது, பயன்படுத்துவது, அப்படி எல்லாம் வரும். அந்த ரீயூசேஜ் அதுதான் தமிழ் அர்த்தம்.
1: சரி, ஓகே, நம்மளே பதில் சொல்லிடுவோம். சரிங்களா, கேட்டுக்கலாமா?
0: தமிழ் மொழி, அதை நீங்களே சொல்லிடுங்க.
1: என்ன பதில் அதுன்னா வந்து மீள் பயன்பாடு.
0: மீள் பயன்பாடு, ரீயூசேஜ்,
1: மீள் பயன்பாடு அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த வார்த்தை வந்து ஆனா இப்ப நம்ம புழக்கத்துல வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம மறுசுழற்சி,
0: மறுசுழற்சி
1: பயன்படுத்திட்டே இருக்கு.
0: ஆமா, மீள் பயன்பாடுங்கிறது ஆக்சுவலி இன்னும் இது கிளியர் தான். மறுசுழற்சி, இப்ப பிளாஸ்டிக் வந்து மறுசுழற்சி பண்றோம்.
1: ஆனா
0: இந்த மீள் பயன்பாடுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி கண்ணாடியோ இல்ல இது எல்லாமே ரெகுலரா அதே பொருள் அப்படி யூஸ் பண்றது. இருவருக்கும் வணக்கம்.
1: யார், எங்க இருந்து?
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: கலைசாமி, சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
1: முதல் எழுத்து சு, நெடில், சரிங்களா? சூழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சு. கடைசி எழுத்து இல்லு, இல்லுனா கல்லுக்கு வரும் இல்லையா, அந்த இல்லு, கல்லு மணலுக்கு வர இல்லு, சரிங்களா? இல்ல இல்ல, நானும் வார்த்தையும் முடிக்கல. மொத்தம் அஞ்சு எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை இது. அஞ்சு எழுத்து. முதல் எழுத்து நெடில் சு, கடைசி எழுத்து வந்து இல்லு, மணலுக்கு வர இல்லு. அது என்ன வார்த்தை? இப்போ அது வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னாலே அதோட தொடர்புடைய ஒரு வார்த்தை. உயிர் வாழறதுக்கு தேவையானது இதெல்லாம், சுத்தி இருக்கிறது இதெல்லாம், அதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ற ஒரு இது, படிப்புன்னு கூட சொல்லலாம் அது. ஆமா, இப்ப உயிரியல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தாவரவியல் அப்படிங்கிற மாதிரி சூழலை சார்ந்த ஒரு இது. சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்போம், சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கிண்டியில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சூழியல் மேடம்.
1: சூழியல் கரெக்டா சொல்லுங்க பாப்போம்.
3: சூழ்நிலை இயலா?
1: ஆஹா, சூழ்நிலை இல்ல இல்ல, சுற்றுச்சூழல் அப்படின்னா அது என்ன இயலா வரும்?
3: சுற்றுச்சூழல் தான் மேடம் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா நீங்க நெடில் சூ சொன்னீங்க இல்லையா, அதனால நான் சூழியல் சொன்னேன்.
1: கரெக்ட் தான், ஆனா சூழியல் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அதை வந்து கரெக்டான வார்த்தையோட சொல்லுங்க பாப்போம்.
3: வாழ்த்துக்கள்,
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். இணைப்புல வந்துட்டு வந்து போயிட்டாங்க. நீங்களும் இணைப்புல வரணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0-0-3-8 அல்லது 295-2-5-5-4-4 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வணக்கம்.
4: காலை வணக்கம். வித்யா ரவி.
1: வித்யா ரவி.
0: வித்யா ரவி, ஓகே.
1: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? முதல் எழுத்து குறில் ம, கடைசி எழுத்து லி, மொத்தம் ஐந்து எழுத்து. குரில், குரில் ம, சரிங்களா? மண்ணுக்கு வர ம. ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா?
0: லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அடுத்த
1: நேயர் வணக்கம். நீங்க வந்து லைன்ல வந்துட்டீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணாக்கா, பக்கத்துல எதுவும் சத்தம் இல்லாம இருந்துச்சுன்னா நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: முங்காம்பாக்கம் டேங்க் பான் தோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறோம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: நீங்க சொல்றது டிராபிக் போலீஸ்
0: சொல்லிட்டு
1: இருக்காரு. வணக்கம். ஹலோ, மைக் டெஸ்டிங் ஓவர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி. சரி, உங்களுக்கு

0: வார்த்தை சொல்லலாமா? மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை, சரிங்களா? முதல் எழுத்து வந்து குறில் ம, மண்ணுக்கு வரக்கூடிய ம. கடைசி எழுத்து லி, உளி சொல்லுவோம் இல்லையா, அந்த லி. மொத்தம் ஐந்து எழுத்து, இது என்ன வார்த்தை? மண்ணுக்கு வர ம,
1: ம முடிகிற எழுத்து
0: லி.
1: லி மொத்த எழுத்துக்கள்
0: ஐந்து.
1: ஐந்து.
0: இது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், அதுவும் இப்ப இந்த கோடை காலத்துல இருந்தா இதமா இருக்கும். இந்த ஒரு வார்த்தை வச்சு எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு. ஆனா மண்ணு இதுவும் ரொம்ப தூரம் இருக்கும், ஆனா ஃப்ரெண்டு.
1: பள்ளத்துக்கு வர
0: உலகத்தோட
1: ஆதாரமே இதுதாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எது ஆதாரம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு?
2: உயிர் வாழ்றதுக்கு
0: உயிர் தான் ஆதாரம்.
1: இல்ல சொல்லுங்க, இருங்க, அவளை கண்டுபிடிக்க விடுங்க. இல்ல, உயிர் வாழ்றதுக்கு என்ன ஆதாரம் தேவைப்படும் நமக்கு? காற்று. வேற காற்று, மூச்சு, எல்லாம் ஓகே. பஞ்சபூதங்கள்ல இதுவும் ஒண்ணு கண்டுபிடிங்களேன், அப்படியே ஒண்ணு சொல்லி.
3: என்ன
1: பாட்டு அப்படியே பாட்டோட வந்துட்டீங்க பாத்தீங்களா, கிரேட்.
0: மழை துளி
1: அவ்வளவுதான், மழைதான் வேணும், மழை துளி. எக்ஸலன்ட்.
0: திருச்சிலிருந்து சரஸ்வதி பேசுறீங்களா? உங்களுக்கான ஒரு வார்த்தை சொல்லலாமா? இது ஏழு எழுத்துக்கள்
3: தான்.
0: முதல் எழுத்து குறில் ம, கடைசி எழுத்து வந்து சி. சி சொல்லுவோம்ல, வளர்ச்சி. ஐயோ, என்னன்னு சொல்றது உங்களுக்கு? பதிலே மறுமலர்ச்சி தான்,
1: பதிலே சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். போங்க, ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் அடிச்சிட்டீங்க. சூப்பர்,
3: நன்றி.
0: கஷ்டமான
1: வார்த்தையா குடுக்கலாம் தமிழ் மொழி.
0: உங்களுக்கான ஒரு வார்த்தை, கஷ்டமான வார்த்தை தான் அது, கரெக்டா
4: கண்டு கொடுத்தா தெரியாதான சொல்ல போறோம்.
0: சரி, முதல் மொத்த ஏழு எழுத்துக்கள் தானா? முதல் எழுத்து குறில் உ, சரிங்களா, உரலுக்கு வர உ. கடைசி எழுத்து இம், அம்மா கரையும். இது மொத்தம் ஏழு எழுத்து, என்ன வார்த்தையா இருக்கும் இது வந்து? பொதுவா இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து உயிர்கள்லாம் வாழறத குறிக்கிற ஒரு சொல். மனிதர்கள், விலங்குகள் எல்லாம் வந்து வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அப்படி சொல்லுவோம். இந்த உலகம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
1: ஊல ஆரம்பித்து இம்ல முடியும்
0: ஒரு வார்த்தை.
4: காடு மலைதான் விலங்குகள் வாழ்ற இடம்.
0: இல்ல, மனிதர்களும் விலங்குகள் எல்லாமே வாழற இந்த உலகத்தை நம்ம அப்படி சொல்லுவோம்,
1: பிளானட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும்.
0: தெரியுது ஆனா டக்குன்னு வர மாட்டேங்குது.
4: குறிப்பு சொல்லுங்க.
0: என்ன சொல்றது, சொல்றது உயிர்கள்லாம் வாழக்கூடிய ஒரு இது. இதுலயே பாதி க்ளூ சொல்லிட்டேன், பாதி ஆன்சர் சொல்லிட்டேன். உயிர்கள்லாம் வாழக்கூடிய பகுதினே வச்சுக்கோங்களேன். அந்த உயிர் முதல் பாதி வார்த்தை வந்து உயிர்.

0: மிச்ச பாதியை கண்டுபிடிங்க பாப்போம். அவரும் யோசிக்கிறார் நம்மளும். சரி அடுத்த நேயர் கிட்ட கேப்போமா, இல்லனா நம்மளே சொல்லிடுவோம்.
1: நம்மளே சொல்லி.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கிழக்கு தமிழ் ராஜசேகர். ஊழல் ஆரம்பிச்சு இமெயில் முடிச்சிட்டாங்களா?
0: முடிக்கல.
2: உலகம்
0: இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழு எழுத்துலாம் சொல்றோம், உலகம்னு நாலு எழுத்துல
2: முடிச்சிட்டீங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல. உயிர் பாதி, அந்த வார்த்தையுடைய முதற் பாதி வந்து உயிர். அது வரலையும் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்களே கண்டுபிடிக்க வச்சிட்டோம். மிச்ச பாதி இன்னும் ரெண்டே எழுத்து கண்டுபிடிச்சிங்களா? பதில்
2: உயிர் என்னமா?
0: ஆஹா இல்ல. உயிர்கோளம்
3: அப்படின்னா
0: வந்து மனிதர்கள் விலங்கின எல்லா உயிர்களும் வாழக்கூடிய ஒரு இது அப்படின்றதான் வந்து உயிர்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாடல் கேட்டு வந்துடலாம்.
3: கண்டிப்பா.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த திரைப்படத்துல இருந்து பாடல்னா, ஆடுகளம் திரைப்படத்துல இருந்தா பாடல் வருது. வேல்முருகனுடைய குரல்ல ஜீவி பிரகாஷ்
3: சொல்லாளர் பாடல். எஸ்
0: கேட்டு இணைந்திருங்கள். இந்த ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:52 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைச்சிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதால வந்து இன்னும் 2-3 நிமிஷத்தில் யாரெல்லாம் காணுவாங்க,
1: யாரெல்லாம் வந்து கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே,
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பூர்ணிமா பேர் கரெக்டா சொல்றீங்க, என் பேர் தமிழ் விடின்னு சொல்றீங்க. காலையில தமிழ் விடி வராங்களா?
2: காலையில
0: வந்தாங்க,
1: 6 மணிக்கு வந்தாங்களே.
0: தமிழ் விடி வந்தாங்களா, தமிழ் மொழி
1: வந்தாங்களா?
0: சரி, தமிழ் மொழி தான். சரி, ஓகே. உங்களுக்கான இப்ப வார்த்தை ஒண்ணு சொல்ல இல்லாம தமிழ் மொழி தான் இப்ப நான் இருக்கிறேன், ஓகேவா? நிகழ்ச்சியோட நிறைவு நேயர வேற வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியா ஒரு கேள்வி கேக்கலாமா? ரொம்ப சுழுவுதான். மொத்தம் வந்து 4 எழுத்துதான் சரிங்களா? முதல் எழுத்து வந்து குறில் வா.
2: குறில் வா.
0: ஆமா. கடைசி எழுத்து சி. வெயில் வெப்பத்தினால பூமி இப்படி காணப்படும். ரொம்ப ஆமா. கடைசி எழுத்து சி. சி சி சுழற்சின்னு சொல்லுவோம்ல, அந்த சி சரிங்களா? ரெண்டு எழுத்தாங்குது. இப்ப பூமி வந்து இப்படி காணப்படுது இந்த வெயில்னால.
2: ஆமாமா.
0: ஒரே ஒரு குளூவா? குளூ மொத்தமா கொடுத்துட்டு நானு. என்ன சொல்லுங்க, பூமி இப்படி காணப்படுதுன்னு சொல்ற வெயில்னால எப்படி காணப்படும்?
2: வெயில் வெயில் வந்து
1: என்னாச்சு, அவங்க சிரிப்புனாலேயே சொல்லிட்டாங்க பதில்.
0: நீங்க தான் நிகழ்ச்சியோட நிறைவு நேர்னு நான் சொல்லலாம் விட்டேன். பார்த்தாக்க கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே, இல்லனா நாங்க சொல்லிடுவோம். அதுதான்
2: அதுதான் நினைச்சேன் நானு. வாட்டி நடுப்புற ரெண்டு எழுத்து. குளிர்ச்சி குளிர்ச்சியும் கிடையாது.
0: அப்படி அந்த ரைமிங்லயே யோசிச்சு பாருங்க. வாவ வச்சு குளிர்ச்சி, வாவ வச்சு என்னாச்சு வரும்?
2: வா வா.
0: நீங்க வந்து
1: இது வேலைக்கு ஆகாது.
0: நிகழ்ச்சியை நிறைவு பெறதுக்கு நீங்க விரும்பல. சரி, அடுத்த நேயர்கிட்ட கேப்போம். அடுத்த நேயர் வணக்கம். வறட்சி. அவ்வளவு தாங்க, நாங்க கண்டுபிடிக்காம யார் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. நிறைவு நேயர் பேர் சொல்லுங்க. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே, பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது.
1: என்ன ஒரு கவிதை சமங்க.
0: வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே, பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது அப்படிங்கிற வரிகளோட இன்னைக்கு வந்து அப்டேட்டடா பாய் வந்து நான் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இருந்தது நான் கே தமிழ் மொழி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து கேட்டடைந்திருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 11:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ அண்ட் நான் உங்க பூர்ணிமா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்கள் மொமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படி திரும்பி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வரும். அப்பா அதெல்லாம் ஒரு கிரீன் மெமரிஸ்ல எவர் கிரீன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப ரசிச்சு பார்த்த அது திரைப்படம், அது வந்து நீங்க ஒரு தியேட்டர்ல பார்த்துருக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டில் உட்காந்து பார்த்துருக்கலாம், எனி திங். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒரு இல்லை நம்ம கல்யாணம் ஆகி முதல்ல போய் படம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு திரைப்படம் எது, அது எப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்களை தான் நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க. 2986-0038 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணி உங்களோட அனுபவங்களை இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு ஹரிச்சரன் குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில, பைரவா படத்திலிருந்து. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமத்தோடு.

0: சந்தோஷ் நாராயணன் இசையில பாடல் கேட்டீங்க. பைரவா பார்த்தது நேரம் சரியா 11:08 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போல இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு திரைப்படம், அதோடைய அனுபவம் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: பத்மாவதி
0: மேடம் சொல்லுங்க, உங்களை நீங்க லைஃப்ல அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி நீங்க பார்த்த ஒரு திரைப்படம் முதல்ல பாத்துருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க.
1: ஒரு 10 வருஷம் வந்து என்ன இது பண்ணாங்க, பாசமலர் படம் அது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 64 கல்யாணம் ஆகி.
0: சரி,
1: முதல்ல நான் எங்க ஹஸ்பண்ட் பார்த்தது பரிசு, எம்ஜிஆரும் சாத்திரியும்.
0: வாவ், பரிசு திரைப்படம் முதல்ல திருமணம் ஆகி நீங்க பாத்திருக்கீங்க.
1: மூணு வருஷங்களுக்கு
0: மேல இருக்கு. ஓகேமா, நன்றி நன்றி நன்றி.
1: 63 வருஷம் 62 வருஷம்.
0: ஓகேமா, தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், உங்க பேரு? கலா, சொல்லுங்க கலா. நீங்கள் ரசிச்சு பார்த்த திரைப்படம் இது எங்க?
2: நன்றி.
0: இப்ப நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
3: கார்த்திக்.
0: சொல்லுங்க கார்த்திக், நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த?
3: நான் வந்து வேலையில்லா பட்டாளம் படம் ரொம்ப ரசிச்சு பார்த்தனா.
0: அப்படிங்களா? ஓ,
3: அது என் கதை வேற.
0: ஃப்ரெண்ட்ஸோட பாத்தீங்களா?
3: ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தோம்.
0: நம்மளே அத செல்ஃபா காட்டும் போது இன்னும் நமக்கு ரொம்ப படம் ரொம்ப பிடிக்கும்.
3: எனக்கு என் தம்பி இருக்கான், அந்த மாதிரி கதை. சோ என் கதையே இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படம் பார்க்கும்.
0: வாவ், சூப்பருங்க, மிக்க நன்றி. அண்ட் இதே மாதிரி உங்களோட அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ண 2986003 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணலாம். அண்ட் உனக்கும் எனக்கும் பாட்டுல இருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரம் ஆயிடுச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

உன்னிகிருஷ்ணன் அண்ட் பல்லவியோட குரல்கள்ல, வைரமுத்து வரிகள்ல, ஏ ரஹ்மான் இசையில பாடல் கேட்டீங்க. ஜீன்ஸ் படத்துல இருந்த நேரம் சரியா 11:28 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. நம்ம கூட பேசுறதுக்காக

0: ஒருத்தன் லிசனர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த திரைப்படம் எது, யாரோட அப்படின்னு தான் நம்ம கேட்டு இருக்கோம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பூர்ணிமா மேடம் தானே? பூர்ணிமா மேடம்.
0: ஆமாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், சொல்லுங்க, உங்க நீங்க லைஃப்ல ரசிச்சு பார்த்த மூவி எது?
1: நான் வந்து நான் மேரேஜ் அப்ப ஃபர்ஸ்ட் ரசிச்சு பார்த்த படம் வந்து முத்து படம், 1995.
0: அப்பா, இன்னும் உங்களுக்கு எவர் கிரீன் மெமரிஸ். உங்க வைஃப் கூட கல்யாணம் ஆகி முத முதல்ல நீங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண மூவி அது இல்லையா?
1: திரைப்படங்களும்
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: போறோம் புதிய வார்ப்புகளுக்கு புதிய வார்ப்புகள் படத்துக்கு.
0: புதிய வார்ப்புகள், ஓகே, என்ஜாய் பண்ணீங்க அந்த மூவி. அது திருமணமாகி முதல் தடவை நீங்க பார்த்த மூவி? வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும் இல்லையா?
1: கண்டிப்பா அந்த படத்துக்கு பாட்டு வந்தா பாட்டு ஓடி வரப்பினா கூட எனக்கு அந்த நினைவுதான்
0: வரும். ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: திருவண்ணாமலை மாவட்டம் கந்தசாமி.
0: ஓகே கந்தசாமி சார், சொல்லுங்க, நீங்க பாத்து ரசிச்சு திரைப்படம் எது?
2: வசீகரா.
0: ஓகே,
2: அது என்னன்னாக்கா, எங்க பையன் சின்ன குழந்தை, அவன் அழுது ஆம்பளம்
0: அடம்பிடிச்சு. ஓகே, இசையில ஜோடி பாட்டுல இருந்து சாங் வந்துட்டே இருக்கு. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதோல.

0: வைரமுத்து வரிகள் ஐயா ரஹ்மான் இசையில பாடல் கேட்டீங்க. ஜோடி படத்துல இருந்த நேரம் சரியா 11:37 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க. மேடம், நீங்க வந்து பார்த்து அப்படி ரசிச்ச ஒரு திரைப்படம் எது?
1: ரசிச்சு பார்த்தது 16 வயதுநில.
0: ஓ, ரெண்டாவது நேயர் நீங்க சொல்றது. சரி, எந்த வருஷத்துல பாத்தீங்க?
1: அது ரொம்ப அருமையா இருக்கும். ரஜினி சார் முத முத படம் இல்லையா?
0: ஒரு வில்லன் ரோல்ல பண்ணிருப்பாரு. ஓகே,
1: ஆமா, ஸ்ரீதேவி அம்மாவுக்கு.
0: ஓகே, அது ஒரு மாதிரி வித்தியாசமான திரைக்கதை. பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்துல நம்ம ஒரு திரைப்படம். சூப்பர், நன்றி.
1: மூன்று முக்கோணத்துல எடுத்திருப்பாங்க.
0: முக்கோண காதல் மாதிரி. ஓகே,
1: முக்கோண காதல். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா, ஒரு பெண் வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கும் அது பொருந்தும். ஒரு பெண் வந்து எப்படி தன்னை தானே காத்துக்கிறது, பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகளையும் அதுல தேடி கொடுக்கும்.
0: சூப்பர், மிக்க
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம். மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன் மேடம்.
0: ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க, நீங்க ரசிச்சு பார்த்த திரைப்படம் எது? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா
2: இருக்கீங்களா? ரசித்த படம், ரொம்ப பிடிச்ச படம் எதுனா மாயாண்டி குடும்பத்தார்.
0: ஓ, ஒரு ஃபேமிலி

0: அந்த ஒரு சீன்
1: அந்த கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும்,
0: அந்த பணம் திரும்ப வைப்பார்ல அந்த தம்பி.
1: ஓகே, அதாவது அதுதான் அந்த சகோதரர்களுடைய ஒற்றுமை எப்படி, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அந்த ஒரு தகப்பனாருடைய வருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் அந்த திரைப்படத்துல. கரெக்டா
0: சொல்லுங்க. அதுக்கு பணம் எடுத்து பாரு மொயி.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே. நீங்க அழுதுட்டீங்களா? ஏன்னா அது உங்களோட ரிலேட்டடா ஏதாவது ஒரு விஷயம்
0: இருந்திருக்கும்.
1: நன்றி, வணக்கம். ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் படத்துல இருந்து ராஜி பேசுறேன் மேடம்.
1: ராஜி சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு அது மாதிரி ரசிச்சு பார்த்த திரைப்படம் எது?
2: சேது படம் மேடம்.
1: சேது நடிச்சது. சேது படம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, ஜாலியா படம் போய் கடைசில எண்டிங்ல அந்த மாதிரி ஒரு வரும்போது
2: முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போயிருக்கு மேடம்.
1: புரியுது.
2: செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான்
1: இப்படி ஆயிடுச்சு அப்படினு சொல்லி.
2: அப்புறம் லாஸ்டா படம் முடிஞ்சு எழுந்து வரும்போது
1: ஒரு ஒரு கனத்த மனதோடு வர மாதிரி இருக்கும்.
2: ஒரு வாரம் மேடம்
1: அந்த தாக்கம் இருந்ததா உங்களுக்கு?
2: வார்த்தைகள்
1: இல்ல, எக்ஸலன்ட் அந்த அளவுக்கு. ஓகேங்க, மிக்க நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தர்மபுரியில இருந்து முருகன் பேசுறேன்.
1: முருகன் சார் சொல்லுங்க, நீங்க ரசிச்சு பார்த்த அந்த மூவி எது?
3: வருஷம் 16.
1: வருஷம் 16. ஓகே சரி.
3: என்னுடைய வாழ்க்கையில அதிக முறை
1: பார்த்த உங்களுக்கு பிடிச்ச படமும் அதுதான். ஓகே, நன்றி நன்றி. சோ இன்னைக்கு அருமையா வந்து எல்லாரும் பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த அந்த திரைப்படம் எது அப்படிங்கறது 2986-0038 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணி நீங்களும் உங்களோட அந்த அனுபவங்கள் அந்த எவர்கிரீன் மெமரிஸை ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து நான் பிளே பண்ண போற சாங், இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, ஏகாதேசி வரிகள்ல சேன் ரோல்டன் அண்ட் தீப் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் கம்போசிங்ல பராசக்தி படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமந்தூள்.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: மயில் தோகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள மனப்பாடம் செய்த

0: கார்த்திக் அண்ட் பிரியா ஹிமேஷோட குரல்கள்ல தாமரை வரிகள்ல தமனுடைய இசையில பாடல் கேட்டீங்க. வந்தான் வென்றான் திரைப்படத்துல இந்த நேரம் சரியா 11:50 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் இது உங்களுடன் ரெயின்போ. அண்ட் உங்களுடன் ரெயின்போல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம், நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நம்ம நேர்களும் அருமையா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மேம், வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க, நீங்க பார்த்த ரசிச்ச அந்த மூவி என்னது?
1: இந்த திரைப்படம் என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ரசிச்சு பார்க்கப்படும். இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ரோபோ, அந்த ரோபோ வந்து கெட்ட ரோபோவா மாறிடும். கெட்ட ரோபோ வந்து எல்லாருக்குமே கெடுதல் அப்படிங்கிற மாதிரி செய்யும். கடைசியில அது கெட்ட ரோபோ வந்து நல்ல ரோபோவா மாறி அப்புறமா உணரும்,
0: தன்னைத்தானே ஒரு சிச்சுவேஷன். அது அது டிஸ்மேண்டில் போடும்போது ஸ்கிரீன்ல எல்லாரும் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் ஐயோ சிட்டி இப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா?
1: இல்ல எல்லாத்தோட மேம், அந்த கதை களம் அப்படிங்கறது சூப்பரா இருக்கும். அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அந்த திரைப்படத்துல வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அந்த உலக திரைப்படங்களுக்கு ஈக்குவலா
0: அது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிக்ஸ் கிடைச்சது. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அது எல்லா விதத்திலயும் கிராபிக்ஸா இருக்கட்டும், அனிமேஷன் ஒர்க்ஸ், அப்ப அது பெரிய சேலஞ்சிங். அப்ப 2010ல் அது வந்தப்போ அது பெரிய விஷயம் தான் அந்த பீரியட்ல.
1: என்ன ஹைலைட்னா மேம், அந்த படமா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்தது. அந்த எல்லாத்தோட அந்த பசி மே
0: ரஜினி வந்து போத் ஹீரோ, பாசிட்டிவா ஒரு ஹீரோ பாப்போ வில்லனா பாப்போ ரெண்டு ரோல்லயுமே அவர் பண்ணிருப்பாரு இல்லையா?
1: பசி கேரக்டர் எனக்கு ரொம்ப
0: கிரேட். இப்ப நீங்க சொல்றது அப்படியே எந்திரன் ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கு, அப்ப போயிட்டு வந்த மாதிரி இருக்கு.
1: ரொம்ப நல்லா இருக்கும் மேம் அந்த பிலிம். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்த்தேன். இது மாதிரி ஒரு படத்தை லைஃப்லயே பார்த்தது இல்லை அப்படின்னா அந்த கிரெடிட் கோஸ் டு
0: எந்திரன் தான். எக்ஸலன்ட்ங்க, ரொம்ப நன்றி, அருமையா ஷேர் பண்ணீங்க சந்திரசேகர். தேங்க்யூ.
1: யா பை மேம்.
0: தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் தான், நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: படம்
0: வருமா அப்படிங்கறதே அப்ப தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி மணிரத்னம்
2: இயக்குனர்
0: மகாநதி மகாநதி நாயகன் மகாநதி எப்படிப்பட்ட படங்கள் ரெண்டுமே. சோ அந்த மாதிரி மூவிஸ் வந்து பிடிச்சிருக்குங்கறீங்க. நன்றிங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஆபிரியில இருந்து ராணி.
0: ராணி மேடம் சொல்லுங்க, நீங்க ரசிச்சு பார்த்த அந்த மூவி எது? இன்ஸ்பைரான மூவி இப்ப நினைச்சாலும் எவர்கிரீன் மெமரிங்கிறது.
3: பஞ்சதந்திரம் படம்.
0: பஞ்சதந்திரம், ஓ கிரேட்.
3: ரொம்ப காமெடியா இருக்குமா,
0: நல்ல ஹியூமர், விறுவிறுப்பு, ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கும் அந்த மூவில வந்துட்டு பாக்குறதுக்கு.
3: நம்ம வந்து கஷ்டத்தை மறந்து நல்லா சிரிக்கலாம். ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், ரசிச்சு பாக்குது. எல்லாரோட ரோலும் ரொம்ப
0: நல்லா, அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி அது மாட்டி அது எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு விறுவிறுப்பா அந்த ஒரு சுவாரஸ்யத்தோட அதை சொல்லியிருக்கிற ஸ்கிரீன் பிளேயோட இது நல்லா இருக்கும். அந்த மூவி ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருப்பாங்க. கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய திரைப்படம் அது.
3: ஆமா, வீட்ல எல்லாம் போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறது அது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் மா.

0: சூப்பர், நன்றி ராணி மேடம், நல்லா சொன்னீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தலீல்
0: அகமத். சொல்லுங்க சார், நீங்க ரசிச்சு பார்த்த திரைப்படம்
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சொல்லுங்க. நன்றி.
1: நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா. எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா வாலி படம் வந்ததுங்க.
0: வாலி, ஓகே. அஜித் சார் வந்து ஒரு ட்வின் ரோல்ல, அது ஒரு நெகட்டிவ் ரோல்ல. நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் அது நெகட்டிவ் ரோல் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அஜித் சார் வந்து அந்த மூவி தான், வாலி தான் இல்லையா? சோ ஒரு அறிமுக இயக்குனர் எஸ் ஜே சூர்யா வந்து அவருடைய முதல் மூவி லைக் எஸ் அ டைரக்டர். சோ
1: கண்டிப்பா
0: ஒரு பாசிட்டிவ் ஹீரோ, ஒரு ஹீரோ ரோலும் பண்ணணும், ஆன்டி வில்லனா பண்ணணும், அது நல்லா இருந்தது. நம்ம எல்லாமே ரசிச்ச ஒரு திரைப்படம், எக்ஸலன்ட் மூவி சொல்லிருக்கீங்க.
1: உங்க புக்ல டென்ஷன் வேணாம் தான் அதை வச்சேன். ஐ லவ் யூ ரெக்லே. உங்க மனசு என்ன நினைச்சீங்க, என்ன பத்தி என்ன நினைச்சீங்க, போன வேற பொண்ணு பிணைச்சு லோப்பர் நினைச்சீங்களா? அது என்ன? ஆனா இப்ப
0: இல்ல, அந்த படம் நீங்க எவ்வளவு இன்ஸ்பயர் ஆனதுனால இன்னைக்கு நீங்க அதை மிமிக்ரி பண்ணி காட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்திருக்கு அந்த அளவுக்கு இல்லையா? நன்றிங்க.
1: இல்ல இப்ப இப்ப பாத்தீங்கன்னா அஜித் சார் வயசு நம்பி மயில் வாங்கணும்.
0: எனவே எனவே ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. வந்து இவரு இன்ஸ்பயர் பண்ணி மிமிக்ரி பண்ண அந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடோட அந்த காலத்துக்கு நம்மளை கொண்டு போற ஒரு விஷயமாக அது இருக்கும். அண்ட் இந்த ஒன் ஹவர் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதோட நான் சைன் ஆஃப் பண்றேன். அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக, ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்காக சரண்ராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மற்ற ஒரு அருமையான நாளனா உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ பூர்ணிமா. ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோலு.

0: அமைதோல்.
1: நேரம் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் PM சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து. PM சேது என்பது 60,000 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் உள்ள 1,000 அரசு ஐடிஐ கிளை மேம்படுத்தும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இத்திட்டம் தொழில் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நவீன பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் 200 முக்கிய ஐடிஐகள் ஹப் என்ற முறையில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புடன் அமைக்கப்பட்டு, அவை 800 பிற ஐடிஐக்களுடன் ஸ்போக் என்ற முறையில் இணைக்கப்படும். இது ஒரு பல்கலைக்கழகத்துடன் பல கல்லூரிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு முறைதான். தனியார் நிறுவனங்களின் நேரடி முதலீடு மற்றும் வழிகாட்டுதலுடன் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படும். டிஜிட்டல் வகுப்பறைகள், மேம்பட்ட ஆய்வகங்கள் மற்றும் திறன் சார்ந்த சர்வதேச பயிற்சிகளும் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் முக்கியமான 2வது அங்கத்தின் கீழ் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 முதன்மை தேசிய நிறுவனங்களில் சென்னையில் உள்ள நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அதாவது NSTI நிறுவனமும் ஒன்றாகும். சென்னை NSTI வளாகம் சர்வதேச கூட்டாண்மையுடன், குளோபல் பார்ட்னர்ஷிப்புடன் கூடிய அதிநவீன தேசிய சிறப்பு மையமாக, அதாவது நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ITI பயிற்றுவிப்பாளர்களுக்கு மேம்பட்ட மற்றும் புதிய தொழில்நுட்ப காலத்திற்கு ஏற்ற உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மொத்த நிதி செலவான 60,000 கோடியில் மத்திய அரசு 50%, மாநில அரசு 33.3% மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முன்னணி தொழில் நிறுவனங்கள் 16.7% நிதியையும் வழங்குகின்றன. ஒவ்வொரு முக்கிய மையத்திற்கும், அதாவது ஹப் ITIகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 81 கோடி ரூபாய் வரையிலும், அதனுடன் இணைக்கப்படும் கிளைகளுக்கு, அதாவது ஸ்போக் ITIகளுக்கு தலா 40 கோடி ரூபாய் வரையிலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்கிற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவை இணைந்து கடன் உதவி வழங்குகின்றன. இத்திட்டத்தால் ITIக்கள் இனி அரசுக்கு சொந்தமான தொழில்துறையால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களாக மாறும், அதாவது கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி மேனேஜ்ட் என்ற முறையில் மாறும். ஒவ்வொரு ITI கிளஸ்டரையும் திறம்பட நிர்வகிக்க மாநில அரசு மற்றும் முன்னணி தனியார் நிறுவனங்கள் இணைந்து சிறப்பு நோக்கு வாகன அமைப்பு, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை உருவாக்குகின்றன. மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் தலைமையில் இத்திட்டத்தை கண்காணிக்க பிரத்யேக மாநில வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது ஸ்டேட் ஸ்டீரிங் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதிய தலைமுறை படிப்புகள், அதாவது நியூ ஏஜ் ட்ரேட்ஸ் ஊக்குவிக்கப்படும். மாநிலத்தின் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உற்பத்தி துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய தலைமுறை படிப்புகள் வழிகாட்டும். இதில் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ் மேனுபேக்சரிங், எலக்ட்ரிக் வாகனங்கள், EV மெயின்டெனன்ஸ் அண்ட் அசம்பிளி, ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், அதாவது AI மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகியவை நியூ ஏஜ் ட்ரேட்ஸ், புதிய தலைமுறை படிப்புகள் என்று அறியப்படுகின்றன. இத்திட்டத்தின் தாக்கம் தமிழ்நாட்டில் எவ்வாறாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, கிண்டி, காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தின் முன்னணி உற்பத்தி துறைகளுக்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக

நிறுவனங்களின் நேரடி பங்கேற்பு ஊக்குவிக்கப்படுகிறது. ஆங்கர் இண்டஸ்ட்ரி என்று இது அறியப்படும். தொழில்துறை சார்ந்த புதிய படிப்புகள், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் மற்றும் சேர்க்கை குறித்த கூடுதல் விவரங்களை அறிய தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் PM சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

எஃப்எம் கேட்டுட்டு இருக்க எல்லோருக்கும் ஒரு அழகான மலையிலும் மதியம். வணக்கம். உங்ககிட்ட பேசணும்னாலே அப்படியே அப்படி ஒரு ஜாலியாக எடுத்து எனர்ஜெட்டிக்காக எடுதா, காலையா மாலையா மதியானமே தெரியாமல் இருக்கு. எஸ் எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. இது ஹாய் ஸ்நேகிதியே, மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயராமன் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப அழகான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏஸ், அதாவது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 hour வந்து இது லேடிஸ்க்கான ஷோஸ், ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் டெக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் கிட்ட தான் அடுத்த 1 hour பேச போறேன். இவ்வளவு அழகான கேள்வி கொண்டு வந்திருக்கேன். ஏஸ், என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சமீபத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தின அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் கேள்வி. ஏஸ், நீங்க வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க உடனே போன் எடுத்து 298-6-00-03-8 அப்படி இல்லைனா 298-5-2-0-5-5-4 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி பேசலாம். ஆனால் நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி, எஸ் நான் வந்திருக்கேன் இல்லையா, இன்னும் ரொம்ப அழகான பாடலாம் உங்களுக்கு தேடி கொண்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்து கர்ணா திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வரலதாவோட குரலில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டால், அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா எனக்கே தெரியல, ஆனால் இசை மட்டும் தெரிஞ்சிருக்கு. வித்யாசாகரோட இசையில் தான் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு எடுத்து கால் பண்ண மறந்துடாதீங்க, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசலாம்.

0: Shabba. எஸ் எஃப்எம் கேட்டுருக்கு நேரம் 12 மணி 12 நிமிஷம் ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஹாய் ஸ்நேகிதியே மற்றும் நாவுங்க ஆர்ஜே சரஞ்சய் ராமன். எஸ் அதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்க வாழ்க்கையில சமீபத்துல நீங்க உங்களை சந்தோஷப்படுத்தின அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ் முதல் கலரா வந்து வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து பேசுறீங்க? கலா, எப்படி இருக்கீங்க? கலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கலா வெரி குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க கலா, உங்க நீங்க சமீபத்துல உங்க சந்தோஷப்படுத்தின அந்த ஒரு விஷயம். பிறந்தநாள் வந்துச்சா? ஓ சூப்பர். ஓ அப்படியா? அப்படி என்ன சந்தோஷமா இருந்துச்சு?
1: அப்புறம் எங்க அங்கிள் வந்து எனக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணுவாரு எங்க
0: அங்கிள்.
1: செஞ்சாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சேன்.
0: சூப்பர் கலா, தேங்க்யூ சோ மச். அடிக்கடி கால் பண்ணுங்க.
1: தேங்க்யூ.
0: உங்க வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சமீபத்துல இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக்குச்சு, ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு சரண் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 298600038 இல்லனா 295205544 என்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சாயந்திரம் ஆனா மழை வர மாதிரி இருக்கு.

0: வரல, ஒரு ஒரு நாள் பெய்து ஒரு நாள்
1: ஒரு நாள் பெய்து ஒரு நாள் பெய்ய மாட்டேது. என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. சரி சொல்லுங்க, ஹேமலதாவை சந்தோஷப்படுத்தின அந்த ஒரு விஷயம் சமீபத்தில்.
0: என்னோட தங்க பையனுக்கு நேத்து கல்யாணம், ரொம்ப பிஸியா எல்லாம் என்ஜாய் பண்ணி எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்து விருந்து உபசரிச்சு எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து ரிலாக்ஸ். நேத்து எஃப்எம் கேட்க முடியலையேன்னு
1: கொஞ்சம் வருத்தம் இருந்தது.
0: இன்னைக்கு பிடிச்சி சந்தோஷமா
1: பேசிட்டேன், லைனும் கிடைச்சிருக்கு.
0: என்ன
1: இருக்க முடியும்,
0: உங்களுக்கு இன்னொரு நான் பேர் கொடுத்திருக்கேன், சங்கர்பிரியனோட தம்பி நீங்க. ஏன்னா அவர் அப்படிதான் கடகட பேசி அதே மாதிரி நீங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்றீங்க.
1: தேங்க்யூ, தேங்க்யூ,
0: சந்தோஷம் சார்.
1: தேங்க்யூ சோ மச். நான் சங்கர்பிரியன் சொல்லிடுறேன். நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து பிரியம் திரைப்படத்துல இருந்து பிரியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோபால் ராவ் நம்மளோட குரல்ல, வைரமுத்தோடு வரிகள்ல வித்யாசாகர் இசையில் அகெயின் இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுல

0: எஸ் எஃப்எம் கேட்டு இருக்க நேரம் 12:22 ஆயிடுச்சு. ஹாய் ஸ்நேகிதே, கேட்டு இருக்கீங்க, இது எஃப்எம் ரெயின்போ, நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வந்து, வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு
0: நினைக்கிறேன். உங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இது என்ன, நாங்க ஒரு பெட்டு வாங்கியிருக்கோம் புதுசா. அது வந்து ரொம்ப அதுக்கு ஃபீட் பண்றது, அது விளையாடுறது.
0: என்ன பெட்டவங்க
1: புரியல,
0: என்ன பெட்டது?
1: விளையாடுறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து கழிச்சு கேஜில அடைச்சு போட்டுரும், குட்டி கேஜில, அந்த டைம் மட்டும் ஒளிஞ்சிக்கும், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கும், சாப்பாடு கூப்பிட்டா கூட வராது. அந்த நைட்டா வெளியே வரும்போது பிடிச்சு உள்ள போட்டோன்னே அது அப்படியே வெயில் நேரம் உள்ள பிடிச்சு போட்டுறது.
0: ஓ, நான் கருப்பசாமியும் பிரவுனியும் கேட்டேன்னு சொல்லுங்க. பெட்டு வளர்க்கறதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு உங்களாம் தோணுது தானே? கிடையாது, அவங்க பண்ற குறும்பெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள்ல நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி நம்மளுக்கு சந்தோஷம்.

0: சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். எஸ் அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், யாரு? சரி சொல்லுங்க பத்மாவதி. பத்மாவதி அம்மா சமீபத்துல சந்தோஷமான அந்த ஒரு விஷயம்
1: எனக்கு வந்து சந்தோஷம் வந்து என் நம்ம குடும்பத்துல 1000 சந்தோஷம் இருந்தாலும், பேரம் பேச்சு சந்தோஷம் இருந்தாலும்,
0: அதை விட வந்து நம்ம ஜெயராம் சார் கிட்ட
1: பேசுறது
0: இனிமேல் தான் சாப்பிடணும் பத்மாவதி அம்மா, சரிங்களா? தேங்க்யூமா, தேங்க்யூ, அழகடா பத்மாவதி அம்மா இருக்காங்க பாருங்க. நம்ம கூட பேசுறது அவளுக்கு சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிகழ்ச்சியில வந்து நீங்களும் கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, 298-6-0-0-3-8 அப்படி இல்லைன்னா 295-2-0-5-5-4 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்க சமீபத்தில் சந்தோஷமான அந்த விஷயம் பத்தி பேசலாம். இஸ் நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, டூயட் திரைப்படத்திலிருந்து தான் அட்டகாசமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. யார் பாடினது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஜாதா மற்றும் குழுவினர், வைரமுத்தோட வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இருந்தீர்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே செமதுள்ள

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: எஸ்எஃப்எம் கேட்டு இந்த நேரம் 12:32 ஆயிடுச்சு. ஹாய் ஸ்நேகிதே, கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போல, நான் ஆர்ஜி சரண் ஜெயராமன். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம். ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்.
4: வணக்கம், யாரு?
5: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரிங்கப்பா.
4: ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
5: பிள்ளைங்க பேரம்பேத்திய மகளுங்க ஊர்ல வெளியூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எல்லாரும் வந்து எல்லாருமே ஆன்மீக சுற்றுலா போனோம் ஒரு வாரமா.
4: ஓகே.
5: ஆமா, கோயில்கள்ல, உள்ளூர் கோயில்கள்ல பொங்க வைக்கிறது, பிள்ளை ஊட்டி எல்லாம் கூட்டிட்டு போய் பொங்க வச்சு சாமியை கும்பிட்டு பொங்கலை பரிமாறி சந்தோஷப்பட்டது. இந்த பக்கத்துல நயினார் கோயில், அங்க போய் ஒரு நாள் புறம் இருந்து சாமி கும்பிட்டு வந்தோம். தாய்மங்கலத்துக்கு போனோம்.
4: சூப்பர்.
5: போய் சோறெல்லாம் கட்டிட்டு போய், கட்டுச்சோறு, பச்சடி, துவைய,
4: அதாவது நல்லா ஜாலியா சுத்தினத வந்து அடே இப்ப சொல்லி சொல்லி எனக்கு நான் இங்கேயும் போலியேன்ற மாதிரி கவலையா இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப அழகா சொன்னீங்க.
5: குழந்தைகளோட ஒன்னா இருந்து எல்லாம் சாப்பிட்டு
4: சொந்த பந்தங்களோட சேர்ந்து இருந்து எனக்கு வருத்தமா இல்ல. இந்த கிராமத்து காத்துன்னும் போதுதான் எனக்கு இப்ப அங்க வரணும்னு தோணுது.
5: கட்டாயமா, ஏன்னா கிராமத்துக்கு பக்கத்துல எல்லா ஊர்லயுமே கிராமம் இருக்கு. போனா ரொம்ப சுகமா சந்தோஷமா அனுபவிச்சுட்டு வாங்க. எங்க ஊருக்கு வாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம்.
4: கண்டிப்பா, நாங்க உங்க ஊர் கண்டிப்பா.

0: தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ,
1: நன்றி கமல்,
0: தேங்க்யூமா, தேங்க்யூ. இதை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. எஸ் நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க 2986-00-38 அப்படின்னா 2952-05-554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, என்ன பாட்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபால் மற்றும் கவிதா அவங்க பாடிய பாடல் தான். வாலிவுட் வரிகளில் ஏறகுமான் இசையில் இந்த ஒரு பாடல் ரட்சகன் திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செம்மதுள்ளே.

0: எஸ் அந்த அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 12:39 ஆயாச்சு. தொடர்ந்து எஃப்எம் கேட்டுட்டு இருங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு 1 ஏப்ரல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும்

0: அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும், 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%-லிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது என்னாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிர

இருக்கும் இரண்டு இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எஸ் செய்தி எல்லாம் கேட்டு முடிச்சு வந்த நேரம் 12:50 ஆயாச்சு. சென்னை ஃபம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹை ஸ்நேகிதியில் நான் உங்க ஆர்ஜி சரஞ்சேரம் வந்து பேசிட்டு இருக்கேன். எஸ் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு அதாவது என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, உங்களை சமீபத்தில் சந்தோஷப்படுத்தின அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். எஸ் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் இப்போ கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் கிடைக்கும், நான் கால் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298600038 அப்படி இல்லைனா 295205544 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். எஸ் நீங்க கால் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் தான் வந்து நம்ம கேட்டு வரப்போறோம். எஸ் எந்த படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட் திரைப்படத்துல இருந்து சிலம்பரசன், மாதங்கி மற்றும் சிவகுமார் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்துவோட வரிகள்ல தேவாவோட ஈசையில தான் இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்தீர்கள் இது FM Rainbow 101.4 எல்லாமே சமதுள்ள.

எஸ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, சென்னை எஃப்எம் ரெயின்போ தான். எஸ் நேரம் 12:57 ஆயாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நான் கிளம்புறேன், அடுத்து வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம். எஸ் அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஆர்ஜி சரண் ஜெயராம், தொடர்ந்து இருந்துங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே சமதுலே.

0: சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ, நேரம் 1 மணி. இனி நேயர்கள் கேட்கலாம்.
1: நான் காணும்
2: சுனிதா புரொடக்ஷன் சாரின் காசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் விக்ரம், காவ்யா மாதவன், காவேரி, மணிவண்ணன், வினு சக்கரவர்த்தி, ராஜீவ், சந்திரசேகர், சார்லி மற்றும் பலர். இசை இளையராஜா. வசனம் கோகுல கிருஷ்ணன். கதை திரைக்கதை இயக்கம் வினயன். வானொலி வடிவம் வி குமார். திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: என் கட்டை வேகிற வரைக்கும் நான் தான் உன்னை குளிப்பாட்டி விடுவேன்.
4: அண்ணே, இன்னைக்கு மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தானா?
3: ஆமா.
5: ஏ, தங்கிட்ட நிறைய திருடு போச்சுன்னு
3: பேசிக்கிட்டாங்க. ஆமாத்தா, எந்த பயப்படையே திட்டம் போட்டு கரண்ட கட் பண்ணிட்டான். அவன் அவன் கை காப்பிட்டுலாம் சுருட்டிட்டு போட்டானுங்க. நான் பிறக்கும் போதே ஆண்டவன் கண்ணை பீச புடுங்கித்தான் அனுப்பி வச்சான். இங்க வச்சிருந்த சீப்பங்க எதையும் எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிருக்கேன்ல.
4: மறந்துட்டேன்.
3: இடத்த மாத்தி வச்சீங்கன்னா என் பாடு திண்டாட்டம் தான்.
4: என்ன துணி இது? உருப்படியா 1 வருஷம் கூட உழைக்க மாட்டேங்குது.
3: துணி உழைக்காதமா, நாம தான் உழைக்கணும்.
4: நக்கலா, சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னா?
3: ஐயோ, இருந்தது ஒரே ஒரு நல்ல சட்டை, அதுவும் கிழிஞ்சிருச்சா?
4: கிழிஞ்சது உன் சட்டை இல்ல, நீ ரவுக்க. 1 வருஷம் திருவிழாவில நீ வாங்கி கொடுத்தது எத்தனை இடத்துல ஒட்டு போடுறது? கூட ஒரு ரவுக்க இருந்தா நல்லா இருக்கும்னே.
3: சரி, வாங்கிட்டு வர.
4: மறந்துட கூடாது.
5: இந்தாப்பா காப்பி தண்ணி.
3: என்னத்தா, இனிப்பே இல்ல?
5: சக்கரை தீந்து போச்சுப்பா. அரிசி தவசில இருந்து உப்பு புளி மிளகாய் வரைக்கும் அம்புட்டும் வாங்கணும்பா.
3: வாங்கலாத்தா, அந்த மாரியாத்த மட்டும் கண்ணு திறந்துட்டா எல்லாத்தையும் வாங்கி வந்துடுறேன்.
6: ஆமா, கிழிச்சிருவாரு. தைலமும் மாத்திரையும் தீந்து போய் 4 நாளாவது வாய் மழு மழுனது. ஒரு கீத்து புயலைக்கு வக்கு இல்ல. இவர் கொண்டாந்து இறக்கிடுவாராக்கம். மூஞ்சிய பாரு, நீ விளங்கவே மாட்டடா.
5: வாய் மூடுங்க. வேலைக்கு போற புள்ளைய கரிச்சு கொட்டிட்டு.
6: ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறாரு. மேல தளத்தோட போய் அனுப்பிடி.
3: எங்க அப்பு காலையில இருந்து வாயே திறக்கலன்னு பார்த்த, இப்பதான் திருப்தியா இருக்கு. லட்சுமி, அண்ணன் போயிட்டு வரம்மா. என்ன பண்ணாதா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட?
7: காசியா, நம்ம பெரியவங்க ஐயா ஊர்ல இருந்து வர்றாருல்ல.
3: யாரு? ரகுபதி ஐயாவா? எப்ப வராரு?
7: அது தெரியல. கணக்க பிள்ளை மங்களாவில இருந்த அழுக்கு துணியெல்லாம் மூட்டை கட்டி குடிச்சுட்டாரு. இப்ப ஆரம்பிச்சாதானே பொழுது சாயத்துக்குள்ள முடிக்க முடியும். ரகுபதி ஐயா வந்து அந்த ஊருக்கே கொண்டாட்டம். ஏழை பழைகளுக்கு அள்ளி குடுப்பாரு, ஒன்ன மறப்பாரா? வந்தத நான் சொல்றேன். என்ன?
3: சரியாத்தா, அப்ப நான் வரேன்.
7: சரி, பத்திரமா போயிட்டு வாயா.
3: நான் எங்க பாத்து போறது? காவேரியா, எங்க நீ வரமாட்டியன்னு நினைச்ச? எங்க போய்? ஓ, கோயிலுக்கு போயிருந்தியா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு பார்வை கிடைக்கணும்னா இல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா? ஓ, ரெண்டுக்கும் சேர்த்தா? அப்போ உனக்கு பேச்சு வரணும்னு நீ வேண்டிக்கலையா? ஒரு வகையில பார்த்தா அதான் நல்லதுக்கு தான். உனக்கு பேச்சு வந்துட்டா என்ன கழட்டி விட்டுரு, அப்புறம் எவனாவது வந்து உனக்கு கொத்திட்டு போயிடுவான் பாரு. கைவிடு, இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி கோச்சுக்கிற? சாடி கேத்த மூடி மாதிரி நமக்குள்ள என்ன சொல்லி போட்டோம் பாத்தியா? யாரு யாரோட சேர்த்து வைக்கணும்னு அவனுக்கு தெரியாதா?
8: என்ன காசி, காவேரி கிட்ட நீ என்ன சொன்ன? ஒரு மாதிரியா இருக்கு.
3: யாரு? காலை என்னா?
8: ஆமா,
3: சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, அதுக்கு போய் கோச்சுக்கிற.
6: என்ன காசி, சௌக்கியமா?
3: அடட, மாறி என்னா, உங்க ஆளுங்களோட கோயிலுக்கு புறப்பட்டிக்க போல இருக்கு.
6: டேங்கப்பா, உனக்கு பார்வை இல்லைன்னு எவன்டா சொன்னான்?
3: பார்வை இருக்கிறவங்களாம் அப்படிதானே சொல்றாங்க.
6: அட, சொல்றவன் சொல்லிட்டு போட்டு பாப்பிடு. ஆமா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்த? உனக்கு 8 மணிக்கு தானே பஸ்
3: இப்ப போனா தானே பஸ் பிடிக்க முடியும். மணி 7:30 ஆயிருச்சுல. எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? இலக்கால வெயில் சுல்லு நெத்தியில் அடிக்குது இல்ல, அத வச்சுதான் 7:30 சொன்னேன்.
6: ஏன்பா, எனக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்த, என்னாச்சு?
3: ரெடி பண்ணிட்டேன், கேக்குறீங்களா?
6: அவுத்து விடு.

0: அழகாபுரம் டிக்கெட்லாம் எந்திரிச்சு வாங்க, அழகாபுரம் இறங்க,
1: வண்டி எடுத்துறாதீங்க. கோபாலு
0: ஆகாசி, உன்னை விட்டுட்டு போடுவோமா? யாரு பார்த்து கதுவா?
2: மூஞ்சூரு வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே, எப்பா பிள்ளையாரப்பா, வழக்கமா எல்லாரும் உனக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் படைப்பாங்க. இந்த மாதிரி சுட சுட இட்லி வடை சாம்பார் எவனாவது படைச்சிருக்கானா? இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கணும். என்னமோ தெரியல, இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு. ஆஹா, எகிருதே.
3: ஐயோ, ஒரு நிமிஷம், கண்ணு போச்சுடா.
4: ஒண்ணு இல்ல, சாம்பார்ல பல்லி விழுந்துருச்சு.
3: சாம்பார்ல பல்லி?
4: ஒரு பல்லி இல்ல, ஒரு பல்லி குடும்பத்தோட உள்ள குதிச்சிருச்சு.
3: ஐயோ, இதுல
0: காசி
2: வேண்டாம், கூட்டு வர.
1: யாரு சொல்லலையா?
3: வேற யாரும் உங்க கையை பிடிப்பா?
1: கைய விழு, நானே எப்படியா தட்டு தடு மாதிரி வந்துக்கிறேன். மெதுவா மெதுவா.
2: என்ன காசி, நேத்து ஆலயம் காணோம்?
1: நேத்து மாரியம்மன் கோயில் திருவிழாச்ச, அங்க போயிட்டேன். ஐயையோ, களக்கூத்தாடிங்க வந்துட்டாங்க போல இருக்கே. இன்னைக்கு என் பொழப்பு அவ்வளவு.
2: அட, யாரு வந்தா என்னப்பா, உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும். இந்த டீயை குடிச்சிட்டு போய் ஆரம்பி.
1: பாசமுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, அக்காமாரே, அண்ணன்மாரே, தம்பிமாரே, உங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வயசான அம்மா, வயசுக்கு வந்த தங்கச்சி, காலுகை வழங்காத அப்பா, இவங்க எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துற பெரிய பாரத்தை நான் என் தலையில சுமந்துகிட்டு இருக்கேன். கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுக்கல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டு என் மனசுல இட்டு கட்டி வச்சிருக்க மெட்டை இப்ப நான் உங்களுக்கு பாட போறேன். பாட்டை கேட்டுட்டு உங்களால நான் உதவி செய்யணும்னு நான் தலைவணங்கி கேட்டுக்கிறேன். உதவின்னு சொன்னதுக்காக 5 பைசா 10 பைசா போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. பாட்டு ஆரம்பிக்கிறேன்.

0: என்ன? நீங்க கோழி கோழிங்களான்னு கேக்குது.
1: அப்பா இந்த

0: எனக்கு மட்டும் வாய் இல்லைன்னா என் பாடு அதோ கதி தான். நான் கோயிலுக்கு வரலம்மா, உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு.
1: இன்னும்
2: விளையாட்டு புள்ளியாவே இருக்கிறாப்பா
0: அவளுக்கு. ரவுக்கு தண்ணி கிடைச்ச சந்தோஷம் கழுது குட்டி.
2: ஐயா உன்னை நம்பிதான் உள்ள வச்சிருக்கேன், எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கல்ல.
0: கையில கிடைச்சதுல ரவுக்கு துணி தைலம் மாத்திரை தான் வாங்க முடிஞ்சு தாத்தா, மத்த சாமான்லாம் வாங்க காசு இல்ல.
3: அப்பன் கருமாதிக்கு என்ன வாங்கி வந்திருக்கா என்ன?
0: ஐயோ உடைச்சிட்டீங்களே அப்பு.
3: அப்படிதான்டா உடைப்பேன், என்னடா பண்ணுவ?
0: இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா?
4: எதுக்காக கடை வாங்கணும்னு சொல்லு. வாங்கிட்டு வந்த தைல பாட்டை தூக்கி போட்டு உடைச்சானே, அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்ட.
2: என்ன நடந்துச்சு?
4: எதுவும் சொல்லிருக்க மாட்டானே. அண்ணே பாய முறா.
0: அண்ணா விடுன வேண்டா,
4: சும்மாறா. கூட பிறந்தா மட்டும் போதுமா? ஏமா அவனுக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈவரக வேணாம்.
5: கொண்டத்து நிவத்த கஷ்டப்பட்டு பாட்டு பாடி சம்பாதிக்கிறான், அந்த காசை உசுர பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு போறாமா? அந்த கருமத்தை கூட நான் சகிச்சுக்குவேன், ஆனா நட்ட நடு தெருவுல நாலு பேருக்கு மத்தியில நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாமா?
2: நான் செவலியா?
4: ஆமா மூத்தவனா, ஊரையே ஆட்டி படிச்சிருந்த சண்டியர் வளையாபதியோட வாரிசாச்சே, அப்ப மேல காப்பாத்துறாரு போட்டு இருக்கு. இத பாரு, உன் புருஷனையும் அவர் கைய கால வெட்டி மூளையில போட்டாங்க. இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தான், அவனை கண்ண துண்டமா வெட்டி நடு ரோட்ல போட்டுவாங்க. சொல்லிவை.
5: இந்த காலத்துல கைகால் நல்லா இருக்கிற பசங்களை பெத்த தாய் தேவனை கட்டுக்கிறது இல்ல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறான், ஆனா இந்த ஆறு மாடு மேல காட்ட இறக்கத்தையாவது அவன் மேல காட்டக்கூடாதா? என்ன குடும்பமோ.
6: வா, கண்ணு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு. இவ்வளவு அழகான கிராமத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல.
7: நான் எங்க ஊரை பத்தி சொல்லும் போது நீ யாரும் நம்பல இல்ல. நல்லா பாருங்க.
8: Really, it's very beautiful.
7: Thank you. Welcome, welcome, welcome.
9: வருஷத்துக்கு
7: ஒரு முறை வந்து பாக்குறதா வராம
9: இருப்பா?
6: இந்த ஊருக்காரங்களும் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க, இந்த ஊருக்கே நீங்க தான் ராஜான்னு சொல்லுங்க.
8: ராஜாவா? கடவுள் மாதிரின்னு சொன்னாங்களே, நீங்க கேக்கலையா?
7: பொதுவாவே கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாதவங்க, அவங்க கிட்ட நான் அன்பா பழகிறேன், அவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான்.
8: வெரி நைஸ் ஹவுஸ்.
7: டெல்லி மாதிரி பெரிய சிட்டில இந்த டைப் வீடுங்களை பார்க்கவே முடியாது. பானே போட தேவையில்லை, இந்த கிராமம் ஃபுல்லா கடவுள் ஏசி பண்ணி வச்சிருக்காரு, ஜனல திறந்தா போறோம், சும்மா ஜிலி ஜிலி ஜிலி காத்து வரும். நீங்க ரெண்டு பேரும் மேல சிட்டில் அவங்க பிளசண்டா இருக்கும்.
6: ஓகே, நாங்க உடனே குடிச்சு ரெடி ஆகிறோம்.
8: ஆமா, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
6: வா.
7: யோ கணக்கு பிள்ளை. ஐயா என்னையா ஒரே ஒட்டடையும் தூசிமா இருக்கு, முனியம்மா கூட்டு கிளீன் பண்ண சொல்லியா?
9: முனியம்மா வரலீங்க.
7: என்ன
9: அவளுக்கு ஆஸ்மா தொந்தருவு?
7: என்ன ஐயா, பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் சொன்ன சொல்லி முதல்ல முனியம்மா வர சொல்லு.
9: சரிங்கய்யா.
4: ஆட போங்கய்யா, கா காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களா, காரை கொடுக்குறேன் பங்களா கொடுக்குறேன் சொல்லி பொண்ணை கொடுக்க அவன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கட்டு மஸ்தான ஆம்பளைக்கு என்னையா செஞ்சீங்க? சீசனத்தையா நாளே நாள் ஈய பார்த்தான். 20,000 பணம் சொல்லி இவளை என் தலையில கட்டி வச்சுங்க. பேசினபடி பணத்தை பைசல் பண்ணீங்களா? கேட்டா பேங்க்ல லோன் போட்டுருக்கு, பணம் வந்து தரேன்னு சொன்னீங்க, அதுலயும் 10,000 பாக்கி. மச்சான்னு கண்ணு தெரியாதனால பேங்க்ல சீக்கிரமா பணம் கொடுத்துருவாங்க நம்பி தானே இவளை கூட்டு போய் குடும்பம் நடத்தின. டைமும் முடிஞ்சு போச்சு, வருஷமும் ஒன்னாயி போச்சு, பேசுற உடனே நீ கைக்கு வந்து சேரலையே. நான் மாமு வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கேன் வேறையா?
10: அதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார, இடையில நான் என்னத்த சொல்றது, இந்த வீட்டுல என் பொழுப்பு நாய் விடுக்க.
11: அவன் தொண்ட தண்ணி பார்த்து பாடி சம்பாதிக்கிற காசுலதான் நாங்க ஏதோ வயிற்று பழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். இப்படி திடுது இப்படி வந்து கேட்டா எப்படி மாப்பிள?
4: அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, 10,000 ரூபாய் கூட்டி போறேன், இல்ல நீங்களே கட்டி எழுங்க. இவளை வச்சிட்டு வச்சு நான் சோறு பட்டு
0: இந்த லோனுக்காக எத்தனை தடவை அந்த ஆபீசர் வீட்டு வாசப்படி ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க.
4: 10,000

0: இருந்தா வா, இல்லாட்டி என் வீட்டு வாசப்படியா மிதிக்கால, நான் போறேன்.
1: வச்சுக்கிட்டே வஞ்சம் பண்றோம், பொறுத்தது பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துற மச்சான்.
2: காசி கவலையே படாத, லோன் கிடைச்ச மாதிரிதான். ரகுபதி ஐயா டெல்லியில இருந்து வந்துட்டாரு.
1: என்ன, ரகுபதி ஐயா வந்துட்டாரா?
2: அவரு மட்டும் இல்ல, யாரோ டெல்லி வந்துருயா, அவரோட மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. அதுக்குதான் வேலைக்கு உமாவை கூட்டு போறது கணக்கு போல வந்திருக்காரு.
3: உனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு தெரியும், இருந்தாலும் பங்களாவில விலை வசந்த ஜாமான் எல்லாம் நிறைய இருக்கு. நம்பிக்கையான ஆள் வேணும் தான் உன்ன கூட்டிட்டு போக வந்த.
4: சரி நான் வந்துடுறேங்க.
5: ஹலோ, யார் வேணுகோபாலா? நான் எக்ஸ்எம்பி ரகுபதி பேசுறேன். அழகாபுரி கிராமத்துல இருந்து காசின்னு கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் லோன் கேட்டு தரான்.
6: என்னாச்சு?
5: நிறுத்து, சம்திங் ஏதாவது எதிர்பார்க்கறியா? நான் தரேன். ஆ, அவ்வளவு யோகியமானவனா இருந்தா முதல்ல அந்த லோனை சாங்ஷன் பண்ணு. காசி 10,000 ரூபாய், ரைட்.
1: இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேங்கய்யா.
5: நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியதானே, அதத்தான் செஞ்சேன்.
2: ஐயா நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். பாப்பா
1: யார் இது? சென்ட் வாசனை தூள் கிளப்புது.
5: டெல்லியில இருந்து வந்திருக்க தினேஷோட வைஃப், பேர் ராதிகா, என் பேர் காசி, நம்ம முனியம்மாவோட பையன். அவன் கண்ணு தெரியாது ஆனா படு புத்திசாலி.
2: இவனே பாட்டு கட்டி மெட்டும் போட்டு சுத்தி சுத்தமா பாடுவானுங்க.
4: அப்படியா?
2: காசி ஒரு பாட்டு எடுத்து விடு.
1: இப்ப வேணாம், மனசு சரியில்லை. அதுவும் இல்லாம கைவசம் இருக்கிறதுலாம் பழைய சருக்கு, புதுசா ரெடி பண்ணிட்டு நான் இன்னொரு நாள் பாடி
2: காட்டுறேன்.
1: வரப்படுறேங்க ஐயா.
5: சரி. காசி, அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வரப்போறாங்க அமெரிக்காவில இருந்து. அவங்க என் ஃப்ரெண்டோட வைஃப் தான். அவங்க வந்தவொடனே சொல்றேன், இப்ப பாரு. என்ன,
1: தெருவிலே கண்ணு தெரியாதனால எனக்கு பார்வையே கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க.
5: சொல்றவங்க சொல்லட்டும், நீ போய் பாருப்பா.
1: சரிங்கய்யா.
5: இருளாண்டி ஐயா, லோன் கிடைக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்து.
2: ஆடுங்க.
5: சரி,
1: அப்ப நான் போயிட்டு வரேங்கய்யா.
5: பாத்து கூட்டிட்டு போப்பா.
4: ஏம்பா பணம் கிடைச்சதா?
1: கிடைச்சதாத்தா?
2: ஏமா ரகுபதி ஐயா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் மனசு வச்சா நடக்காத காரியம் உண்டா? இதெல்லாம் சுண்டக்காக வரம்மா.
0: சட்டு புட்டு செட்டில்மெண்ட் முடியுங்கடா.
4: இறங்கி
0: போச்சுப்பா.
1: அத்தா இது நம்ம வள்ளிக்கு சேர வேண்டிய பணம் தானே, நல்ல மனசோட எல்லாத்தையும்.
0: மலையேறி போனாலும் மச்சனம் தேவைன்றது இதுக்குதான். யோசிக்காம கொடுத்த
1: இனிமேலா தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்க.
0: கையில காசு கொடுத்துட்டு நெஞ்சில கல்ல தூக்கி போட்டு மச்சான். இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் ஒரு தங்கச்சிக்காக.
2: பேஸ் பேஸ் பேசுற.
7: மாப்பிள்ள உடைச்சு போட்டு உத்தர மாதிரி நான் ஒருத்தங்க இருக்கிறேன், மறந்துடாதீங்க.
0: நோ, யாரை மறந்தாலும் என் மனைவியை பெற்ற மாம்சை மறக்க மாட்டேன்.
7: அப்போ ஒரு 100 ரூபாய் வெட்டுருக்கு.
2: எங்கடா சத்தத்தையே காணணும் பார்த்தேன் ஆரம்பிச்ச மாதிரியா?
0: ஏன் மாம்சுக்கு இல்லாததா? இந்தா இது மாம்சுக்கு, இது அத்தைஸ்க்கு. அம்மா இருள்.
2: ஏய் ஓய்,
0: என்னவா
2: பெரிய கொடை வள்ளல?
1: இப்படிதான் எப்பவும் எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை.

0: இருக்கிற மக்கள் மனசில துக்கம் இல்ல, துக்கம் இல்ல, ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல, வெக்கம் இல்ல.
1: நீ காசியோட தங்கச்சி தானே?
2: ஆமாங்க.
1: காசி எங்க?
2: சந்தை கடைக்கு போயிருக்கு.
1: காசி கிட்ட கண்டக்டரை பார்க்கணும் சொல்லிருந்தேன். அவரை இன்னைக்கே பார்க்கணும். அதை எப்படி தெரியப்படுத்துறது?
2: நான் போய் சொல்லிடுறேன்.
1: கணக்கு பிள்ளை கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறேன். அதை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சா போறோம்.
2: சரிங்க. யாருங்க அந்த பொண்ணு?
1: நம்ம முனியம்மா இருக்கல்ல, அவருடைய பொண்ணு.
2: அன்னைக்கு ஒரு பிளைண்ட் வந்திருந்தாரு.
1: அவனோட தங்கச்சி தான் அவ.
2: அம்மா, அந்த பொண்ணு யாரு?
1: எனக்கே தெரியல. அந்த பொண்ணு யாரு?
2: காவேரி, என் சிநேகிதி.
1: அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு?
2: பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்து வீடு.
1: ஓஹோ,
2: அமெரிக்கால இருந்து கண்ணு டாக்டர் வந்திருக்காரா? அண்ணனை போய் பார்க்க சொல்றாங்க. அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா நீ கொடுத்து வச்சவ. அதுக்கப்புறம்
3: இந்த பேஷண்ட ரூம் கூட்டுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்எம்பி ரகுபதி சார் எப்படி தெரியும்?

0: எங்களுக்கு எல்லாமே அவர்தாம்மா.
1: அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி.
0: ஏமா காசிக்கு கண்பார்வை கிடைச்சிருமில்ல?
2: நிச்சயமா, ஆப்டிக் நர்வ்ஸ்ல என்ன ப்ராப்ளமும் இல்ல.
1: அப்படினா
0: ஐயா, அவங்க ஏதோ பாடத்துல படிச்சது சொல்றாங்க, அதை கேட்டு நீ டாக்டர் ஆக போறியா? நம்மளுக்கு கண்ணு கிடைச்சா போதாதா? அம்மா தம்பிக்கு ஆர்வம் கொள்ள இருக்கு.
2: பரவாயில்ல பரவாயில்ல, இவர் கண்ணுல இருக்க நரம்புகள்ல எந்த குறையும் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா, ஐ மீன் வேறொருத்தர் கண்ணை எடுத்து இவருக்கு வச்சா பார்வை நிச்சயமா கிடைக்கும்.
0: அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு விடுவி காலம் பிறந்துச்சுப்பா.
1: எனக்காக ஒரு கண்ணு மட்டும் தருவியா?
3: இப்ப பார்வை வந்து என்னத்தான் பார்க்க போறீங்களோ? பரதேசி பரதேசி, நீ என்னதான் பாடினாலும் சரி, உனக்கு கண்ணு தெரியும் தெரிஞ்சா ஒரு பய கூட 10 பைசா போட மாட்டான். அப்புறம் இப்ப கிடைக்கிற சோத்துலயும் மண்ணுதான்.
1: நான் ஏதாவது கூலி வேலையா செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறப்போ?
3: அட்ர சக்கனமா, இங்க ரெண்டு கண்ணு உள்ளவன வேலைக்கு தலிகினத்தம் போடுறான், இவர் ஒத்த கண்ணு வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு குமிச்சு வளர்க்கும். இந்த விளக்கண்ணைய வேலைக்கு வாணி எவன் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறான்? இவர் பெரிய சங்கீத கலாநிதி, இவர் பாட்டு கேட்டு வாரி எரிச்சிட்டு போறத நினைப்பு. ஏதோ பரிதாபப்பட்டு காசு போட்டு போறாங்க, இப்ப அதுலயும் மண்ணு உழ போகுது. இந்த தர்தர முச்ச பயலுக்கு கண்ணு ஒரு கேடு. வழங்காத பயன்,
2: நம்ம அப்புதான என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஏன் கண்ணு உனக்கு தரேன்னு?
4: அதவே பாதம் பொங்கி வழியுதோ, நீ மூக்கு மூலியமா இருக்கும் போத ஒரு பயலும் சீந்த மாட்டாங்கறான். இந்த லட்சணத்துல ஒரு கண்ணை குடுத்துட்டேன்னா உன்னை ஊறுகாய் மாதிரி உப்ப போட்டு குலுகை குலுகை வச்சுக்க வேண்டியதான்.
2: என்ன பத்தி கவலை இல்ல, என்ன ஆனாலும் சரி அண்ணனுக்கு பார்வை கிடைச்ச போதும்.
4: ஏந்தி என்னையே எடுத்து பேசுறியானே?
2: நான் அப்படிதான் பேசுவேன்.
4: ஏய் அண்ணே, நீ காயமுறா, பொட்ட கோழிக்குமே பொழுது விடாதா. உனக்கு பார்வை வந்தா குடிக்கிற உறவுல கஞ்சிக்க வழி இல்லாம போயிடும். இத்தனை நாள் கண்ணு இல்லாம தானே கிடனா? இருக்கட்டும், பரதேசி பாற வந்து கீழ போறான்.

0: வீட்டுல நேரம் வந்திருக்கு. தானும் கட்டவன் மூஞ்சல் முடிச்சான் பாரு. இனி பிறகு நம்ம மாதிரிதான் மூஞ்சி முகரையும் பாரு. மூதேவி மூதேவி வந்துட்டான். இதோ இன்னொருத்தி பூனை மாதிரி குறுக்க வந்துட்டு போய் என்னட்ட விதியா மூஞ்சிக்கிறோம்.
1: அண்ணனா, என்ன காரணத்தால அண்ணனை தேடி வந்திருக்க? என்ன இது? சரி வா. அண்ணனுக்கு மனசு சரியில்லை, அதான் வா. என்ன, நான் மட்டும் போவா? இதுக்கா விடிஞ்சு விடியாம ஓடி அந்த அப்படின்னா லெட்டர் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாமே. சரி, கோச்சிக்காத.
2: என்ன தனியா இருக்க விடுமா? இப்ப என் கண்ணு மட்டும் இல்ல, மனசும் இருந்து கிடக்குது. இந்த அருவியோட சத்தத்தை கேட்டுட்டு இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு.
1: காவேரி உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கா.
2: லெட்டரா?
1: படிக்கட்டுமா? இந்த உலகத்துல என்ன பாக்கணும்னு ஒரு உசுர துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு பார்வை கிடைச்சா ஒரு கண்ணு இல்லாதவளா இருந்தாலும் என்னை கண்டிப்பா ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை பார்க்க எனக்கு ஒரு கண்ணு போதும். நீங்க என்ன பார்க்க என்னோட ஒரு கண்ணை தரேன்.
2: காவேரி வந்திருக்காளா?
1: இதோ பக்கத்துல தான் நிக்கிறா.
2: எங்க காவேரி? நல்லா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கியா?

0: ஹார்ட் பீட் ஏக்குறது.
1: ஹார்ட் பீட் ஏக்குறதா? டேய் அப்பா ரெண்டுல இது
0: ரெண்டும் தான்.
1: அட பாவி, பயங்கரமான ஆளு பாவி. கிராமத்து பொண்ணுங்கன்னு அழகுன்னு சொல்லுவாங்களே, இப்ப புரிஞ்சுதா? முதல்ல இத குடி, கொஞ்சம் கூல் ஆகட்டும்.
0: எங்க கூல் ஆகுறது? ராத்திரில தூக்கமே இல்ல. இந்த பொண்ணுங்களை பார்த்ததுல இருந்து 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி என் பாடி ஹீட் ஆயிடுச்சு.
1: சுத்தம்
2: தாமரை மலர் போன்ற வசீகரமும் ரோஜா இதழ்களின் மென்மையும் கலந்த புத்தம் புது கிராமத்து பூக்களை கண்டால் மனம் கொதிக்காமல் என்ன செய்யும்? இவர்கள் சாதாரண முட்டுக்கள் அல்ல, ஜாதி மல்லிகை முட்டுக்கள்.
1: என்ன ஏக தலமா சிரிக்கிற?
0: இப்பதான் இந்த தெய்வத்தோட சுயரூபம் என்னன்னு புரியுது.
1: புரிஞ்சதுல? இப்ப சொல்லு, அந்த ஜாதி மல்லிகை மாலையா கோத்து உன் மாறு அணியனு ஆசைப்படுறல?
0: ஆசைப்பட்டா
1: இந்த ரகுபதி உன் ஆசை நிறைவேற்றி வைப்பான்.
0: உண்மையாவா?
1: சத்தியமா? பட் ஒன் திங், உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கணும்.
0: அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் பல கோடி.
1: இந்த ஜாதி மல்லியோட ஒர்த் அதுக்கும் மேல. கொஞ்சம் ரிஸ்க் தான், கண்டிப்பா வேணும்னா கொண்டு வந்துடுவேன்.
0: உங்களுக்கு என்ன ரிஸ்க்? இந்த ஊரே உங்களை தெய்வமா மதிக்குது. நீங்க ஊன்னு சொன்ன போது ஓடி வந்துட மாட்டாங்க?
1: வருவாங்க. இல்ல வர வைப்பேன், ஆனா என்னுடைய ப்ராஜெக்ட் நீ முடிச்சு கொடுக்கணும். ஓகே
0: ஓகே.
3: ஐயா
1: ஆ,
3: எல்லா வேலையும் முடிச்சிட்டங்க.
1: போயிட்டு வா.
3: காசி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னா.
1: என்ன?
3: காவேரி அவனுக்கு ஒரு கண்ணை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா.
1: கண்ணு கொடுக்கறேன்னு சொன்னாடா?
3: வேற ஒரு கண்ணு வச்சா பார்வை கிடைச்சிரும் டாக்டர்மா சொல்லிருக்காங்க இல்லையா?
1: அந்த பொண்ணுட்ட எல்லா விஷயம் பேசிட்டீங்களே? ஆபரேஷன் எதாவது பிரச்சனை பண்ண போறா?
3: எல்லா விஷயம் பேசிட்டேங்க ஐயா. அவளால பேச முடியாத ஒழிய காது நல்லா கேக்குங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. காசிக்காக அவ உசுர கூட கொடுப்பா ஐயா.
1: சரி சரி, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ
3: செய்யலாம். அப்ப நான் புறப்படுறேங்க ஐயா.
1: சரி. அந்த காவேரி யாரும் தெரியுமா?
0: என் கனவு கண்ணி ஜாதி மல்லிகையில ஒண்ணு. கண்ணு எடுத்து அவன் முகத்தை அசிங்கம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க.
1: என் ப்ராஜெக்ட் ஓகே பண்ண சொன்ன, கரெக்ட் பண்ணிடுறேன். முடியுமா? இப்பதான் டாக்டருக்கு போன் பண்ண. கண்ணு கொடுக்குற பொண்ணோட போட்டோ வேணுமா?
3: போட்டோ எடுக்கணும்னா பட்டணத்துக்கு போகணும். கையில
1: பணம் இல்ல. அதானே கவலை விடு, தினேஷ் கிட்ட நல்ல கேமரா இருக்கு. அந்த பொண்ணு இங்க அனுப்பி வை, இங்க வச்சு போட்டோ எடுத்துருவோம்.
3: உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவோம் ஐயா. நான் போய் அனுப்பி வைக்கிறேங்க.
1: சீக்கிரம் போட்டோ எடுத்தாதான் ஆபரேஷன் நடக்கும். உடனே அனுப்பி வை.
3: சரிங்க ஐயா.
1: அந்த பொண்ணு வீடு தெரியுமில்ல?
3: நம்ம லட்சுமிக்கு இந்த வீடு தெரியுங்க ஐயா. அவளை கூட துணைக்கு அனுப்பி வைக்கிறேன்.
1: சரி,
3: நான் வரேங்க ஐயா.
1: என்னாச்சு? ஒரே கல்ல ரெண்டு மாக்கா. நீ கொடுத்து வச்சோண்டா.
4: உன் அழக பார்த்து மைனாவுக்கு போறாம. ரகுபதி ஐயா கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னு போட்டோ எடுத்துக்குவோம். அத்த நாங்க போயிட்டு வரோம்.
5: போனமா வந்தமா இருக்கணும். போட்டோ எடுத்தது அங்க எங்க சுத்திட்டு தெரியாம நேரா வீடு வந்து சேரணும்.
4: சரி தே.
0: இது இல்லாம சரிப்பட்டு வராதுல்ல?
1: அந்த பொண்ணு விஷயத்துல இதுதான் சேஃப்டி. ஆமா, அவங்க வரதுக்கு முன்னாடி வெளியே போன ராதிகா வந்துட்டா?
0: வந்தா என்ன தலையை எடுத்துருவா. அவளை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
1: அந்த பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசாம நடந்துக்கணும். ஓகே. வணக்கம். என்ன வெளியே வந்துட்டீங்க? உள்ள வாங்க வாங்க. உள்ள வந்தா தான் போட்டோ எடுக்க முடியும். வாங்க. உட்காருங்க.
4: பரவாயில்லைங்கய்யா, நாங்க நிக்கிறோம்.
1: இது உங்க வீடு மாதிரி. அட உட்காருங்கம்மா. மிஸ்டர் தினேஷ் கூட என்கிட்ட கேட்டார், காசியோட ஆபரேஷன் விஷயத்துல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க, அவர் என்ன உங்களுக்கு சொந்தக்காரரா? அப்ப நான் சொன்னேன், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் காசி மேல எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. காசியோட ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். சரி, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்?
4: அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க.
0: வேண்டாம்னு சொன்னா எப்படி? போட்டோ எடுக்கும்போது முகம் பளிச்சு நிறுத்தாதான் போட்டோ அழகா இருக்கும். இந்தாங்க குடிங்க.
1: என்ன யோசிக்கிறீங்க? வாங்கிங்க.
0: போட்டோ எடுக்கணும்ல, குடிங்க.
1: நல்ல ஜூஸ் தாம்மா, வாங்கி குடிங்க.
4: தெரியாதீங்க.

0: எதுக்கு பயப்பட போற?
1: இதுலாண்டி என்ன
0: என்ன காசு?
1: நான் ரகுபதி ஐயா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்.
2: என்னாச்சு? பணம் கொடுத்து அந்த பொண்ணு முகத்துல வீசி எரிஞ்சிட்டா. She is behaving totally indifferent. Don't worry, I will solve it. இங்கேயும் பிரச்சனை என் டாடிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.
3: ஒரு ஈ காக்கா கூட தெரியாது. நீ செய்ய போற உதவியோட நான் உனக்கு செஞ்சிருக்கிறது ரொம்ப பெருசு. அதை மட்டும் மறந்துடாத.
2: உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ப்ராமிஸ்.
3: வெயிட்.
0: போட்டோ எடுத்தாச்சு போல இருக்கு.
2: என்னாச்சு? ஏன் அழற?
3: பையன் தான் தப்பா நடந்துட்டானே. நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. தினேஷ் ஏதோ உன் மேல ஆசைப்பட்டுச்சான். உன்னை பார்த்தா யாருக்குதான் ஆசை வராது? வயசு கோளாறு, ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதை நீ மறந்துடணும். பெருசா பிரச்சனை பண்ணி வெளியில யாருக்கா தெரிஞ்சது? உன்னை உங்க அம்மாவை தம்பிய பெற்றோர் ஒத்தி கொளுத்திடுவாங்க. நல்லா யோசிச்சுப்பா. நீ போயிட்டீனா அப்புறம் காசியோட கண் ஆபரேஷன் எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. காசிக்கு கண் பார்வை கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கணும்ல, அதுக்கு நான் பொறுப்பு.
1: ரகுபதி ஐயா, ரகுபதி யாரு? ராதிகா அம்மாவா?
4: ஆமா, நான் தான். எப்படி
1: கவகவன் சென்ட் வாசன் அடிக்குதுல்ல, நீங்களா தான் இருக்க முடியும்? இல்ல, லட்சுமியும் காவேரியும் போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னு பொன்னாத்த சொல்லிச்சு. அதான் அவங்க இங்கதான்
0: உள்ளதான் இருக்காங்க. காவேரி ஆசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். காவேரி உனக்காக என்ன வேணும் தியாகம் செய்ய தயாரா இருக்கா? இல்ல காவேரி,
1: காவேரி இங்கதான் இருக்காளா?
0: இதோ பக்கத்துல தான் இருக்கா. உனக்கு அவ கண்ணு கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷப்படுற தெரியுமா?
1: காவேரி போட்டோ எடுத்தாச்சு இல்ல? ஐயா, எனக்கு ஒரு போட்டோ வேணும் ஐயா. பார்வை கடிச்சதும் பாக்கலாம் இல்ல?
0: நிச்சயமா நிச்சயமா.
1: லக்ஷ்மி எங்க?
0: உள்ளதா இருக்கா? இத வர சொல்றேன். லக்ஷ்மி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இங்க ஒண்ணுமே நடக்கல, யாருக்கும் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது எனக்கு தெரியும். நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணாச்சு. சரி, உங்க அண்ணா கூப்பிடுறான், வா.
1: வந்துட்டியா லட்சுமி? ஐயா,
0: நான் இங்க தான் இருக்கேன். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு ஆபரேஷன் செய்து முடி பண்ணிட்டு உனக்கு சொல்லி அனுப்புறேன்.
1: ஐயா செய்யற உதவிக்கு நாங்க காலம் புறா உங்க காலடியில் கிடக்கணும்.
0: என்ன காசு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டேன்? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன்.
1: அப்ப வரங்க ஐயா.
0: சரி காசி, அறிவு இருக்கமா உனக்கு? ஆம்பளை இல்லாத வீட்டுல ரெண்டு சடங்கான பொண்ணுங்களை வச்சிருக்கே, எப்படி இந்த பையனை உள்ள சேர்க்கலாம்? கொஞ்சமா யோசிச்சானே?
5: கூலி வேலை செய்யறவனா இருந்தாலும் என் பிள்ளைய கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னான். இப்படி பயத்தை ஒப்பிட்டு கைய விரிப்பானு நினைக்கவே இல்ல. அவனை நம்பி மோசம் போயிட்டா. நீங்க தாயா என் பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லணும்.
0: ஆமா, இப்ப இது என்ன பிரயோஜனம்? முதல்ல யோசிச்சிருக்கணும்.
5: ஐயா, அவர் எனக்கு கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, அதை
0: நம்பித்தான். அந்த பொண்ணு சொன்னது உண்மையா?
6: இல்லையா, நான் எந்த தப்பும் பண்ணலீங்க. ஐயா
0: மரியாதை உண்மை சார்.
6: ஐயா
0: கொண்டு போட்டுருவேன்.
6: ஐயா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. ஏதோ புத்திக்கிட்டு போய் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்க.
0: கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்க விஷயத்துக்கு நடப்பீங்களா? கூட பிறக்கலனாலும் ஆம்பளைங்களை பார்த்தா அண்ணன் தம்பியா நினைக்கணும், பொம்பளைங்களை பார்த்தா அக்கா தங்கச்ச மாதிரி நினைக்கணும். அவன் தான் மனுஷன், புரிஞ்சுதா? இனிமே இந்த பொண்ணுக்கு நடந்த கதி யாருக்குமே நடக்க கூடாது. நம்ம பொண்ணு இந்த மண்ணில் எந்த ஒரு பொண்ணு கண் கலங்க கூடாது. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஐய், மரியாதை உடனே அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டு.
6: சரிங்க ஐயா.
0: வெரி குட். என்னமா மாப்பிள்ள சம்மதிச்சான், சந்தோஷம் தானே?
5: எங்க மகன மரியாதையை காப்பாத்திட்டீங்க, நீங்க எங்களுக்கு தெய்வ மாதிரியா.
0: சந்தோஷமா போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, போ.
7: நான் லட்டு கொடுங்க.
8: அண்ணே, அட நீயே எடுத்து கொடுப்பா.
1: இதான லட்டு?
7: ஆமா.
1: 8 ரூபாய் கொடுமா. இந்த 10 ரூபாய் நோட்ல ஏகப்பட்ட கிழிசல் இருக்கேமா, இந்த வேற நோட் கொடு.
8: என்னப்பா காசு?
1: இந்த ரூபா நோட் செல்லுமா பாருங்க.
8: ஐயா, என்னமா இது ரொம்ப மோசமா இருக்க?
7: கண்ணு தெரியல, என்ன பேரு? இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு.
8: மா, காசிக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது, ஆனா எல்லா விஷயத்திலயும் நம்ம எல்லாத்தையும் விட விவரமானவன். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. உனக்கு கண் பார்வை வந்தவன முதல் யார பாப்ப? காசி, நீ என்ன தானே பாப்ப?
9: அதுக்கு காசி இப்படியே இருந்துடலாம்.

0: சியர்ஸ். நிலவரத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க யாருக்கிட்டையும் மூச்சு விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையா ஒரு செட்டப் பண்ணிருக்கேன்.
1: உங்க செட்டப் இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களை இன்னொரு தடவை தரிசனம் பண்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன்.
0: பயங்கர மனப்பாட்டி பண்ணி உசி கண்ட பூனை. இருந்தாலும் உன்னால எனக்கு காரி ஆக வேண்டியிருக்கே, ஏற்பாடு பண்றேன்.
1: ஐயாவை பாக்குறதுக்கு செவலை வந்திருக்கா?
0: வர சொல்.
1: சரிங்க.
0: நான் சொன்ன அவன் தான் வந்திருக்கான், லட்சுமியோட மூத்த அண்ணன். இவனை நம்ம கையில போட்டுட்டு நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்.
2: ஐயா நீங்க வர சொன்னதை கணக்கு பிள்ளை சொன்னாரு.
0: உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? கணக்கு பிள்ளையால எல்லாத்தையும் கவனிக்க முடியல. நீ கூட ஒத்தாசையா இருந்து வேலையெல்லாம் கவனிச்சுக்க. ஆமா, காசி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் தட்டி படிச்சுக்கிறியாம. ஏன்னா உனக்கு வெக்கமா இல்ல? பணம் என்ன கேட்க வேண்டியதுனா? சரி சரி, உங்க அப்பாக்கு எப்படி இருக்கு?
2: ஒரு காலம் கையும் இப்ப பரவாயில்ல, அதனால அவர் பண்ற இம்சை தாங்க முடியலங்க.
0: உன் ஆத்தாளுக்கு உட முடியல, மூணு நாளா வேலைக்கு வரல. டாக்டர் பார்க்க சொல்லு, ஒழுங்கா போய் வீடு சேரணும், தண்ணி அடிச்சு தீத்துறாத.
2: சரிங்க.
0: உன் ஆத்தா வேலைக்கு வராம இங்க ஒரு வேலையும் நடக்கல. உன் தங்கச்சி சும்மா தானே இருக்க, அனுப்பி வைக்க வேண்டியதானே?
2: வர சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேங்கய்யா.
0: சரி. என்ன ஒரு பெக்கு போறியா?
2: ஐயா
0: மரியாதை மனசு இருந்தா போறாதாடா. சோடா ஊத்து.
2: ஐயா சோடா வேணாங்க.
1: மை காட், இப்படி ராவா குடிச்சா லிவர் கெட்டு போயிடும்.
2: ஐயா சோடா ஊத்துல சப்புன்னு இருக்கும், மப்பு ஏறாதுங்க.
0: இந்த பாட்டுக்குலாம் லிவரே இருக்காது. சரி சரி, நீ போய் லட்சுமி வர சொல்லு.
2: சரிங்க.
0: எப்படி?
1: நான் கோடு தான் போட்டேன், நீங்க ரோடே போட்டுட்டீங்க.
0: அதுதான் ரகுபதி.
3: லட்சுமி போனாலவா? லட்சுமி
4: இந்த 300 ரூபாய் நான் எடுத்துட்டேன்.
3: வீட்டுல 1008 செலவுக்கு குடியா?
4: எனக்கு அதுக்கு மேல செலவு இருக்குது. இதோ மகாராணி வந்துட்டா. எங்க போய் நேரம்
5: ஆடு மேய்க்கு போயிருந்தேன்.
4: ஒரு அவசரத்துக்கு தானே ஆள் கிடைக்க மாட்டேன்.
3: அம்மாடி, ஐயாவோட பங்களா போய் கொஞ்சம் கூட்டி பேருக்கு சுத்தம் பண்ணிட்டு வந்துருமா?
1: என்ன தங்கச்சி அடிக்கிற?
4: அடிக்கிறதா? கொலையே பண்ணல. நாலு காசு கிடைக்கும் பார்த்தா ரொம்ப தான் கிடைக்கு பண்றா.
5: என்ன கொன்னாலும் சரி, அந்த பங்களாக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்.
4: போனா உன்னை அப்படியே பிடிச்சு முழுகிடுவாங்களா? அந்த மனுஷன் வேலையை கூப்பிட்டா போறதுக்கு 1000 பேர் தயாரா இருக்காங்க. எவனோ திட்டு போற காசை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறான் அந்த நல்ல மனுஷன். அடம் பிடிக்கிற அடம்.
1: என்னமா இது? ஆட்டாளுக்கு முடியல. இல்ல நீ போக கூடாதா?
5: என்னால முடியல.
1: சரி முடியலன்னா நீ போ.
4: நீ தான் அவளை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குற. நீலி கண்ணீர் வடிக்கிற பரவா.
1: கழுது குட்டி அழகடா.
5: லட்சுமி, லட்சுமி நில்ல, என்கிட்ட பேச மாட்டியா? என் மேல கோவமா? நீங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. உங்க முன்னால நாங்கெல்லாம் யாரு? நாங்க என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க. நீங்கள் ஒரு பொண்ணு தானே? கூட கஞ்சியை குடிச்சாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோம்.

0: எல்லாருக்கும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் தினேஷோட வைஃப் இல்ல. நம்ப முடியல, ஆனா அதான் உண்மை. தினேஷ் இங்க எத்தனை நாள் இருக்கானோ அது வரைக்கும் நான் கூடவே இருக்கணும். அதுக்காக 25,000 ரூபாய் அப்படி ஒரு கான்ட்ராக்ட்ல தான் நான் வந்திருக்கேன்.
1: அப்படின்னா
0: கால் கேர்ள் இங்கிலீஷ்ல கேக்குறதுக்கு ரொம்ப நாகரிகமா இருக்குல்ல. பணத்துக்காக உடம்ப வைக்கிறவங்களுக்கு தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. நானும் உன்ன மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவதான். ஒருத்தனை நம்பி ஏமாந்து என் வாழ்க்கைய நாசமாயிடுச்சு. அதெல்லாம் நினைச்சா வேண்டாம் விடு. டெல்லியில ஒரு பெரிய கம்பெனியில வேலை பாக்குறேன்னு வீட்டுல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உடம்ப பாத்துக்கோ, வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுன்னு அம்மா கிட்ட இருந்து அடிக்கடி லெட்டர் வரும். வருஷத்துல ஒரு தடவை லீவுங்கிற பேர்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன். என்ன பார்த்த உடனே அம்மா தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு உயிரோட இருக்கணும்னு தோணும். நிறுத்தடி.
2: என்ன
3: என்னன்னு
4: சொன்னா
2: புரியும்.
4: விசேஷம் இல்லாம இந்த புரோக்கர் பையில கூப்பிட்டு ராத்திரியில காடு பேனெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். எல்லா கல்யாண பிரச்சனை தான்.
2: என் கல்யாணத்துக்கு இப்ப என்னென்ன அவசரம்?
4: நான் உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசுறப்பா.
3: பையாரு
4: ஊரு புளியம்பட்டி. பையன் வாத்து.
2: வாத்தா?
4: வாத்து மேய்க்கிறான்ப்பா. பையன் விவரமானவன். ஏற்கனவே லட்சுமிய பாத்துருப்பான் போல் இருக்கு.
5: ஆமாங்க,
4: ரொம்ப புடிச்சு போச்சுக்கிறான். ஏப்பா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கேன். நீ என்ன வெங்காயத்தை மலர் கோழி மாதிரி உட்காந்துருக்க?
2: இல்லைண்ணே, எங்க குடும்ப நிலைமை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த நகை நட்டு பண்ட பாத்திரம் இதெல்லாம்.
4: நீ ஏன் அதை பத்தி கவலைப்பட்டிருக்க? அவன் எதையே எதிர்பார்க்கல. பொண்ணை கொடுத்தா போதும்னு நினைக்கிறான். என்ன வலிச்சாமே?
3: அண்ணன் சொல்றதும் சரிதான். வயசு பொண்ணுங்களை எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்கையில புடிச்சு கொடுக்கறோமோ அவ்வளவு நல்லது. அவங்கள வர சொல்லி சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சிருங்க.
4: இதைத்தாப்பா நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற?
2: அப்பனா பெரியவங்க மனசுபடியே நடக்கணும். ஊர் ஊரா அலைஞ்சி நாள் முழுக்க பாடியாவது என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடுறேன்.
4: காசி, அப்ப நாளைக்கே அவங்களை வர சொல்லிடுற.
6: ஏமா, இங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்க, அங்க மாப்பிள்ள வீட்டுக்காரன் காத்துக்கிட்டு இருக்காங்க. காப்பி தண்ணி கொண்டாந்து கொடு. வரும்போது நல்ல துணி மாத்திக்கிட்டு வா.
2: அந்த வெத்தலை பாக்க தட்ட எங்க இருக்கு?
6: வந்துட்டையா?
7: என்ன வேலை பாக்குற?
2: பாத்து
7: மேய்க்கிறேன். பாத்து மேய்க்கிறவனுங்க ஊருக்கு ஒரு கூத்திய வச்சுப்பானுங்களே. நீ எப்படி?
8: எங்க பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. சொக்க தங்கம்.
9: தங்கமோ தகரமோ சீதனமா 10 காசு கூட வேணாம் சொல்றானா? அங்கதான் நம்ம யோசிக்கணும்.
3: இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சீர்சனத்துக்கு ஆசைப்படாதவங்களும் இன்னும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க.
8: ஐப்பசி 12ஆம் தேதி நல்ல முகூர்த்தம்.
3: கொண்டு போய் குடுமா.
2: முதல்ல மாப்பிள்ளை கொடு. மாப்பிள்ள, வெறும் காப்பி தண்ணி தானே நினைச்சிடாதீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது.
9: என்ன
10: வித்தியாசம்?
9: வணக்கங்க.
7: என்னால
10: எந்திரிச்சு தெரியும் தெரியும்.
2: லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தம் எங்ககிட்ட ஏன் சொல்லல? நீங்க சொல்லலைன்னா கூட வந்துட்டோம் பாத்தீங்களா.
10: காசி, அப்ப நாங்க புறப்படுறோம்.
6: ஐயா, மொத வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு வா காப்பி தண்ணி குடிச்சிட்டு போனா சந்தோஷப்படுவோம்.
2: ஐயா, நம்ம

0: காபி தண்ணி எல்லாம் குடிப்பாரோ என்னவோ?
1: என்ன காசி இப்படி சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. தினேஷ், காசி சொன்னதுக்காகவே நம்ம இங்க காபி சாப்பிடுறோம்.
2: கண்டிப்பா
1: உட்காரு.
3: வராத விருந்தாளி வந்திருக்காங்க, அற்புதமான மெட்டு போட்டு ஐயா காது குளிர மாதிரி ஒரு பாட்டு பாடு.

0: என்னம்மா எழுதிருக்க? ஒரு கிலோ கடலை பருப்புல எத்தனை மசாலா வடை சொல்லான்னு கேட்டா கரெக்டா சொல்லுவேன். அதை விட்டு போட்டு செத்தவங்க எடுத்து வச்சா பார்வை கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கண்டாக்டரா? ஐயோ இது கதமா? வீட்டுல தனியா உட்காந்து யோசிச்சு யோசிச்சு எழுத கற்பனை. அம்மா சாக போற ஒருத்தி தன்னுடைய காதலனுக்காக கண்ணை எடுத்து கொடுத்தான்னு ஒருத்த கதை எழுதியிருக்கான். அதை படிச்சு என்ன கேக்குறா தெரியுமா? செத்து போனவங்க கண்ணை எடுத்து வச்சா ஒருத்தருக்கு பார்வை கிடைக்குமா? சாக போறவங்க தான் கண்ணை எடுத்து கொடுக்கணும்னா எங்க போய் கேட்கணும், யாருகிட்ட எழுதி கொடுக்கணும் கேக்குறா. அவரே நீ உயிரோடு இருக்கும் போது தானே உங்க கண்ணை கொடுக்க போற? காசி உங்க நாள் உன்னை பாக்குறத நீ பாக்க போறீல? அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் ஒருத்த கண்ணை கொடுத்தா கொடுக்க நமக்கு என்னம்மா? லட்சுமே கொஞ்சம் விவரமா சொல்லுமா, பைத்தியம் இந்த மாதிரிலாம் எழுதாது.
1: என்னடி இதெல்லாம்? அண்ணனுக்காக எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு சொன்னல்ல. அப்புறம் பார்வை கிடைச்சதும் முதல்ல உன் முகத்தை பாக்குறது அண்ணன் துடிச்சிட்டு இருக்க. நீ இல்லன்னு தெரிஞ்சா அண்ணா உசரிய விட்டுரும், எங்களை ஏமாத்திடாத.
2: நீ வேற உயிரோடு இருக்கவங்க கண் எடுத்து யாருக்கும் வைக்க மாட்டாங்க. கண்ணு வேணுங்கிறவங்க ஐ பேங்க்ல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணும், டொனேட் பண்ணவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கண் எடுத்து மத்தவங்களுக்கு வைப்பாங்க.
3: அப்போ டாக்டர் கிட்ட பேசிட்டேன், நானே ஆபரேஷன் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு அளந்து விட்டீங்க.
2: 1000 சொல்லுவோம், ஆனா எதையும் செய்ய மாட்டோம். அதான் அரசியல்வாதி.
1: This is too much. பாவம் அவங்க அப்பாவீங்க. நீங்க அந்த பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு அப்புறமும் காசிக்கு கண்ணு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இன்னி வரைக்கும் உயிரோட இருக்காங்க. அவங்களை ஏமாத்துறீங்க.
2: உனக்கு என்ன திடீர்னு அவங்க மேல அவ்வளவு பாசம்?
1: எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் நானும் அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவளாச்சு.
2: அப்ப கையில கொடியோட அவங்களையும் கூட்டிட்டு தெரு தெருவா கோஷம் போடு.
1: கோஷம் போடுறது என்ன? உங்களை நடு தெருக்கு இழுத்திருப்பேன். எனக்கு மட்டும் ஒரு குடும்பம் இல்லாம இருந்திருந்தா.
2: ஷட் யுவர் ப்ளடி மவுத். நீங்க யார்கிட்ட பேசுறது தெரியுமா?
1: தெரியும். சிரிச்சு பேசி கழுத்து அறுக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல் கிட்ட பேசிட்டு இருக்க நல்லவே தெரியும். உனக்கும் எனக்கும் இடையில 25,000 ரூபாய் கான்ட்ராக்ட் மட்டும்தான். அதுக்காக நீ சேர அசிங்கத்தையும் அக்கிரமத்தையும் பொறுத்துட்டு போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல.
2: பேசின படத்தை முகத்துல விட்டறீறேன், இப்பயே கிளம்பி.
1: இதுக்கு மேல நீ இருக்க சொன்னா கூட நான் இங்க இருக்க தயாரா இல்ல.
2: போடி. என்ன தினேஷ் இப்படி நடந்துகிட்டு என்ன பாரு, பூமியே குலுங்கினாலும் இந்த ரகுபதி கொஞ்சம் கூட அசைய மாட்டான்.
4: அவ கிட்ட போய்
2: அவ கிடக்கா விடுங்க. அவளை எப்படி அனுப்புறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. இனிமே அவ எதுக்கு?
4: ஓ
2: கிராமத்து ஜாதி மல்லிய பார்த்த உடனே சிட்டி ரோஸ் பிடிக்கல அப்படிதானே? அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நினைச்சாலே என் மனசு ஆகாயத்துல பறக்குது. மறுபடியும் போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அவங்கள வர சொல்லுங்க. ரிஸ்கான காரியம் தான், இருந்தாலும் நீ எனக்கு மஸ்ட் ஆச்சே.
5: வீட்டுல யாரு? முனியம்மா.
6: யாரு?
5: நான் தான் காசி.
6: ஓ கணக்கு பிள்ளையா, வாங்க வாங்க உட்காருங்க.
5: உட்காரதுக்குலாம் நேரம் இல்ல. முனியம்மாவை ஏன் ரெண்டு நாளா பங்களா பக்கம் காணோம்?
6: ஆத்தாளால மூச்சு விட முடியல, அதான் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போயிருக்கு.
5: அதனாலதான் லட்சுமியாவது கூட்டிட்டு வந்து ஐயா சொல்லி விட்டாரு. மந்திரி மகன் நாளைக்கு டெல்லிக்கு போறாரு, அவருக்கு கொஞ்சம் பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சீக்கிரமா அவள.
6: ஐயோ நான் லட்சுமியை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்க போலாம்னு நினைச்சேன்.
1: இல்லனாலும் நான் அங்க போறதா இல்ல.
5: என்ன உள்ள எடுத்து தெரிஞ்சு பேசுற? உன் கல்யாண செலவுக்கு ஐயா தானே கொடுத்து உதவுறாரு.
1: என்ன சொன்னாலும் சரி, நான் அங்க போக மாட்டேன்.
7: ஒயராதிரி, நீ பெரிய ராமநாதபுரம் ராஜாவோட பேத்தி, கௌரவம் குறைஞ்சிரும். நன்றி கிட்ட ஜென்மம்.

0: லட்சுமி, உன்னை வீட்டு வேலைக்கு அனுப்புறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அப்பு சொன்ன மாதிரி உதவி செய்யறவங்களுக்கு நம்ம விசுவாசமா இருக்க வேண்டாமா? அதனால ஜவுளி கடைக்கு நான் காவேரி கூட்டு போறேன், நீ கொஞ்சம் போயிட்டு வாமா. கல்யாண தேதி நெருங்க நெருங்க எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு அது அளவுக்கு உன்னை கௌரவமா கட்டி கொடுக்கணும் தான் என் ஆசை. ரகுபதி ஐயா இல்லைன்னா
1: தேவையில்ல. யாரோட தயவுலயும் என் கல்யாணம் நடக்கிறவங்க அவசியம் இல்ல.
0: இங்க பாரு, என்ன சின்ன பிள்ளையா சொன்னா கேட்க மாட்டேன். ரகுபதி ஐயா இல்லைன்னா உன் கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல எனக்கு பார்வையே கிடைக்காது. ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா செலவையும் அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தெய்வத்தோட மனசை நோகடிச்சா நாம நல்லா இருக்க மாட்டோம். என்னம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற?
1: எனக்கு
0: தெரியும், என் சொல்ல நீ எப்பவும் தட்ட மாட்டேன். நீ கழுது குட்டி
2: என்ன கோவமா? சும்மா சொல்லக்கூடாது, கோபத்துலதான் நீ ரொம்ப அழகா இருக்க. என் கூட டெல்லிக்கு வரியா, உனக்கு நல்ல வேலை வாங்கித்தரேன்.
3: பந்தி முடிஞ்சு போச்சு, இன்னும் இலையா பாத்துட்டு இருக்கிய, போய் சூட் கேஸ பேக் பண்ணு, நைட்டுக்குள்ள மதுரைக்கு போனோம். அட போப்பா, காலங்காத்தால பிளைட்.
2: ஓகே, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இதை கொண்டு போய் உன் வீட்டுல கூட பணம் உன்னுடைய கல்யாண செலவுக்கு பத்திரம் கேளு. இன்னும் தர நான் அவனை கொண்டு போய் விட்டுட்டு நாளைக்கே வந்துடுவேன். கண்டதெல்லாம் மனசுல போட்டு குழைக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும், உழைக்க கத்துக்கணும்.

0: வந்துட்டா
1: வந்துட்டாளா பள்ளி அந்த ஆனந்த கலர் புடவை எடுத்து காட்டு
0: ஏய் இத பாருடி சேலை எவ்வளவு அருமையா இருக்குல்ல
2: இந்த கலர் நிறத்துக்கு எடுப்பா இருக்குல்ல
0: ஐயா என்னமா சொன்னாங்க ஏதாவது கொடுத்தாரா ஐயோ கடவுளே
1: என்னக்கா
0: ஐயா பொழுது போற நேரம் ஆச்சு முகம் கைக்கல் கழுவிட்டு போய் விளக்கத்து போ ஏமா ஒரு மாதிரியா இருக்க
3: தலைவலிக்கு தாத்தா
1: தலைவலியா எங்க எப்படி வா
3: சும்மா லேசாதான்
1: பாவம் பழக்கம் இல்லாத வேலை இல்ல அத்தா மஞ்சள் அரைச்சு நெத்தியில பத்து போடு சரியாயிடும்
0: அட நீ வேற என்ன கல்யாணம் நெருங்க நெருங்க பொண்ணுங்களுக்கு இப்படிதான் தலை வலிக்கும் நெஞ்சு படபட நடிச்சுக்கும் பசிக்காது தூக்கம் வராது ஒரே கனவு தான் போ
1: சீ வாய் முடி வாக்கப்பட்டு போய் வாய் என்ன அடங்கல பாரு
2: போங்க மச்சான்
4: லட்சுமி லட்சுமி காலம் கத்தால எங்க போனா இவ லட்சுமி லட்சுமி லட்சுமி லட்சுமி
5: மணி ராசாத்தி எங்களை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு லட்சுமி அம்மா
2: இப்படி வந்து உட்கார்பா அமைதி உட்காரு
1: லக்ஷ்மி கொண்டு வந்துட்டாங்க
2: கொண்டு வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துருவாங்க
1: லக்ஷ்மி பாக்க நிறைய பேர் வந்திருக்காங்களா
6: ஒரே திரண்டு வந்திருக்குப்பா
7: காசி ஊதுவத்தி எங்க இருக்கு
1: பையில இருக்கு மாட்டி வச்சிருக்கு
2: கொண்டு வந்துட்டாங்க
1: பாக்கணும்

0: மணிக்கையா, ஐயாவோட தயவால போஸ்ட்மார்டம் பண்ணாமலே பணத்தை கொடுத்துட்டாங்க. பசி நக்கிருக்கு.
1: என்னையா பாவம் பண்ணோம், எங்களுக்கு ஏ அது சொல்லல பாருங்க ஐயா. ஐயா சின்ன பிள்ளைல இருந்த எப்படிதான், எதையும் வெளியில சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். வெளியில சொன்னதா அப்படியோ
0: இல்லடா. என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில அடுத்து கூறு போட்டுப்பாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல.
2: என்ன காசி இது, அழாத காசி, நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விதி.
0: விதிதாயா?
1: தங்கச்சுக்கு நீங்க தான் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாம் கருத்தை பார்த்து நடத்தணும். லட்சுமி என் கழுதுகிட்டு அண்ணன் பரமா கண்ணு வேணும்னு ஆசைப்பட்டதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்சதாண்ட. இனிமே எனக்கு கண்ணு வேண்டாம், இத பழம் போட உலகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கண்ணு வேண்டாம் வேண்டாம்.
3: நான் காணும்
4: இதுவரை கேட்டது சுனிதா புரொடக்ஷன் சாரின் காசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் விக்ரம், காவ்யா மாதவன், காவேரி, மணிவண்ணன், வினு சக்கரவர்த்தி, ராஜீவ், சந்திரசேகர், சார்லி மற்றும் பலர். இசை இளையராஜா. வசனம் கோகுல கிருஷ்ணன். கதை திரைக்கதை இயக்கம் வினயன். அமைப்பில் உதவி வே புனிதா. வானொலி வடிவம் வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ஆக்சன்
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும்

0: குளத்திலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
1: ஏய் கட் கட் கட், யாரா அது? ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
3: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு.
4: நேரம் 2 மணி, தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.
5: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi to dedicate and lay foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Gujarat today. Center grants tax exemption.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வானொலி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
1: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது வீட்டில் எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்துல வானொலி என்பது எங்க குடும்பத்துல தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நான் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
0: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
1: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுல வந்து பேச்சு திறமையை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்றைக்கி வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுகிறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம், நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
0: ரொம்ப பெருமையா இருக்கு இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
1: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோவில் வந்து ஒரு நாடகத்தில் முதல் தடவையாக நடிக்கிறோம். அது என்னென்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால் அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது, நேரில் கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லேயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
0: உங்களுடைய வாழ்க்கையில் வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலேயே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்த ஒரு சம்பவம்?
1: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துகிட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்போ இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாகனம் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டதுண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில் கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதில் போய் தான் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன்.
0: இப்போ ஆர்மி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில் இருந்த காலகட்டங்களில் வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
1: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ட்ரைனிங் முடித்து எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் பார்டரில், லைன் ஆஃப் கண்ட்ரோலில், எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர்

0: நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்போவுமே ஃபயரிங் நடந்துட்டுருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடித்து கழிச்சு போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழித்து தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்ல போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
0: ஆமாம். எப்பவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனோ, எப்பவெல்லாம் நான் களைப்பாக இருந்தனோ, எப்பவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்போ வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டரில் இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமாக, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6:45 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனலில் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனலில் வரும். அதில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால் மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எப்போ இன்டர்நெட் வந்ததோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனால் இப்போ நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதில் இராணுவத்தில் தரைப்படை, கப்பல்படை, விமானப்படை மூணுலேயும் சேர்றதுக்கு, அதிகாரியாக போகிறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சுருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், இவங்களை வந்து கம்பல்சரியாக நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலையும் மாலையிலையும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லாக கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன், நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்கப் அவங்கள வந்து நோட்புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதில் விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில் பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேலே ஏற்படுத்தியிருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமாக இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு இராணுவத்தில் அதிகாரிகளாக இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து.
0: வானொலிக்கு 90 அப்படிங்கிறதே நம்ப முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேலே கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனால் ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியாவில் கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும், மலைப்பகுதிகளாகட்டும், கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல.

0: வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கடந்து 100வது ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்கள் தருவீங்க?
0: சுருக்கமாக சொன்னால், வானொலியை மீடியாவின் மார்க்கண்டேயன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோவில் ஆரம்பித்து டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோவுக்கு போய் இப்போ மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னால் ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப்சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமாக இருக்குது. வானொலி மட்டும்தான், நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைட் பை சைடாக வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதில் இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒன்று. இன்னத்த நிலைமையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 200 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி, ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு, வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சில இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: நேரம் 2:28 ஆயிட்டிருக்கு. செய்தி குறிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை PBSC மற்றும் HH மற்றும் BTEC. 2026-2027 ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTEC ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக June 17-6-2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்ஆப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர் மற்றும் அயல்நாடு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17-7-2026 July 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்போடு சேர்க்கை தகுதிகள் தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
2: எஃப்எம் கேட்டுட்ருக்க இந்த நேரம் 2:31 ஆயாச்சு. இது சென்னை எஃப்எம் ரெயின்போ, இது ரெயின்போ மெலடிஸ் மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயராமன். இந்த அரை மணி நேரம் வந்து அழகான பாடலாம் கொண்டு வந்திருக்கேன் இந்த மதியான நேரத்தில். அந்த பாடலாம் அப்படி கேட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடவே இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியில் நிறைய பேசாமல் முதல் பாடல், அழகான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் முந்தானை முடிச்சில இருந்து தான் வந்துட்டு இருக்கு. எஸ்பிபி மற்றும் ஜானியோட குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிதிருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுளு.

இந்த மாதிரி பாடலாம் கேட்கும்போது எஸ்பி ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல, எஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த பாடலை, அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 2:38 ஆயாச்சு.

0: Rainbow FM நூத்தியான பொலினால இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ, சென்னை ஃபம் ரெயின்போல அழகான பாடலாம் கேட்டுட்ருக்கோம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்து சலங்கி வழி அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து. இந்த படமே ஒரு காவியம். இந்த படத்தில் வர பாடல்கள்லாம் வந்து கேட்கணுமா என்ன? எஸ் சலங்கி வழி திரைப்படத்திலிருந்து தான் வந்து எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜாவுடைய குரலாம் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனை. இந்த பாடல் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ அதை விட தனியாக உட்காந்து அதை கேட்கும்போது அது ஒரு அழகாக இருக்கும். நம்ம ஒரு கற்பனையில் அழகாக கம்பல் ஆடுவார், அந்த பிக்சரைசேஷன்லாம் பார்க்கும், அப்படியே மைண்டில் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? எஸ் இந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டுனதுங்கள் இன்னும் அழகான பாடலாம் வந்துட்டு இருக்குது. எஃப்எம் ரெயின்போ 101.1 நாளைக்கு எல்லாமே சமதுல.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். மற்றும் பி சுஷீலாவோட குரல்ல பஞ்சு அருணாச்சலம் எழுதிய இந்த பாட்டுக்கு இசையமைத்தது இளையராஜா. சில நேரங்கள் இந்த மாதிரி பாடலாம் திருப்பி வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா, அது இந்த மாதிரி பாடலாம் கேட்கும் போது தான் வரும். ஆனா நம்ம ரெயின்போல அது அடிக்கடி வந்துட்டே இருக்கும். கேட்டு நிறங்கள் ரெயின்போ நூதி ஒன்று போல நாளைங்க எல்லாமே சமதுல.

பேசக்கூடாது அப்படின்னு சொன்னது எல்லாம் வாயடிச்சு போயிட்டீங்க தானே. ஏசு இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 2:49 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை ஃபம் ரெயின்போல நான் அவங்க ஆர்ஜ சரண் சேராம வந்து கூட பேசிட்டு இருக்கேன். வெளியே ரொம்ப வெயில் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி பாடலாம் போட்டால் வெயில் என்னவே, இந்த பாடல் அடி ஓரமாக உட்காந்து இல்லாத வேலை செஞ்சுட்டு இல்லை படுத்துட்டு இல்லை லஞ்ச் சாப்பிட்டு கேட்டுருக்கும் போது அதில் இருக்க ஒரு ஆனந்தமே தனிதான் இல்லையா? அது மாதிரி தான் அடுத்த ஒரு பாடலும் கொண்டு வந்திருக்கேன். மண் வாசனை திரைப்படத்திலிருந்து மண் வாசனை அப்படின்னதுமே எஸ் பத்தி வச்ச மல்லிகை மட்டும் அதே பாட்டு தான், அதே தான் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த பாடலாம் வந்துட்டு இருக்கு. சரி, யார் பாடி இருக்கா அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா. எஸ்பிவி மற்றும் ஜா

ஆனால் இந்த இரண்டு பேர்களை சொல்கிறதுக்கே கொடுத்து வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இது. வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நிறுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே சமதுல.

கேட்டது ரெயின்போ மெலடிஸ். நான் அவங்க சரண் ஜெயராமன் தான் இதுவரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்து ஆனந்த கும்மி அப்படின்ற திரைப்படத்தில் இருந்தான் கேட்க போகிறோம். சரி ஓகே, அடுத்த நிகழ்ச்சி வந்து ஹலோ டாக்டர், யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளின் மனநலம் குறித்து அவங்கள பற்றி மனநலம் டாக்டர் மருத்துவர்கிட்ட தான் பேச போகிறோம். யார் வந்திருக்காங்க ஸ்டுடியோக்குன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் தீபா கோபிநாத் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட தான் அடுத்த ஒரு மணி நேரம் பேச போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்லாம் இருந்தால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-6-00-38, அப்படி இல்லைனா 295-2-0-5-4 இந்த எண்ணுக்கு தான் கால் பண்ண போகிறீங்க. கேள்விகள்லாம் அழகாக எடுத்து வைங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆனந்த கும்மி திரைப்படத்தில் இருந்து எஸ் யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜானகி மற்றும் சைலஜா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில் தான் வந்துட்டே இருக்கேன். பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு நந்திரங்கள் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுலே.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல் செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும்

உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிஷா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,
3: எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ கேட்டுட்டு இருக்க நேரம் 3:03 ஆயாச்சு. இது ஹலோ டாக்டர், நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயராமன் தான் வந்திருக்கேன். சொன்ன மாதிரி குழந்தைகள் மனநலம் பத்தி நாம வந்து மருத்துவர்கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போனா யாரும் இங்க வந்திருக்காங்க, என் கூட ஸ்டுடியோல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா. எஸ், என் கூட வந்து டாக்டர் தீபா கோபிநாத் தான் இருக்காங்க. டாக்டர் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கும் டாக்டர், இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எனக்கு இந்த சீட்ல உட்காந்துட்டு டாக்டருங்களை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போறோம். அதுவும் இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து குழந்தைகளோட மனநலம் பத்தி பேச போறோம் டாக்டர். ஏன்னா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருக்கு, எக்ஸாம் டைம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்கள பத்தி நிறைய கேள்விகள்லாம் கேட்க போறேன், நிறைய கான்வர்சேஷன் வைக்க போறேன், நிறைய எஜுகேட் தான் பண்ண போறோம் நாம லிசனரை. மக்கள் உங்ககிட்ட இருந்து லிசனர் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்லாம் இருக்கு டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298600038 அப்படி இல்லைன்னா 295205544 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர், அதுக்கு முன்னாடி எனக்கு சில பேசிக்கான கேள்வியெல்லாம் இருக்குது, நாம் அதை பேசிடலாம். குழந்தைகளோட மனநலம் அப்படின்னா என்ன டாக்டர்? குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம், நீங்கள் சொல்லுங்கள்.
4: குழந்தைங்க, நான் எப்போவுமே பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்வேன்னா, நம்மளோட ஒரு அடல்ட்டோட பேசிக் ஃபவுண்டேஷனே சைல்ட்ஹுட்டில் தான் இருக்குது. ஒருத்தங்களோட சைல்ட்ஹுட் ஸ்டேபிளாக ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போயிருக்கு அப்படின்னாலே அவங்களோட அடல்ட்ஹுட், அவங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா போகும்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம்.
3: ஸோ
4: அந்த அளவுக்கு சைல்ட்ஹுட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்மளோட லைஃப்பில். அண்ட் சைல்ட்ஹுட்டில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், அது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை தான் நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம் இன்டு அடல்ட்ஹுட். ஸோ அதனால சைல்ட்ஹுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு.
3: டாக்டர், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சின்ன வயசு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எது சின்ன வயசு தான் டாக்டர்? எந்த வயசு வரைக்கும் சின்ன வயசு, எந்த வயசு வரைக்கும் குழந்தைங்க, எந்த வயசுலேருந்து மனநலத்தை நம்ம பார்க்க வேண்டிய கவனம் தேவைப்படுது?
4: ஸோ இதை நான் பயாலஜிக்கலி உங்களுக்கு ஆன்சர் பண்ணோம்னா, நம்மளோட பிரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அடாலசன்ஸ் வரைக்கும் க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நியூபார்ன் பேபி அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 18-20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நம்மளோட பிரெயின் க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு, டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நல்ல விஷயங்களா இருக்கட்டும், சேலஞ்சஸா இருக்கட்டும், ட்ராமாவா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் பாசிட்டிவ்லி.

0: நெகட்டிவ்லி. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஹோல் அந்த ஏஜ் குரூப் வந்து நமக்கு முக்கியம்தான்.
1: ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க ட்ராமா. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம அதை பேசுவோம். ஆனால் காலர் ஒருத்தங்க இருக்காங்க லைனில். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டல் இருந்து கலியில் நம்ம பேசுறேன்.
1: கலியகம் டாக்டர் இருக்காங்க, குவெஸ்சன் கேளுங்க.
2: டாக்டர் வணக்கம். டாக்டர்
0: வணக்கம்.
2: டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கடையில ஒருத்தர் டைலர் வேலை செய்யறாரு. அவங்க மகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனவில என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் உடம்பு சரியாத குழந்தை, அவங்க 5 வயசு ஆகுது. இந்த குழந்தை வச்சுட்டு ரொம்ப இது பண்றாங்க. ஆனா இந்த குழந்தைய எப்படி பத்திரமா பாதுகாக்கணும்? அந்த குழந்தை பாத்தீங்கன்னா எப்படின்னா சொல்றது திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, அது என்னதான் பண்றது ஒண்ணு புரியல. இவங்க நிறைய டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பார்த்தாங்க. டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இது மாதிரி இந்த குழந்தை எப்படி எதிர்காலத்துல நல்ல மத்தவங்க குழந்தை போல ஆக்டிவா இருக்கணும்னா அவங்க என்னென்ன பண்ணலாம் அதை பத்தி சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்டு கேட்க சொல்றாரு, அதுக்காக நான் கால் பண்ணேன்.
0: ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த க்வெஸ்சன். எனக்கு இஃப் ஐ எம் ரைட், நீங்கள் சொல்கிறது இந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு, இந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா?
2: ஓகே.
0: ஸோ இப்போ இனிஷியலாக நம்ம வந்து இவங்களை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரலாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களோட ஐக்யூ எந்த லெவலில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ எனி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி ஒரு காலேஜில் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஐக்யூ அசஸ் பண்ணோன்னா நமக்கு அவங்களோட ஐக்யூக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி அவங்களே வந்து கவுன்சல் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு எஜுகேஷன் கூட கொடுக்க முடியும். ஓரளவுக்கு ஒரு ஐக்யூ இருக்கிறவங்களுக்கு, ஒரு பார்டர் லைன் ஐக்யூ இருக்கிறவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் பேசிக் லெவல் ஆஃப் ஸ்கூல் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இல்லை அட்லீஸ்ட் 10th standard அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுலேயே நிறைய பேசிக் விஷயங்கள் கவர் ஆகிடுது இல்லைங்களா? செல்ஃப் கேர் தாண்டி நம்ம வந்து அவங்க பேசிக் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அப்போனா ஒரு கடைக்கு போயிட்டு வர்றது, அதெல்லாம் அவங்க இன்ஃபேக்ட் லேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்கில்ஸ் ஏரியாவில் தான் லேக் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தங்களோட நம்ம எப்படி சோஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதை விட கொஞ்சம் கம்மியான ஐக்யூ, தட் இஸ் இந்த பார்டர் லைன் விட கொஞ்சம் கம்மியான ஒரு ஐக்யூன்னு இருக்கிறப்ப அவங்க மேபி எஜுகேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம், பட் அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த ஐடிஐ மாதிரியான சென்டர்ஸில் அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ அவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட லைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு வேலைக்கு நம்ம முடியுமோ அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் அவங்க அந்த வேலையை செஞ்சு அவங்களே மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதை விட கம்மியான ஒரு ஐக்யூன்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் அவங்களோட ஓன் வேலைகளுக்கு. ஸோ ஏன் இவங்களால தானா பண்ண முடியல, இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேட்கலாம், பேரண்ட்ஸ் கூட நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு நீங்க போறப்ப அவங்க கவுன்சல் பண்ணுவாங்க, இந்த ஐக்யூக்கு இவங்களால பண்ண முடியும், ஆனா உங்களோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறது நம்ம நார்மலா இருக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இந்த பசங்களுக்கு கண்டினியூஸா ஒருத்தங்களோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் அந்த மாதிரி விஷயத்துக்கு. ஸோ அதை விட கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டா அவங்க டிபெண்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தானா பண்றது கஷ்டம். அவங்களோட செல்ஃப் கேர்ல இருந்து ஆரம்பிச்சு, காலைல எழுந்தா பிரஷ் பண்ணணுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, அவங்க குளிக்க வைக்கிறது, அவங்கள அவங்க பாத்துக்கிறது, அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா தேவைப்படும். ஸோ அவங்க கம்ப்ளீட்லி டிபெண்டா இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு ஐக்யூ எவ்வளோ அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தால் அதுக்கு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி சென்டர்ஸ்ல கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களை கொண்டு வரலாங்கிறதுக்கு.
1: Thank you
2: Okay, okay. Romba alaga soninga doctor, valtikal doctor.
1: Thank you so much டாக்டர். இப்போ வந்து அடுத்த ஒரு கேள்வி என்கிட்ட ஒன்று இருக்கு, குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பெற்றோர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அதுவும் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உணர்வுகளை வந்து வார்த்தையால் சொல்கிறது கஷ்டமாக இருக்கலாம், அவங்க இப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான். ஸோ இப்போ அவங்கள கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ADHD அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம இது.

0: ஸோ ஒரு பேரண்டாக இருக்கிறப்ப நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், ஒரு குழந்தை வந்து ஒரு குரூப் பிளே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் ஓ லூடோ உள்ளையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்காங்க. மூணு நாலு பேர் சேர்ந்து உட்காந்து விளையாடுறாங்க, அவங்களால அவங்களோட டேர்னுக்கு வெயிட் பண்ண முடியல. நம்ம ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறோம், ஆனாலும் அவங்களால வெயிட் பண்ண முடியல. நம்ம வந்து அப்பவும் வெயிட் பண்ண சொல்கிறோம், கூட இருக்கிற பசங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, ஈஸியாக ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்னேக் இதுக்குள்ளே போய் திருப்பி கீழே வர்றதுக்குள்ளே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் வந்து இதை வச்சு டயக்னோஸ் பண்ண முடியாது, பட் இதெல்லாம் சில சயின்ஸ்னு சொல்ல வரேன். ஸோ விளையாட்டு வச்சு ஒன்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், இன்னொன்று அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒருத்தங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க இல்லை ஆவரேஜாக அவங்க பேரண்ட்டுக்கு தெரியும், பட் அவங்களோட யூஷுவலை விட அவங்க கன்சிஸ்டண்ட்டாக லோவாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா சம்திங் இஸ் ராங், அவங்க அதை இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப விட்ரா பண்ணிப்பாங்க, அதாவது யார் கூடயும் சோஷியலைஸ் நல்லா சோஷியலைஸ் பண்ணுற பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளையாட போகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறது, இல்லை அப்பா அம்மா கிட்டேயே அவ்வளோவா பேசிக்காமல் இருக்கிறது, முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அவ்வளோவா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா விட்ரா பண்ணிக்கிறாங்க. அகெயின் சம்திங் டு லுக் இன் டு. அண்ட் சில இதெல்லாம் வந்து ஆப்வியஸ் இமோஷனல் சயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அழுகுறது, எதுக்கேனே தெரியல ஆனால் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கிறது, இல்லை ரொம்ப அடம் பிடிக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த அடம் பிடிக்கிற பசங்களை பார்த்தா நமக்கு கோவந்தான் வரும். நமக்கு வீட்டில் இருக்கிறப்ப நிறைய வேலை இருக்கும், அந்த டைமில் பசங்க ஏன் அடம் பிடிக்கிறாங்க, எதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியாமல் அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்கங்கிறப்ப என்ன ஃபேக்ட்னா, இந்த சின்ன பசங்களுக்கு மிஸ்பிஹேவியரும் ஒரு லாங்குவேஜ் தான், அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரெஸ்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னமோ பயமாக கூட இருக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு சோகம் ஒரு வருத்தமாக இருக்கலாம். ஸோ பட் அவங்க என்னமோ அதுக்கு அடம் தான் பிடிப்பாங்க. ஸோ திடீர்னு நிறைய டெம்பர் டான்ட்ரம்ஸ் ஒரு குழந்தைகிட்ட பார்க்குறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு சைன் தான் தட் த சைல்டு இஸ் டிஸ்டர்ப்ட்.
1: ஓகே டாக்டர், அடுத்த கலர் போகிறது மாதிரி எனக்கு ஒரு டவுட். நம்ம நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ரெண்டு அடி போட்டால் சரியா டாக்டர்? இப்போ அது உண்மைதான, அது இப்போ அடம் பிடிக்கிறன்றதால குழந்தை அடிக்கிறாங்க இல்லையா?
0: இப்போ இது இதுக்கு நிறைய இது பற்றி நிறைய பேசப்படுது, ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நிறைய ட்ரோலும் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலங்கிறது. என்னைக்கா இருந்தாலும் கன்வென்ஷனல் பேரண்டிங், ஸ்பேர் த ராட் ஆர் ஸ்பாயில் த சைல்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டெஃபினெட்லி அது வந்து தட் மைட் பி நீடட், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷனில் தேவைப்படலாம். பட் நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இவங்க ஏதோ ஒன்றுத்துக்கு அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சைல்டு. ஸோ என்ன சொல்லுவோன்னா, சைல்டோட பிஹேவியரை இக்னோர் பண்ணுங்க, ஆனால் சைல்டை இக்னோர் பண்ணிடாதீங்க. சைல்டை வந்து அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, ஸோ ஆஃப்டர் த டான்ட்ரம் டாக் இட் டவுன் வித் த சைல்ட், என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, என்ன ப்ராப்ளம், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ மேக் ஷுர், அது வந்து நமக்கு அவங்களோட சில டைம்ஸ் அவங்களோட பிஹேவியர் ரொம்ப ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கலாம். ஸோ அதனால நமக்கே ஒரு மூட் அவுட் ஆகிட்டு சரி நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், பட் குழந்தைய நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதனால டாக் இட் டவுன் வித் அ சைல்டு, மேக் சம் கிளியர் ரூல்ஸ், வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் வந்து நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம வந்து ஓகே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வந்து கம்யூனிகேட் பண்ண நம்ம என்கரேஜ் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுறப்ப தான் அங்கே ஒரு டெம்பர் டான்ட்ரம் வரும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. எஸ் நீங்களும் டாக்டர் கிட்ட வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து 298-6-00-38 இல்லைன்னா 295-2-0-55-4 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அடுத்த காலர்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வரப்போகிறோம். எஸ் டாக்டருடைய ஃபேவரட்டான கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் இருந்து சாதனா சர்க்கமுடைய குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நின்றுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சது நேரம் 3:20 ஆயிடுச்சு. ஹலோ டாக்டர்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. குழந்தைகளோட மனநலம் பத்தி பேசிட்டு இருக்கோம். டாக்டர் தீபா கோபிநாத் தான் என் கூட இருக்காங்க. டாக்டர் இன்னொரு கேள்வி இருக்கு டாக்டர், அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க.
1: நான் வேலூர்ல இருந்து சாமி.

0: சாமிநாதன் பேசுறேன். நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய இதுல வந்து பூச்சாண்டி காட்டி பயமுறுத்தி வந்து அவங்களை வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து வளர்க்குறாங்க. அங்க போவாது, அங்க பேய் இருக்கும், பூச்சிக்காரன் வருவோம், பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. இது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களை வந்து துன்பப்படுத்துற அளவுக்கு, ஏன்னா ஒரு சில சொல்றப்ப செய்யல அப்படின்னாலும் அடி கடைக்கு போவா அப்படின்றப்போ அந்த அடல்ட் ஏஜில வந்து அவங்களுடைய காது மனப்பான்மையா மனசு வந்து மாறிடுது. எதுக்கு எடுத்தாலும் பயம் பதட்டம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இது நீங்க பேரண்ட்ஸுக்கு ஆலோசனை கொடுக்கணும். அதே போல ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு சிகிச்சை முறையில முழுமையான குணம் கிடைக்குமா அவங்க மன ரீதியா? அதே போல நம்ம மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு குழந்தைங்க அவங்களையும் வந்து சொசைட்டியா அந்த மாதிரி தான் வந்து உடன் பிறந்தவர்களும் சரி, உறவுக்காரம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் அந்த பிள்ளைகளை வந்து உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை உள்ளத்தின் ரீதியா வந்து அவங்கள தாழ்வு மனப்பான்மை கொண்டு போறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு விழிப்புணர்வா அம்மா நீங்க வந்து பதில் சொல்லணும். பேரண்ட்ஸ் மட்டும் சொசைட்டி எல்லாருக்குமே சேர்த்து சொல்லுங்க பதில். நான் வானொலியில கேட்டீங்கம்மா. நன்றி, வணக்கம்.
1: சார் கேட்ட மாதிரி பசங்களுக்கு பயம் காமிச்சு சொல்லி கொடுக்கறது, ஸோ அது வந்து அது அகேன் அது ஒரு கன்வென்ஷனல் பேரண்டிங்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற பசங்களை நம்ம எந்த விதத்திலையும் ஏமாற்ற முடியல. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் நம்மளை விட 10 மடங்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால ரியலிஸ்டிக்காக இருப்போம், ரியலிஸ்டிக்காக சொல்லுவோம். ஒரு விஷயத்துக்குள்ள இது இது பண்ணால் இது நடக்கும், அதனால இந்த இது என்ன கான்சிக்வன்ஸ் நடக்குங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணா போதும் இந்த காலத்து பசங்களுக்கு. ஏன்னா நம்ம இதெல்லாம் இந்த இந்த மாதிரி கதையெல்லாம் நோ லாங்கர் இட் ஹோல்ஸ் குட். ஸோ பசங்க நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கே வந்து இன்னும் நிறைய அவங்க நமக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம எது எது பண்ணா என்ன நடக்குமோ அதை பத்தி தயங்காம எந்த ஹெசிடேஷனும் இல்லாம ஓப்பனான ஒரு கம்யூனிகேஷன் என்கரேஜ் பண்ணா போதும். ஏன்னா நம்ம நம்ம ஆரம்பிச்சு வச்சாதான் பசங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அன்கம்ஃபர்ட் இருக்கு, தப்பா நடந்திருக்கு அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஸ்பேஸ்ல திரும்ப வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு. ஸோ அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் அந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம பசங்களோட. ஸோ தட் இஸ் மை ரெஸ்பான்ஸ் இந்த ஃபர்ஸ்ட். இதுக்கு ஆட்டிசம் இருக்கிற பசங்களுக்கு இட் இஸ் அ நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்லுவோம். பொதுவாக டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்மளால ஒரு க்யூர் அசச் கொடுக்க முடியாது. பட் அஃப்கோர்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. இன்னமும் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியருக்கான மெடிசன்ஸ் இருக்குது. ஆக்கியூபேஷனல் தெரப்பி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. கம்யூனிகேஷன் வீக்காக இருக்கிற பசங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெரப்பி வித் மெடிசன்ஸ் அப்படி ஒரு கம்பைன்ட் அப்ரோச்சில் நம்ம வந்து பசங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டோ நம்ம வந்து கொடுத்து பார்க்க முடியும். பட் கம்ப்ளீட் க்யூர் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸில் கஷ்டம். தேர்ட் க்வெஸ்சனுக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாற்றுத்திறனாளி இருக்கிற பசங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் சைல்டுஹுட்லேருந்து அவங்க வீட்லேயே வந்து அவங்களுக்கான அக்செப்டன்ஸ் இருக்காது. ஏன்னா நமக்கு நம்ம எல்லாருக்கும் வேறு யாரும் இல்லைனாலும் நம்மளோட ஃபேமிலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு அவங்க ஃபேமிலியே வந்து நிறைய டைம் பார்த்திங்கன்னா கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தைரியம் வேணும் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற பசங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் இனிமேல் நம்மளோட வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி இருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்னு இருக்கிறப்ப அது திருப்பி அது அக்செப்ட் பண்ணிக்கிறது உண்மையிலே பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ நமக்கு வீட்லேயே ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாதப்ப, சொசைட்டியில் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாதப்ப அவங்க சார் சொன்ன மாதிரி அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை தன்னம்பிக்கையை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது இந்த இந்த மாதிரி இதுக்கு. அதனால் ஆனால் நிறைய அவேர்னஸ் கிராஜுவலாக வருது. இன்னமும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் இன்னும் அந்த மோடில் தான் இருக்காங்க. கொஞ்சம் அக்செப்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கண்ட்ரிலையும் அவேர்னஸ் லெவலில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நிறைய கம்யூனிட்டிஸ் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இனிஷியலி குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குது. டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக அதுக்கு அடுத்த ரோல் இருக்குது. ஏன்னா பசங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் டீச்சர்ஸோடு இருக்காங்க. கம்யூனிட்டிக்குமே ஒரு ரோல் இருக்குது. அது அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எங்கே பசங்களுக்கு வந்து எங்கேயுமே ஒரு அக்செப்டன்ஸ் இல்லையோ, அட்லீஸ்ட் அப்படி சப்போர்ட் பண்ணுற கம்யூனிட்டிஸ் வந்து இந்த

0: பசங்களை சப்போர்ட் பண்ண முடியணும். ஸோ
1: எஸ் ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். எனக்கு இப்போ குழந்தைகள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஒரு க்வெஸ்சன் எனக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். இந்த எப்பவுமே முதல் குழந்தைகள் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அம்மாவோட முதல் ப்ரெக்னென்சி அப்போ அம்மா ரியாக்ட் பண்ணுறது அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படின்றாங்க. அது உண்மையாக டாக்டர்? அது
0: அது டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம உண்மைன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரெக்னென்சி அப்போ எப்படி அம்மா சாப்பிட்ற உணவு குழந்தைக்கு ரீச் ஆகுதோ, அம்மா ஃபீல் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸுமே குழந்தைக்கு ரீச் ஆகும். ஸோ அது ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணும். பட் தென் எப்பவுமே இட் இஸ் நேச்சர் வர்சஸ் நர்ச்சர்னு சொல்வோம். அதாவது நம்மளோட என்வாயர்மெண்டல் சிச்சுவேஷன் as well as நம்மளோட ஜீன் எப்படி இருக்குது, அந்த குழந்தை இன்ஹெரிட் பண்ணது யாரோட ஜீனு, அப்பா வீட்டு சைடா அம்மா வீட்டு சைடா, அதில் ஏதாவது நமக்கு ஆங்ஸைட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஜீனா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுக்கு. ஸோ அது தட்ஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ, இட் இஸ் நேச்சர் வித் நர்ச்சர்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், ஏன்னா கையில் மொபைல் இருக்கு டாக்டர்,
0: அதுதான் பெரிய சேலஞ்ச்.
1: தவிர்க்க முடியல, கேட்டால் படிக்கிறேன்றாங்க. நாங்கள் என்ன டாக்டர் பண்ணுறது, எப்படி இதை சரி பண்ணுறது?
0: இது உண்மையிலே இது இந்த ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ண போகிற ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா அவங்கள நம்ம எந்த விதத்துலையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களும் மொபைலில் இருக்குது, இன்டர்நெட்டில் இருக்குதுன்னு சொல்லுவார். அதை மொபைல்னு சொல்கிறத விட இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அவங்க நம்ம வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இன்டர்நெட்டே இல்லாமல் நம்ம பசங்களை வளர்ப்போம் அப்படின்னா அதுவுமே ஃபேராக இருக்காது. நமக்கு எப்பவுமே ஒரு பேலன்ஸ் தேவை. ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ அவங்க நம்மளை வீட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறத பார்க்குறாங்க. நம்ம எந்த அளவுக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம அதை பற்றி என்ன ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ நம்மளே ரோல் மாடலாக இருக்கணும். வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக போய் ஃபோனை சார்ஜில் போட்டுருங்க, இல்லை ஃபோனை தூக்கி தனியாக வச்சுருங்க. கொஞ்சம் டைம் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அன்வைண்ட் ஆகுறதுக்கு. இல்லைனா பசங்களோட உடனே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு. ஸோ வீட்டில் சில ரூல்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1 hour ஆஃப் ஃபேமிலி டைம் வித்தவுட் எனி டிவைசஸ், டிவி ஆஃப், மொபைல் வந்து சைலண்டில், யாரும் எந்த டிவைஸும் வச்சுக்காமல் ஜஸ்ட் ஒரு பியோர் 1-to-1 டைம் வித் த ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து அவங்களோட ஹெல்தியாக நெகோஷியேட் பண்ண முடியணும். இப்போ அவங்க எதுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் அது தேவைப்படும், அண்ட் அது இல்லாமல் ஸோ அது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் வேறு என்னலாம். ஸோ அவங்க எவ்வளோ நேரம் படிக்க போகிறாங்க, டியூஷன் போயிட்டு வர போகிறாங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதுக்கு மட்டும் ஒரு 15-20 minutes ஆர் மேக்ஸிமம் 1/2 hour.
1: ஓகே டாக்டர், இந்த காலர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: யா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் டாக்டர் பேசுறேன்.
2: கண்டிப்பா டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள். இந்த குழந்தைகள் சில சமயம் அடம் பிடிக்கிறாங்க, அந்த மனோநிலை அப்படிங்கறத பெற்றோர்கள் நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க, அவங்களுக்கு ஏற்ற போல இசைந்து கொடுக்கறாங்க, அவங்க அடம் பிடிக்கிறாங்களேன்னு இவங்க அவங்க வழிக்கு போறாங்க. அதுதான் இந்த காலத்துல நடக்கிறது. இதனால அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கறது 13 வயதுல குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, குழந்தைகளுக்கும் இந்த காலத்துல இந்த ஸ்ட்ரெஸ், அந்த டிப்ரெஷன், அந்த ஆங்ஸைட்டி, அந்த மூட் ஸ்விங் அப்படிங்கறதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க, இது எதனால அன்றைய காலத்தோட இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு அதிகமாக வருது? அப்படி வரும் பொழுது அதை எப்படி பெற்றோர்கள் ஹேண்டில் பண்ணணும்? ஒரு சில டிப்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாக்டர்.
0: ஓகே,
2: தேங்க்யூ.
0: ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ப்ராப்ளி, இது நிறைய பேர் கேட்பாங்க கிளினிக் வரப்போ, இது என்ன, இது புதுசாக இருக்குது, இது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறது. நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே இருந்தது தான், இப்போ அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. இப்போ தான் நம்ம மைண்டை பற்றி, மென்டல் ஹெல்த்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது அடல்ட்ஸ்க்காக இருக்கட்டும், சில்ட்ரன்க்காக இருக்கட்டும், நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச, நமக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை பற்றி ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பண்ணா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், நமக்கு பாடியில அது ஃபீல் ஆகும், நமக்கு பாடிக்கு ஏதாவது ஒன்று, குழந்தைங்களுக்காக கூட இருக்கட்டும், ஏதாவது எங்கேயாவது வலிக்குது அப்படின்னா நமக்கு தெரியும், ஓகே அவங்களுக்கு அங்கே வலிக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, போய் என்னன்னு

0: பார்ப்போம். மைண்டுங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அது அஃபெக்ட் ஆகிறப்ப நமக்கு அதோட அது எப்போ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சிம்டம்ஸ் நமக்கு தெரிகிறப்ப மட்டும்தான் ஓகே அவங்க ஏன் இவ்வளோ விட்ரானாக இருக்காங்க, அதாவது அவங்க ஏன் அவ்வளோ ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறாங்க, நல்லா விளையாடுற குழந்தை ஏன் இப்போ விளையாட மாட்டேங்கிறாங்க, சரி எனக்காவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மூட் அவுட் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம், கண்டினியூஸாக விளையாடாமல் இருக்காங்க, நல்லா விளையாடுற குழந்தை, நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை இப்போ படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ். ஸோ இது முன்னாடியும் இருந்திருக்கலாம், நமக்கு அப்போ அது டிப்ரெஷன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், நம்ம நம்மளோட ஓன் மெத்தட்ஸில் நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ அவேர்னஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு இவாலுவேஷனுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரோம். ஏடிஹெச்டி பற்றி நான் முன்னாடியும் சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, இது மிஸ்டீவியஸ் பசங்களுக்கு இருக்கிற குணங்கள் தானே, இதை ஏன் நீங்கள் ஒரு டிஸார்டர்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம் அண்ட் இது எப்படி நம்மளை வந்து அன்ட்ரீட்டடாக நம்ம விட்டோன்னா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் பசங்க அவங்களோட அடாலசன்ஸில் அடல்ட்ஹுட்டில் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப. இப்போலாம் டீச்சர்ஸே வந்து இவாலுவேஷனுக்கு அனுப்புகிறாங்க பசங்களை, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க இதை இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போங்க, எதுக்கும் ஏடிஹெச்டி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க, ஏன்னா கிளாஸில் உட்கார மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்னும் ரிவர்சிபிளான விஷயங்கள், சில விஷயங்கள் ரிவர்சிபிளான விஷயங்கள், நம்ம எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அந்த டைமுக்கு நம்ம டைம்லி ஹெல்ப் கொடுத்தோன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதான் எப்பவுமே இருந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ இதுவுமே ஜெனட்டிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். ஏடிஹெச்டி கண்டிப்பாக ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்கலாம், நமக்கு அது ஏடிஹெச்டின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இருக்கிற அவேர்னஸ்னால இந்த குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வரப்போ நான் அதோட எல்லா சிம்டம்ஸும் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அந்த பேரண்ட்ஸ் சொல்வாங்க, ஆமா எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நான் இன்னி வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கேன், நான் இது என்னோட நார்மல் நான் நினைச்சிட்டு இருக்கேன், இப்பதான் தெரியுது இதுக்கு பேர் ஏடிஹெச்டி அப்படின்னு. ஸோ இப்படி நமக்கு இப்ப அவேர்னஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயங்களை பத்தி அதிகமா பேசுறோம். இதுக்கான சில டிப்ஸ் பத்தி மேபி எண்டில் நம்ம வந்து ஒரேடியா நம்ம சொல்லலாம் அவங்க சில்ட்ரனோட இதுக்கு. இன்னொரு விஷயம் மேடம் கேட்டது வந்து நம்ம அவங்க அடம் பிடிச்ச உடனே ஒன்று கொடுக்கறதுங்கிறது, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ எல்லாருமே வந்து டைம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய பேர் ஒர்க்கிங்காக இருக்காங்க, இருக்கிற லிமிட்டட் டைமில் நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு குழந்தை அடம் பிடிக்கிறப்ப சரி இது நம்ம வந்து எங்கே இதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படியும் கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றது தான் ஈஸின்னு நினைக்கிறோம். அது தவிர நம்ம இந்த சோஷியல் மீடியாலையும் நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்க பழகிட்டோம், பசங்களும் ரீல்ஸ் பார்க்க பழக, எல்லாமே ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம், டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு நினைக்கிறது உடனே நடந்துருது, டக்குன்னு நடந்துருதுங்கிறப்ப தட்ஸ் நாட் குட் ஃபார் த பிரெயின், தட்ஸ் நாட் குட் ஃபார் ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் இன் த லாங் ரன். ஏன்னா எல்லாமே அப்படி கிடைக்காது, சில விஷயங்கள் நம்ம வந்து பேஷண்டாக தான் இருந்து ஆகணும். ஸோ அந்த பேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கே நம்மளே விட மாட்டேங்குது, நம்மளோட லைஃப் ஸ்டைலே விட மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து கேட்குறீங்கன்னா இது உடனே பசங்க கேட்குறது அவங்க அடம் பிடிச்சி கேட்குற விஷயத்த உடனே கொடுத்துடாதீங்க, அது கண்டிப்பாக அவங்களோட அவங்களுக்கே அது நல்லது கிடையாது இந்த லாங் ரன்.
1: எஸ் டாக்டர், ரொம்ப அழகாக பேச பதில் சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் தான் வந்து கேட்க போகிறோம், டாக்டர் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எஸ் நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 அப்படி இல்லைன்னா 2952052545 எண்ணுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இப்போ எந்திரன்ற திரைப்படத்தில் இருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் வைரமுத்தோடு வரிகளில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அகெயின் டாக்டரோட ஃபேவரட் இந்த ஒரு பாடம் வந்துட்டு இருக்கு கேட்டு நிறங்களை எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே சமதுவில்

0: டென்ஷன் எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. இது ஹலோ டாக்டரில் டாக்டர் கூட தான் வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். டாக்டர் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நல்லா இருக்கு சார். நான் திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்லேருந்து புகழேந்தி பேசுகிறேன் சார்.
0: நீங்கள் டாக்டர்ன்ற பேசுகிறீங்களா? அவர்கிட்ட அவர் பேசுறது கேள்வி இல்லை டாக்டர், நான் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்கிறேன் டாக்டர். குழந்தைகள் வந்து எந்த நேரத்தில் கவனிக்கப்படணும்?
2: ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி சில சயின்ஸ் இந்த சென்ஸ் எதெல்லாம் வார்னிங் சயின்ஸ்னு கேட்குறீங்களா?
0: ஆமாம், இது குழந்தைகளை பார்த்துமே இப்போ நம்ம குழந்தை கவனிச்சே ஆகணும் இந்த சிச்சுவேஷனில். சில சில குழந்தை தனியாகவே இருப்பாங்க. டாக்டர், சாப்பிட்ற விஷயம்லாம் கூட மாறுமா?
2: சாப்பிட்ற விஷயம் மாறலாம். இன்ஃபேக்ட் ரெண்டு விதத்துலையுமே மாறலாம். டிஸ்டர்ப்டாக இருக்கிறப்ப பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடமும் பிடிக்க சான்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்வோமே, அந்த டைமில் நிறைய ஜங்க்குக்கான கிரேவிங் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ இதுக்கான எக்ஸ்போஷர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. ஸோ அதனால் ரெண்டு விதத்துலேயுமே சாப்பாடுக்கும் மைண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது.
0: ஓகே, அவங்க பிஹேவியர்லாம் அதில் ஃபுட் பிஹேவியர் மாறுறதில் உடம்புக்கும் பிரச்சனை ஆகும் இல்லை டாக்டர்?
2: கண்டிப்பாக ஆகும். நம்ம ஏற்கனவே இப்போ பார்க்குற மாதிரி இந்த ஜங்க் ஃபுட் அதெல்லாம் ரொம்ப அதிகமானதுனால சைல்டுஹுட் ஒபீசிட்டிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போ.
0: ஓகே டாக்டர், டாக்டர் இப்போ கம்பேரிசன் இருக்கு இல்லையா, குழந்தைங்களை வந்து அது ஈஸியாக பண்ணிடுறோம், அது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டுரும், அது எந்த அளவுக்கு குழந்தைங்களை பாதிக்கும்?
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பாதிக்குது. அதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம், சைல்டுஹுட்லேருந்தே வந்து நான் இதே தான் கேட்டு வளர்ந்துருக்கேன், உன் அண்ணனை விட நீ இப்படி இருக்க, இல்லை உன் தம்பியை விட நீ இப்படி இருக்க.
0: டாக்டர், இப்போ வீட்டுக்குள்ளே பண்ணால் கூட ஏதோ ஓரளவு நான் அதுவே இது கிடையாது, இந்த பக்கத்து வீட்டில் பண்ணுறது, மாமா பையனை பாரு பேர், அது எவ்வளோ பாதிக்கும் டாக்டர்?
2: ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க. ஒரு சைல்டோட செல்ஃப் எஸ்டீம் தான் அப்படியே அடல்ட்ஹுட்குள்ளே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அன்லெஸ் அவங்க அதுக்கான சில கான்ஷியஸ் மெஷர்ஸ் எடுத்தால் அவங்க சைல்ட்ஹுட்டில் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் ஃபாலோ ஆகும் இன்டு அடல்ட்ஹுட். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வேலிடேஷனாக இருக்கட்டும், ஒரு அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸ் கிரிட்டிசிசம், நீ இப்படி இருக்க அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க நீ இப்படி இருக்கங்கிறது மைண்டில் வந்து அப்புறம் அந்த குழந்தைய வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆமாம், எப்படி இவங்க இதான் சொல்ல போகிறாங்க, நான் நல்லா பண்ணாலுமே
0: டாக்டர் இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் கூட அந்த அம்மா பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க டாக்டர், நீங்கள் அந்த பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுங்க டாக்டர்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா நம்மளோட குழந்தைங்களோட தன்னம்பிக்கையை நம்ம தான் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நம்ம அந்த குழந்தைய எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் நம்ம சரி நீ எப்படி வேணாலும் படிங்கிறது இல்லை, நல்லா படி, அது தவிர வேற ஏதாவது ஒரு ஹாபியை நல்லா டெவலப் பண்ணுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெவலப் பண்ணுங்க, ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் உங்கள் குழந்தை வந்து நல்லா போல்டாக நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீமோட க்ரோ ஆவாங்க.
0: எஸ் டாக்டர், அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருங்க.
2: ஸோ இப்போ ஏற்கனவே மேடம் கேட்ட மாதிரி சில ஜென்ரல் டிப்ஸ் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த்துக்கு ஃபிசிக்கல்
0: ஹெல்த். ஒரு நிமிஷம், ஒரு காலர் ரொம்ப நேரமாக லைனில் இருக்கு, பேசிட்டு கண்டினியூ பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: டாக்டர்
0: கிட்ட பேசுங்க.
3: அவங்களுக்கு
2: இந்த வயசுல ரிபீட்டட் ஸ்பீச் இருக்கலாம், அவங்க வேற ஏதாவது ரிபீட்டடா பண்றாங்களா, வேற ஆக்ஷன் ஏதாவது ரிபீட்டடா பண்ணிட்டே இருக்காங்களா?
3: இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம இப்ப நம்ம ஏதாவது வா அப்படின்னு சொன்னா அவனும் வா அப்படிங்கிறாங்க.
2: ஓகே,
3: நம்ம நீ இத பண்ணு அப்படின்னு சொன்னா நீ இத

0: பண்ணு, அவனும் அதையவே திரும்ப பண்றான்.
1: அவங்க எப்ப பேச ஆரம்பிச்சாங்க? நீங்க வந்து நீங்களும் சொல்லி கொடுக்கலாம், நான் இப்படி கேக்குறப்ப நீ இப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிராஜுவலா நம்ம கொண்டு வரலாம். பிரச்சனையே இல்ல, சில பேர் வந்து கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா பிக்அப் பண்ணிப்பாங்க. சோ அதனால பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேச்சு டெவலப் ஆகுறதுக்கு. அண்ட் டிவைசஸ் சப்போஸ் அவங்க நிறைய பாக்குறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
0: இல்ல இல்ல, இப்போ அதுக்காக தான் எஃப்எம் மாத்திட்டோம். இப்போ ஒரு 6 மந்த்தா எஃப்எம் மாத்திட்டோம். இப்போ அதுதான் ரிப்பீட்டடா நம்ம மேமே வந்து மேம் சொன்னா மட்டும்தான் சொல்றான், பாய் மேம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான், அவனா ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. சோ அதுதான் அவனுக்கு அந்த ரிப்பீட்டட் ஸ்பீச் இருக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு எனக்கு ஒரு டவுட்.
1: இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் இப்ப பிளே குரூப் போயிட்டு இருக்காங்களா?
2: பேசவே வரல, ஆனா இப்ப நல்லா பேசுறாங்க. நாங்களே ரொம்ப பயந்தோம் என்ன பேச்சுன்னு வரலன்னு, பட் இப்ப பிளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி அளவுக்கு பேசிட்டாங்க. சோ இந்த ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன் டாக்டர், நாம பேசலாம் டாக்டர். பெற்றோருக்கான உங்களோட அட்வைஸ்.
1: ஸோ நம்மளோட மைண்ட் நல்லா டெவலப் ஆகுறதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நினைப்போம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பாடிக்கு முக்கியம் அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் அதில் டவுட்டே இல்லை. பட் நம்மளோட மைண்டோட ஹெல்த்துக்கு, நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ஃபிசிக்கல் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதை எவ்வளோ சீக்கிரம் ஒரு சைல்டுக்கு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அந்த ஹோல் ஹேபிட் ஆஃப் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில டைம் சேஃப்டி கன்சர்ன்ஸ்னால பசங்களை வெளில விடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். அஃப்கோர்ஸ் இன்னமும் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் இருக்குது, அங்கே பசங்க விளையாடுவாங்க. பட் இண்டிபெண்டன்ட் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா பசங்க வீட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ பட் அப்படி இருந்தாலுமே என்ன ஸ்கோப் ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். அது மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், மூட் நல்லா ரெகுலேட் பண்ணும், இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணும். நிறைய சில கேம்ஸில் வந்து டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கும், சோஷியல் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகா நல்லது. நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே இருக்கும் அவங்க அஸ் பார்ட் ஆஃப் கரிக்குலம். ஸோ யோகா கற்றுக்குறாங்கன்னா அதுவுமே அவங்க மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஈட்டிங் ரைட் ரொம்ப நல்லது. ஸோ அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ, ஏன்னா சின்ன வயசில் பசங்க வந்து கண்டிப்பாக நிறைய விஷயத்துக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் திருப்பி திருப்பி அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக், இதெல்லாமே வந்து நம்ம பாடிக்கும் நல்லது, நம்மளோட மைண்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி நம்ம பிரெயின், அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அது அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, அது கேட்குது. ஸோ அதனால் அதை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ சைல்ட்ஹுட்லேயே நம்ம வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறது பசங்களை, அது வந்து அவங்க பாடிக்குமே நல்லது, அவங்களோட மைண்டுக்குமே நல்லது. ஸோ இதெல்லாம் சில பேசிக்கான விஷயங்கள். இது பாடிக்குமே நல்லது, இது மைண்டுக்குமே நல்லது. இது தவிர அவங்கள ஹாபீஸில் எங்கேஜ் பண்ணுறது. ஸோ அகாடமிக்ஸ்னு மட்டும் இல்லாமல், ஏன்னா எல்லாராலையும் அகாடமிக்ஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறது ஒன்று. நம்மளோட ஓன் ரிலாக்ஸேஷனுக்கு நமக்கு தேவையில்லையா, சிங்கிங்காக இருக்கலாம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஹாபிக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கறது. ஸோ ஹாபீஸில் இன்வால்வ் பண்ணுறது, நம்ம அவங்களுக்கு ஒன் ஆன் ஒன் டைம் கொடுக்கறது, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நான் குழந்தைக்கு நம்மளை விட வேறு முக்கியம் வேறு யாருமே கிடையாது. ஸோ அதனால் டெய்லி கொஞ்சம் நேரம் குவாலிட்டி டைம் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட நாள் எப்படி போச்சு, என்ன பண்ணாங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் வித்தவுட் எனி ஸ்க்ரீன், அது

0: ரொம்ப ரொம்ப நல் இம்பார்ட்டண்ட்.
1: டாக்டர், நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க. நாம் வந்து கடைசியாக வந்து லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். ஸோ நாம் உங்ககிட்ட ரேப்பிட் ஃபயர் மாதிரி என்கிட்ட கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் இருக்காங்க, அதை போயிடலாம் டாக்டர். குழந்தைகளுக்கு அதிகமாக தேவைப்படுறது அன்பா இல்லைன்னா டிசிப்ளினா?
0: பேலன்ஸ் ஆஃப் போத்.
1: ஸ்க்ரீன் டைம் ஒரு மணி நேரமா மூணு மணி நேரமா?
0: கண்டிப்பாக மூணு மணி நேரம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு மணி நேரமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் அதை கொஞ்சம் டிவைட் பண்ணி 15 minutes அவங்க கொஞ்சம் வேலை ஏதாவது பார்த்துட்டு திருப்பி ஒரு 15 minutes அப்படின்னு ஓவராலாக அதை ஒரு 1 hour ஆக்க முடிஞ்சால் ஓகே.
1: குழந்தை அழுதா உடனே கவனிக்கணுமா இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா போதுமா?
0: நம்ம பேட்டர்ன் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஆப்வியஸ்லி ஏதாவது அடிபட்டிருக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம டக்குன்னு கவனிக்கணும். இல்லை அவங்க ஹெல்த் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக டக்குன்னு கவனிக்கணும். பட் அவங்க அழுகுறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்கள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவங்க ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து அவங்க கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கணும், ஓகே இப்படி இருக்குது, இதுதான் கஷ்டமாக இருக்குது, இல்லை இதுதான் ப்ராப்ளமாக இருக்குங்கிறது கம்யூனிகேட் பண்ணால் அது இன்னும் பெட்டராக ரீச் ஆகும் டு தி ஆப்போசிட் பர்சன் அண்ட் அதுக்கான சொல்யூஷனும் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது. ஸோ கம்யூனிகேஷனை என்கரேஜ் பண்ணணும்.
1: குழந்தைகளை கம்பேர் பண்ணுறது எஸ் ஆர் நோ?
0: நோ.
1: மனநலத்துக்கு முக்கியம் தூக்கமாக விளையாட்டா?
0: ரெண்டும் தான்.
1: குழந்தைங்க டெய்லியும் வெளியே போய் விளையாடலாமா வேண்டாமா?
0: கண்டிப்பாக விளையாடணும்.
1: ஸ்ட்ரிக்ட் பேரண்டா ஃப்ரெண்ட்லி பேரண்டா?
0: காம்பினேஷன் ஆஃப் போத்.
1: குழந்தையின் கோபத்தை இக்னோர் பண்ணலாமா?
0: அஃப்கோர்ஸ் இக்னோர் பண்ணுங்க, ஆனால் குழந்தைய இக்னோர் பண்ணிடாதீங்க.
1: நான் பிஸி அப்படின்னு பெற்றோர்கள் சொல்றது கரெக்டா தப்பா?
0: தப்பு. ஏன்னா நம்மளோட வேலை இப்போ நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு பேஷண்ட்டுக்கு சைக்காட்ரிஸ்ட் வேணும்னா யாருனாலும் கிடச்சிருவாங்க, ஆனால் என் குழந்தைங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன்.
1: ஓகே, குழந்தை போய் சொன்னால் தண்டனையா இல்லை பேசி சரி பண்ணலாமா?
0: பேசி தான் நம்ம சரி பண்ணணும்.
1: அதிக மார்க் முக்கியமா சந்தோஷம் முக்கியமா?
0: சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக முக்கியம், ஆனால் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக முக்கியம்.
1: ஒரு வார்த்தையில் நல்ல ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோரோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கணும்னு?
0: பேஷன்ஸ்.
1: பேஷன்ஸ். தேங்க்யூ டாக்டர், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு.
0: தேங்க்யூ ஸோ மச்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் வந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் உதய் அவங்க பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானி சில குரு திரைப்படத்தில் இருந்தால் வந்துட்டு இருக்க கேட்டு நந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூல. அண்ட் எஸ் இப்போ நான் கிளம்புறேன், அடுத்து உங்களை நான் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணி பேசலாம். எஸ் அண்டில் த நெக்ஸ்ட், பாய் ஃப்ரம் ஆர்ஜி சரண் ஜெயராமன் மற்றும் டாக்டர்
0: தீபா கோபிநாத்.
1: தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் மாலை 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் முஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறினார்.

உள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா மற்றும் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞான

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

ரொம்ப அழகான ஒரு மாலை வணக்கம் எல்லாருக்கும். என்ன கேம் அப்படிதானே கேக்குறீங்க? நம்ம கேம் தான், நம்ம தானே சரண் வந்துட்டாலே அந்த கேம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். எஸ், அதாவது திரைப்படத்தோட பேர்லாம் ஒரு லைன்ல வச்சு நீங்க சொல்லுவீங்க, அந்த வாக்கியத்தை நான் கண்டுபிடிக்கணும். வாக்கியத்தை இல்ல, அந்த வாக்கியத்துக்குள்ள நீங்க எத்தனை படம் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். நேர்களாகி நீங்கள் சரண பாவம் பார்த்து எது ரெண்டு படமோ எது மூணு படமோ உள்ளே வச்சு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அந்த படத்தோட படத்தை வந்து அந்த பெயரெல்லாம் உள்ளே வச்சு ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். எஸ், நிகழ்ச்சியில் முதல்ல வந்து ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த நம்பருக்கு கால் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க, அதே நம்பர் தான், 2986-0038 அப்படின்னா 2952-0554 நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக வந்து ஒன்ஸ் மோர் திரைப்படத்துல இருந்து மனோ மற்றும் ஸ்வரலதாவோட குரல்ல சி வி ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய தேவா இசையமைத்த இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நந்திரங்கள் 101.4 எல்லாமே சமதுளே.

0: அந்த அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 4:09 ஆயாச்சு. இது எஃப்எம் ரெயின்போ, நான் உங்க ஆர்ஜி சரண் ஜெயராமன். இது ஃபன் பண்ணலாமா? எஸ் நிகழ்ச்சியில வந்து முதல்ல வந்து யார் பேசுறாங்க அப்படின்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: கும்பகோணம், சோரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
0: ஜி ஆர் சரவணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: நல்லா இருக்கீங்களா? நான் என்னங்க ரேஷன் கடை எழுதுறேங்க அப்படியே லைனா சொல்றீங்க.
1: எப்படி இருக்கீங்க?
0: இல்ல முன்னாடி ஒரு பேர் லைனா சொன்னீங்களா, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன் கேம் விளையாட. நீங்க?
1: நானும் தயார் நிலையில இருக்கிறேன்.
0: கேக்குறீங்களா?
1: சாமுண்டிக்கும் தண்டி சாமுண்டிக்கும் வின் வம்பு சண்டை பெரும் கத்தி சண்டை. சாமுண்டிக்கும் தண்டி சாமுண்டிக்கும் வின் வம்பு சண்டை பெரும் கத்தி சண்டை. ஊர் பஞ்சாயத்தில் தீர்ப்பு என் கையில் என்றார் நாட்டாமை.
0: நாட்டாமை சண்டி சாமுண்டி கத்தி சண்டை தீர்ப்பு நாலு தான் கண்டுபிடிச்சேன். மூணு உங்களுக்கு விட்டு விடுறேன் சொல்லுங்க.
1: சாமுண்டி,
0: ஓ சாமுண்டி படம் இருக்கா?
1: சரத்குமார் படம்.
0: சரி,
1: சண்டி சாமுண்டி 1979 வந்தது.
0: சரி,
1: வம்பு சண்டை அண்மையில வந்தது. பெரும் கத்தி சண்டை விசால் படம்.
0: சரி,
1: பஞ்சாயத்து பாண்டியராஜன் படம்.
0: சரி,
1: தீர்ப்பு என் கையில் ஒரு விஜயகாந்த் பழைய படம் உண்டு, 83 வந்தது. 82-83
0: ஏன் இன்னும் ஒரு நாலு படம் சேர்க்க வேண்டியது தானா? ரொம்ப கிரியேட்டிவா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு.

0: வணக்கம் ரேன்பா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: விவிஎஸ்
0: கண்ணன். சொல்லுங்க கண்ணன், ரெடியா?
1: அண்ணன் என்னடா, தம்பி என்னடா?
0: சரி,
1: இருந்தாலும் நாங்கள் அபூர்வ சகோதரன்.
0: அண்ணன் என்னடா தம்பி என்னடா ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் அபூர்வ சகோதரன் ரெண்டு படம். அதுல
1: வணக்கம்.
0: ரொம்ப நல்லா இருக்க. நீங்க?
1: வெயில்ங்க
0: ரொம்ப என்ஜாய் பண்றேன்.
1: நீ குஷியாக இருக்கிறாயா என்றான். நான் விசுவாசமாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னான்.
0: ரொம்ப சிம்பிள் பாருங்க சந்திரசேகர். அநேகன், குஷி, விசுவாசம்.
1: நிலைமைய
0: புரிஞ்சிட்டு பேசுறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, பை பை பை. நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 298600038 அப்படி இல்லைன்னா 295205554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். அதாவது படத்துடைய பெயரெல்லாம் ஒரு வாக்கியத்தில் வச்சு சொல்லுவீங்களாம். நானும் அந்த படத்தோட பேர் என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து கண்டுபிடிப்பணுமா. தயவு செய்து ரெண்டு படம், மூணு படம், என் முகம் தெரியாது, என் குரலாவது உங்களுக்கு கேட்குறதுல, இது பாவப்பட்ட முகமாச்சே, ஒரு மூணு படம் வைக்கலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் நாலு, ஏழு எட்டுலாம் வச்சு கஷ்டப்படுத்தாதீங்க. நான் பாவமா இல்லையா? நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்தான் வந்து அடுத்த பாட்டு உங்களை கொண்டு வந்திருக்கேன். யார் பாடியிருக்காங்கன்னா, பிரசன்னா மாயா மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் அவங்க தான் பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனியுடைய இசையமைப்பில் இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கிறது FM Rainbow 101.4 எல்லாமே சமதுல.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஃபன் பண்ணலாமா மற்றும் நான் ஆர்ஜி சரண் ஜெயராமன் தான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? மாலா சொல்லுங்க, கேம் இல்லாமா சொல்லுங்க. மாலா கண்டுபிடிக்கிறேன்
4: பாருங்க.
3: உலகம் சுற்றும் வாலிபன் என்ன மாலா, நீங்க ஈஸியா கொடுத்துட்டீங்க. ஐயோ, மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க.
4: வாலிபன் ஒருவன் உலகம் சுற்றி வந்தான்.
3: வாலிபன் ஒருவன் உலகம் சுற்றி வந்தான். உலகம் சுற்றும் வாலிபன், நீங்களே சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆன்சர், உங்களுக்கு

0: ஆன்சர்.
1: ஒருவன் ஒரு படம் இருக்கா?
0: சொல்லுங்க
1: மாலினி தேவியம்மா.
0: கூலியாக தந்த பணம்,
1: கூலி பணம்,
0: பணம்,
1: அதான் பணம்,
0: பணம் ஒரு படம் இருக்கு,
1: பணம் இருக்கு, கூலி இருக்கு, பணம், அப்புறம் ரொம்ப கியூட், எனக்கு ரொம்ப ஈஸியா குடுக்கறாங்க பாருங்க. அடுத்த கலர் வணக்கம் இறங்கிறது.
2: வணக்கம் திருத்தணி தமிழேந்தி.
1: நீங்க தான் முதல் கலரா வருவீங்கன்னு நினைச்சேன், இன்னைக்கு பரவாயில்ல, நான் தப்பிச்சேன்,
2: கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு,
1: ஜஸ்ட் மிஸ். ஓகே பலமா.
2: ஆ சொல்லட்டுமா? மூணு படம்.
1: மூணு படம், நல்லவர். ம், சொல்லுங்க.
2: அது கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஒரு வாக்கியம்.
1: சரி சொல்லுங்க.
2: ம், சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அணி பதவியை இருங்க சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அணி கேப்டன் பதவிக்கு டேவிட் மில்லர் தேர்வானார்.
1: மறுபடியும் சொல்லுங்க.
2: சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அணி கேப்டன் பதவிக்கு டேவிட் மில்லர் தேர்வானார்.
1: ஓகே, டேவிட் ஒரு படம் இருக்கு, கேப்டன் ஒரு படம் இருக்கு, வேற என்ன படம் வச்சிருக்கீங்க இதுக்குள்ள?
2: மூணாவது டிஸ்ட்.
1: மறுபடியும் ரெண்டு சொல்லுங்க எனக்காக.
2: சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அணி கேப்டன் பதவிக்கு டேவிட் மில்லர் தேர்வானார்.
1: இல்ல, ரெண்டுக்கு ரெண்டு பதில் எனக்கு, ஒரு பதில் உங்களுக்கு, நீங்க தான் சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
2: சரி, 33 பாயிண்ட்.
1: சரி, 33 வேணாம் சார், 2 மார்க் போட்டு 35 ஆக்கிடுங்க எனக்கு.
2: சரி, அது பரவாயில்லை.
1: சரி, ஓகே சொல்லுங்க.
2: கேப்டன் மில்லர்.
1: ஓகே, நல்லா இருக்கீங்களா புகழேந்தி?
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி, சூப்பர், தேங்க்யூ சோ மச். அவங்களை யாராவது அடிச்சுக்க முடியுமா? அவ்வளோ அழகா வந்து வியக்க வச்சுட்டாங்க என்னையே. எஸ், நீங்களும் அந்த மாதிரி கால் பண்ணி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038, அப்படி இல்லைனா 2952055554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, புதுசில்ல பழசு. ஆமாம், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மாத்தங்கியோட குரலில், பாபுஜியோட வரிகளில் வித்யாசாகரேசர், இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நந்திரங்களது FM 101.4 எல்லாமே சமதூள.

0: ஆனந்த் பேசுறேன், சைதாபேட்ல இருந்து.
1: ஆனந்த் சொல்லுங்க. ஆனந்த்
0: என்றும்
1: அன்புடன் சொல்லுங்க. என் அண்ணன்
0: பகவதிபுரம் ரயில்வே கேட்டை கடந்து கிழக்கு சென்னையை வந்து கொண்டிருக்கிறான் என்றும் அன்புடன்.
1: ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணன் பகவதி ரொம்ப அந்த கிழக்கு புறம் சம்திங் சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். அப்புறம் வந்து கடைசியா ஒரு படம் வந்து அன்புடன். ஆ, கரெக்ட். அப்போ கரெக்டா?
0: ஆ, என்றும் அன்புடன்.
1: ஓகே, எனக்காக விட்டு கொடுங்க
0: ஆனந்த்.
1: தேங்க்யூ ஆனந்த், கால் பண்ண அடிக்கடி பண்ணுங்க. ஓகே ஆனந்த், தேங்க்யூ. அடுத்த காலர் வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: மாலை இனிய வணக்கம்.
1: மாலை இனிய வணக்கம். வணக்கத்தை சொல்றது யாரு?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால். நீண்ட இடைவெளி உங்களுடைய.
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சுல.
2: ஆமா,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே கோபால், சொல்லுங்க. ரெடியா? சொல்லுங்க.
2: நான் நினைச்சதை நீ வாழ்க்கையில் முடிப்பவன் அவன் இல்லை.
1: வாழ்க்கை நான் அவன் இல்லை. என்ன ஊன் கொட்டுறீங்க? இன்னும் எத்தனை படம்
2: இருக்கு? நான் ஒரு படம் இருக்கு.
1: ஓகே, அதாவது நாலு படம. நாலுல ரெண்டு
2: ரவிச்சரன் நடிச்ச படம்.
1: சரி, நாலுல ரெண்டு நான் சொல்லிட்டேன்ல.
2: நாலுல ரெண்டு வந்துருச்சு. நினைச்சு பிடிப்பேன் நான் அவன் இல்லை. நான் அவன் இல்லை இருக்கு இதுல.
1: நாலுல ரெண்டு படம் நான் சொன்னேன்னா? அடுத்த காலர் வணக்கம். பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. கார்த்திக் விஸ்மாம்பலம். ஏன் ரகசியமா பேசுறீங்க கார்த்திக்?
3: மறுபடியும்
1: சொல்லுங்க.
3: அஞ்சலி பாபா கோயில் சென்றால்
1: எந்த கோயில்?
3: பாபா.
1: ஓகே.
3: ஆஞ்சநேயர் கோயில் சென்றால்
1: ஓகே.
3: அம்மன் கோயில் சென்றால்
1: ஓகே.
3: பூஜை செய்தால்
1: ஓகே.
3: பின்பு இறைவன் அருள் பெற்றால்.
1: 22 படம் வச்சிருக்கீங்க. உள்ள 8 படமா? இப்ப சொல்றேன் பாருங்க. ஓகே. அஞ்சலி, பாபா கோயில், ஆஞ்சநேயா, பூஜை, அருள், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆள் ஒன்னு எழுதுனேன், எனக்கே புரியல. அம்மன் இருங்க. அம்மன் இறைவன் 8 கரெக்டா? அடிக்கடி போன் பண்ணுங்க, நிறைய பேசலாம். நான் இங்க இருந்தா நான் ஜெயிச்சிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ், வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
4: வணக்கம், சென்னை
1: சிவகுமார் சார். சொல்லுங்க சார்.
4: சார், எங்க தங்க பிள்ளைகள் நேற்று முதல் ஆனந்தமாக ஸ்கூல் செல்கிறார்கள்.
1: ஓ, நீங்க டைரக்டா போயிட்டீங்களா? ஐயா இருங்க ஐயா, பேனா பேப்பர் எடுத்துக்கறேன். ஐயா பேனா பேப்பர் எடுத்துக்கறங்க ஐயா. ஐயா பேனா பேப்பர் எடுத்துக்கறேன் முதல்ல சொல்லுங்க.
4: ஓகே ஓகே,
1: மறுபடியும் சொல்லுங்க. சொல்லுங்க.
4: எங்க தங்க பிள்ளைகள் நேற்று முதல் ஆனந்தமாக ஸ்கூல் செல்கிறார்கள். விடுமுறை நாட்களில் உலகம் சுற்றும் வாலிபர்கள் போல் சுற்றுலா சென்று வந்தார்கள். ஊர் திருவிழாவில் கரகாட்டங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள்.
1: கரகாட்டங்கள்
4: இல்லதானே?
1: ஒரு

0: எங்கள் தங்க பிள்ளைகள் நேற்று முதல்.
1: தங்க பிள்ளைகள்னு படாது அது இருக்கா?
0: ஆமா, எங்கள் தங்கம் இருக்கு சார்.
1: ஓகே ஓகேங்க ஐயா. ஐயா எத்தனை மார்க் ஐயா எனக்கு?
0: ஐயா உங்களுக்கு வந்து 95 மார்க்
1: கோல்டு ஸ்டார் எனக்கு. ஆமா ஸ்டார் வாங்கிட்டேன். தேங்க்யூ,
0: அதிகமான மார்க் கொடுத்துருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ, நானும் ரொம்ப மகிழ்ச்சி. எஸ் தேங்க்யூ. அடிக்கடி கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வணக்கம். ரெண்டு பேர் இருந்து
0: வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன் சார்.
1: ஐயா பார்த்திபன் ஐயா சொல்லுங்க ஐயா.
0: நிகழ்ச்சி கலகட்டது சார். உங்க நிகழ்ச்சி
1: என் நிகழ்ச்சி கலகட்டுறதா? என்னால கிடையாது, நீங்க எல்லாம் கால் பண்றீங்க எனக்கு.
0: அதுதான் மகிழ்ச்சி சார்,
1: அதுதான் மகிழ்ச்சி.
0: பார்த்திபன்
1: ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திபன் நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சொல்லுங்க பார்த்திபன்.
0: கேக்கலாமா?
1: ரெடி.
0: அம்மன் கோவில் கிழக்காலே வாசல் மனிதன் தளபதி பாஷா படையப்பா எஜமான்.
1: அதான் என்ன சொல்லிட்டீங்களே. நீங்களே எல்லாம் படிச்சு சொல்லிட்டீங்க.
0: ஐயோ கண்டுபிடிப்பீங்க.
1: அம்மன் கோயில் கிழக்கு, அம்மன் கோயில் கிழக்காலே. ஆமா
0: கிழக்கு வாசல்,
1: கிழக்கு வாசல் இருக்கு.
0: கிழக்கு அம்மன் கோயில் கிழக்காலே.
1: ஐயா நீங்க படம் பெரிய இல்ல என்ன சொல்லிட்டீங்க. கிட்ட பேசுறது இருக்கு. இந்த 1 hour வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் போகுதுன்ற மாதிரி இருக்கும். அடுத்த காலர் வணக்கம். ரெயின்போ
2: கோட்டைக்குள் புகுந்தது அங்கு இருந்தான் ராமன். 3 படம்.
1: என்னது 3 படமா? இதுக்குள்ள 2 படம் இருக்க மாதிரி தான் தெரியுது. 3ன்றீங்க. ஈன்னு ஒரு படம் இருக்கு.
2: ஓகே
1: ராமன் ஒரு படம் இருக்கா?
2: ராமன்
1: தேடிய சீதை
2: இல்ல,
1: நான் புதுசா
2: கண்டுபிடிச்சேன்.
1: கோட்டைன்னு ஒரு படம் இருக்கா?
2: அதாவது வந்து ஈ ஒன்னு சொல்லிட்டீங்க இல்லையா?
1: ஆமா
2: கோட்டைக்குள் ஒன்னு இருக்கு பாருங்க.
1: கோட்டைக்குள் ஜமீன் கோட்டையா?
2: முதல்
1: கோட்டை
2: சேர்த்துக்குங்க.
1: நேயர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கிட்ட பேசுறதுக்கு. ஒருத்தர் 95 ஒருத்தர் 100. என்னடா நீங்க 95 100 குடுக்கீங்க, நான் கொடுக்கறேன்டா சரணுக்கு 200 அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. எஸ் நீங்களும் எனக்கு கால் பண்ணி விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 அப்படின்னா 2952005545 4 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில இப்போ ஒரு அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. மஜ்னு திரைப்படத்துல இருந்தா வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு சுப்பிரமணியம் பாடிய பாடல். வைரமுத்தோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில இந்த ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு எழுந்திருக்கு. இது FM Rainbow 101.1 போல நாளைங்க எல்லாமே சமதுல.

0: அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 4:47 ஆயாச்சு.
1: சொல்லுங்க.
0: மலர் பாசமா என்னவா இருக்கும்? க்ளூ கொடுங்களா.
1: சுலுவான படம்.
0: சுலுவான படம். யார் ஹீரோ?
1: சிவாஜி.
0: ஓ, பாசம் மலர். கரெக்டா? ஏ கரெக்ட். கை தட்டி.
1: மலை. மலை அண்ணா.
0: மலை அண்ணா. மலை தம்பி. கரெக்டா?
1: என்னங்க?
0: மலை தம்பி.
1: என்னது?
0: சிவா அப்புறம்
1: பக்தி.
0: பக்தியா? இது சத்தியமா தெரியல எனக்கு. தெரியலையே. கேள்வி அவங்களே
1: மறந்துட்டாங்க.
0: அடுத்த காலர் வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? லைன்ல தான் இருக்கீங்க ஐயா?
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: தாய் தந்த துணை. தஞ்சை மாவட்டம் உப்பிலிருந்து வாழ்வுள்ள தையக்கலைஞர் ராம்னு பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா. கேம் குழப்பலமா?
2: படம் பேரு லாஸ்ட் வரியே தான் சொல்லுவ. ரெண்டு வரி
0: சார் சொல்லுங்க.
2: நாடு ஒருவன். என்ன படம்?
0: என்னது? நாடு ஒருவனா? வித்தியாசமா அடிக்கிறீங்களே நீங்க ஐயா. தெரியலங்க ஐயா.
3: சொல்லுங்க.
0: பாரு.
4: நீதிக்கு தலை வணங்கினால் தெய்வம் உன்னை நினைத்து பெருமை கொள்ளும். நீதிக்கு தலை வணங்கினால் தெய்வம் உன்னை நினைத்து பெருமை கொள்ளும். அந்த பெருமை கொள்ளுங்கிறத விட்டுருங்க. மற்ற அந்த மூணு வேடு முன்னாடி இருக்க மூணு வேடையும் கண்டுபிடிச்சிருங்களே.
0: நீதிக்கு தலை வணங்கினால்.
4: நீதிக்கு தலை வணங்கினால் வணங்கினால் தெய்வம் உன்னை நினைத்து பெருமை கொள்ளும்.
0: உன்னை நினைத்து
4: பெருமை கொள்ளுங்கிற அந்த உன்னை நினைத்து வர்றது கரெக்ட் ஆன்சர். என்ன அப்புறம் இரண்டு திரைப்படங்கள் இருக்கு.
0: நீதிக்கு தலை வணங்கினால் கொள்ளும் படம். தெய்வம் படம் இருக்கு.
4: வெரி குட். திஸ் இஸ் குட் ஆன்சர்.

0: இன்னும் ஒண்ணு தானே, நீதிக்கு தலை வணங்கினாலும் ஒரு படம் இருக்குல்ல, இந்த ஒரு மணி நேரம் என்ன குழந்தைய மாத்திட்டு இருக்கீங்க. அடுத்த காலர் யாருன்னு பாக்கல. வணக்கம், ரெண்டு பேர் இருந்து பேசுறீங்க.
1: வணக்கம்
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னத்த
0: கண்டுபிடிப்போம் சொல்லுங்க. இதுல என்னத்த நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லுங்க. இப்போ
1: ஒரு தலை ராகம்.
0: ஓ கரெக்ட், ஆமா சூப்பருங்க ஐயா. அடுத்த காலர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம், கும்பகோணம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க.
2: நீ வருவாய் என எதிர்பார்த்து அவள் எங்கிருந்து வந்தாள்?
0: நீ வருவாய் என எங்கிருந்து வந்தாள் படம் இருக்கா?
2: பழைய
0: படம் எனக்கு. நிறைவு காலரா யார் எனக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கறான்னு பார்க்கலாம். வணக்கம் யார் இங்க இருந்து?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சென்னை பூந்தமல்லி. கலை கலைசாமி.
0: கலைசாமி கேம் குள்ள போலவாங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
3: சொல்லுமா சார்?
0: சொல்லுங்க.
3: சாரதா என்ற பெண் பணக்கார பெண்ணாகி பெரிய இடத்து பெண்ணாக மாமியார் வீட்டுக்கு போனாள்.
0: ஐயா எனக்கு மாமியார் ஒரு படம் இருக்கு. சாரதான் ஒரு படம் இருக்கு, கரெக்ட். சாரதா இருக்கு.
3: ஆமா சார்,
0: அவ்வளவுதானா?
3: பணக்கார பெண்.
0: பணக்கார பெண் யா? பணக்காரன்.
3: பணக்கார பெண்ணாகி பெரிய இடத்து பெண்ணாக மாமியார் வீடு போனா. பெரிய இடத்து பெண் பணக்கார பெண் ரெண்டு படம்
0: ரெண்டுமே இருக்கு. தேங்க்யூங்க ஐயா, தேங்க்யூ சோ மச் ஐயா. அடுத்த அடி கால் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடுறேன். நன்றி. எஸ்
3: நன்றி நன்றி நன்றி.
0: இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல ஐயா. எஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்கிட்ட பேசின அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ரொம்ப அழகா இந்த ஒரு மணி நேரம் போச்சு, இந்த ஒரு மணி நேரம் இந்த ஒரு நாள் ரொம்ப அழகா போச்சு. கால் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. இப்போ நான் இங்க வந்து கிளம்பிட நேரம் வந்தாச்சு. நிறைவு பாடலாக டபுள்ஸ் திரைப்படத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் வசுந்தரா தாஸ் மற்றும் டிம்மியோட குரல்ல வைரமுத்து வரிகள் ஸ்ரீகாந்தோடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிறங்கள் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதூலு. அண்ட் பாய், இன்னொரு நாள் சந்திக்கலாம்.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா

பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்னைக்கு நாம சந்திக்கக்கூடிய விருந்தினர் நடிகர் திலீபன். அவருடைய படங்கள் போராளி, நிமிர்ந்து நில், அப்பா, தொண்டன், நாடோடிகள் 2, வெண்ணிலா கபடி குழு 2, தோழர் வெங்கடேசன், கன்னிராசி, தர்மபிரபு, குட்டிப்புள்ளி, டென் ஹவர்ஸ், வல்லமை, சொப்பன சுந்தரி, கெனத்த காணும், இவ்வளோ படங்கள் நடித்த தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் திலீபன் ஆக்டர் தான் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திலீபன்.
0: உங்களுடைய நடிப்பு ஈடுபாடு ஆர்வம் எந்த பருவத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு?
1: உண்மையாகவே சொல்லப்போனால் எனக்கு, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு அந்த நடிப்புங்கிறது ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, பிடிச்சிருச்சு. அந்த அது நான் ஆரம்பத்தில் அப்பா அம்மாலாம் தானே சினிமாவுக்கு முதல் முதல்ல கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிற காலகட்டத்திலேயே எனக்கு ஏதோ ஒன்று அந்த அந்த அந்த சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம போயிடணும், நம்ம நடிகர் ஆகணுன்ற ஒரு வெறியாக வந்துச்சு. ஒரு 10th படிக்கும் போதெல்லாம் அண்ணன் அப்போருந்தே நான் சில நண்பர்கள்கிட்ட நான் சொன்னால் அவங்க கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏ நீ போயிடுவேன், நீ நடிகர் ஆயிடுவேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கோயம்புத்தூர் நேட்டிவ். பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சிலாம் ஷூட்டிங் வருவாங்க இல்லையா, அவன் அங்கே போய் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குறது. இப்படி தான் அந்த ஷூட்டிங், அந்த நடிப்பு, அது மேலே வந்து இருக்கிற ஈர்ப்பில் அப்படியெல்லாம் தேடி அலைஞ்சு அலைய ஆரம்பித்தேன். இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ்.
0: சினிமா அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து சென்னை வருது, சென்னையில் சர்வைவல் ஆகிறது, அதுக்கடுத்து நம்பிக்கையான நிறுவனங்களை, நம்பிக்கையான இயக்குநர்களை அப்படி சந்திக்கிறது, நம்பிக்கையான நண்பர்களை, இந்த பயணம் எப்படி இருந்தது?
1: கண்டிப்பாக சென்னையை நோக்கி வர்றதே ஒரு பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா நான் இருந்த அந்த காலகட்டத்தில், நான் இருந்த ஊர்லேருந்து சென்னை கிளம்பி ஒருத்தன் கிளம்பி வரானா அது சாதாரண விஷயம் இல்லை. பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு இடையில தான் வந்து நம்ம வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வரணும், சென்னை வரணும். அப்படி தான் ஒரு நாள் வந்து சென்னை வந்தேன். அப்படி வந்தால் இங்கே எல்லாமே வந்து ஈஸியாக இல்லை. ஒரு ரூமில் போய், ஒரு நண்பரோட ரூமில் போய் தங்கிட்டு அங்கேருந்து இங்கே இந்த எந்த அலுவலக முகவரியும் எனக்கு தெரியாது. அங்கே தேடி தேடி பிடிச்சி டி நகர் போய் இறங்கி எல்லாமே புதுசு எனக்கு, சென்னையே புதுசு. அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், அப்போது டி ராஜேந்தர் வீடு, பாக்யராஜ் சார் வீடு, பாரதிராஜா சார் வீடு, இப்படி இப்படி அலையிறது, கங்கையம்மன் சார் வீடு, இப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு. ஆனால் ஒருத்தரும் ஒரு வாட்ச்மேனும் உள்ளே விட மாட்டான், செக்யூரிட்டியெலாம் நம்ம அப்படியே தடுத்து நிறுத்தி அப்படியே வழி அனுப்பிடுவாங்க. அதை மீறி நைஸாக உள்ளே நுழைஞ்சாலும் ஆஃபீஸ் பாய் பிடிச்சிருவாங்க. இப்படி தான் வந்து எங்கேயுமே அந்த வாய்ப்புகளே கிடைக்கல. ஆனால் ஒரு பெரிய இந்த போராட்டம் ரொம்ப நாள் நீடிக்கலை. இது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20 நாளில் நான் ஒரு சீரியலில் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் நடிப்பு ஆசை எனக்குள்ளே இருந்தால் கூட நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன், அந்த நேரத்துலேயே புத்தகங்கள் படிப்பேன். எனக்கு அந்த டைரக்ஷன் மேலேயும் ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. நடிப்போ டைரக்ஷனோ ஏதோ ஒன்று கை ஏதோ ஒன்று வந்து நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் உதவி இயக்குனராக திரு சுந்தர் கே விஜயன் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணி ஒரு 2.5 வருஷம் அவர் கூட இருந்தேன். இதுதான் அந்த முதல் கட்டம்.
0: ஆரம்ப காலம் நடிப்பு இயக்கம் இந்த பயணம் நம்மளை உருவாக்கிக்கிறதுங்கிற ஒரு இடம் இருக்கும்ல, நம்மளை தயார்படுத்திக்கிறதுன்ட்டு, அந்த தயார்படுத்துதல் எப்படி இருந்தது?
1: ஆமாம், அப்போது வந்து சுந்தர் கே விஜயன் சார்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாதாங்க, வெறும் புத்தக படிப்பு, சினிமா பார்க்கறது என்ன வழியா. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது டோட்டலாக வேற மாதிரி இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு உண்மையாகவே புரியல. ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க, எப்படி வச்சு என்ன பண்ணி எடுக்கிறாங்க, அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு உண்மை புரியாமையே எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் காலம் அப்படியே கொஞ்சமாக தான் உள்ளே போச்சு. அப்புறம் என்ன வந்து அவர் டப்பிங் கூட்டு போயிடுவார், எடிட்டிங் கூட்டு போவார், அங்கே கொஞ்சம் ஓ இதுதானா, இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறது கொஞ்சமாக புரிஞ்சு. அப்புறம் இந்த

0: ரெண்டரை வருஷம் காலகட்டம் இந்த விஷயம் நமக்கு பேசிக்காக ஓ தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து சீரியல் இருக்க வேணாம், சினிமாவை நோக்கி போகணும், அதுக்கத்தான் வந்தோம், நம்ம சினிமாவை நோக்கி நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட இருந்து வெளியில் வந்து நிறைய டிஸ்கஷன்கள் போக ஆரம்பித்தேன். ஏற்கனவே புத்தகங்கள் படிப்பு கொஞ்சம் இருக்குல்ல, ஜெயகாந்தன், ஜெயமோகன், அப்போவே நான் புதுமை பெற்றேன். புத்தகங்கள் படிக்கிறது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாகவே இருந்தது கொஞ்சம். அது வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எதுனா டிஸ்கஷனில் போனால் எதையா ஒன்று சொல்லிடுவேன் நான். ஒரு கதையில் வந்து ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிப்பேன், ஒரு ஒரு சீனை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படிம்பேன். பரவாயில்லையே பையன் கொஞ்சம் நல்லா சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுக்குவாங்க கூடவே. இப்படியே கொஞ்ச நாள் அந்த ட்ராவல் போயிட்டுருக்கும்போது தான் இயக்குனர் விக்ரமன் சார்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து வந்தது. ஒரு நண்பர் மூலம் தகவல் வந்தது. சரி ஓகே, இயக்குனர் விக்ரமன் கிட்டத்தட்ட வரிசையாக கிட்டு கொடுத்துட்ருக்கார். அப்போ பூவே உனக்காக, சூரிய வம்சம், உன்னிடத்தில் எண்ணி கொடுத்த அந்த மூணு மெகா ஹிட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் இன்டர்வியூ, உதவி இயக்குநர்களுக்கான இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு போய் அங்கே போய் நின்னா அங்கே நிற்கிறாங்க ஒரு 1000 பேர்.
1: ஐயோ,
0: அந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்படியே போய் அப்படியே நிற்கிறேன். அப்போ வந்து அங்கே வந்து அந்த கோடைட்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து தனித்தனியாக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 4 பேர் ஒருத்தனா வந்து செலக்ட் ஆகிடும்.
1: 1000
0: ஆமாம், 4 பேர் ஒருத்தனா உள்ள நுழைஞ்சிட்டேன். ஒரு சில நம்ம படித்த விஷயங்கள், நிறைய விஷயங்களை வந்து கற்பனையாக நான் சொல்லும்போது அது ஏதோ ஒரு வகையில் ஈர்த்து உள்ள 4 பேர் ஒருத்தனா. அதுக்கப்புறம் 2 பேர் தான் தேவைன்னு சொல்லிட்டார். இந்த 2 பேர் அந்த 2 பேராக மாறுறதுக்கு தான் நான் ரொம்ப காலகட்டம், 1 காலகட்டம் எடுத்துச்சு. அவ்வளோ பயங்கரமாக ஸ்ட்ரைட்டாக டைரக்டரே விக்ரமன் சாரே இன்டர்வியூ ஸ்ட்ரைட்டாக நிறைய கேள்விகள், அதுக்கப்புறம் உட்காந்து போங்க அந்த ரூமில் உட்காந்து எழுதிட்டு வாங்க டைலாக்லாம் அப்படின்னு மாறி மாறி அது நடந்து அந்த 1 ஒரு ஒரு வழி ஆயிட்டேன்னு வைங்களேன். அப்படி ஃபில்டர் பண்ணி அப்படி ஒர்க் பண்ணதான் வானத்தை போல திரைப்படம். முதல்ல ஒரு உதவி இயக்குனர் கார்டு வந்து வானத்தை போலல வந்தது எனக்கு.
1: நேர்களே, நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
2: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: தொடர்ந்து வரும் பாடல் ஜீவா திரைப்படத்திலிருந்து டிமானிசையில் கேட்டிணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேர்களே, தர்மபிரபு, குட்டி புலி, டென் ஹவர்ஸ், வல்லமை, சொப்பன சுந்தரி, ஹரஹர மகாதேவகி, கிணத்த காணும் படங்களோட நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வானத்தை போல படம், நீங்க அதுல உதவி இயக்குனரா பயணிக்கும் போது நடிப்பு ஆசை ஒரு பக்கம் இருந்திருக்கும். படங்களில் சில நேரங்களில் ப்ராம்ப்டிங் இல்லை, நிறைய நடிகர்களை வந்து காஸ்டியூம் கண்டினியூட்டி இந்த மாதிரி சந்திக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும். அந்த படத்தில் நிறைய பேர் ஸ்டார்ஸ், விஜயகாந்த் சார், பிரபுதேவா சார், இன்னும் பலர் இருக்கிறாங்க. அவங்களோடனான சந்திப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: ஆக்சுவலாக கேப்டன் விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆரம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில், அவர் ஹீரோ நடிக்கிற படத்தில் நானும் ஒரு உதவிக்கணர் ஒர்க் பண்ணுறாங்கிறது எனக்கு அந்த டைமில் மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. விக்ரமன் சார் வேற அற்புதமான இயக்குனர். ஸோ எனக்கு உண்மையாக பிரமிப்பாக இருந்தது. இப்போ பக்கத்துலேருந்து அவரோட நடிப்பை பார்க்குறதெல்லாம் எனக்கு பயங்கர அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பிரபுதேவா சார், லிவிங்ஸ்டன்னு, மீனா, நிறைய ஆர்டிஸ்ட், கௌசல்யா, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அதில் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறேன். அந்த ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தாகட்டும், டைரக்டர்கிட்ட இருந்தாகட்டும், அப்படி ஒரு பயங்கர ஹாப்பியாக போயிட்டு இருந்தது. அந்த படத்தில் தான் என்னை வந்து ஒரு நடிகராகவும் ஆக்குனார். ஆக்சுவலாக விக்ரமன் சார் என்னை பார்த்த ஏதோ ஒன்று இவருக்கு தோணியிருக்கு, அந்த ஒல்லியாக அப்படியே இருப்பேன் ஒரு மாதிரி. ஒரு சில சின்ன சின்ன ரோலை சொல்லுவார், டே இது நீ பண்ணு நீ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு பயம் வேறு, ஐயோ நான் பண்ண மாட்டேன் சார், எனக்கு வேணாம் சார், எனக்கு சார், நான் அப்படியே இந்த கோ டைரக்டர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருவேன் போய், சார் வேணாம் சார், திட்டுவார் சார் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு எனக்கு ஒரு பயம் அப்படியே ஒதுங்கி இருப்பேன். அப்போ லாஸ்ட் ஷெட்யூலில் பிடிச்சி நடிக்க வச்சார், கம்பல் பண்ணி ஒரு ஒரு ஒரு ஒல்லியான ஹஸ்பண்டு, குண்டான ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியான ஒரு சீன், ரமேஷ் கண்ணா அந்த காம்பினேஷனில் ஒரு காமெடி சீன், அதில் நான் நல்லா நடிச்சிட்டேன். அது சுற்றி இருக்கிற நடிகர்களாகட்டும், டைரக்டர், டைரக்ஷன் டீம், அத்தனை பேருமே பாராட்டிட்டாங்க. நல்லா பண்ணுறேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது வேறு ரொம்ப பெருமையாக போச்சு. பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒரு எந்த பயமே இல்லாமல் டைலாக்கெல்லாம் சொல்லிட்டேன். அது என்ன நடந்ததுன்னா, அது டப்பிங் போய் டப்பிங்கும் பண்ணிட்டேன், ரீரெக்கார்டிங் போகும்போது தான் அது ஃபுட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் தூக்கி தனியாக வச்சேன். ஆமாம், அந்த முதல் படத்தில் எனக்கு டைட்டில் கார்டு வந்துருச்சு, அது ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் வந்து இது எப்பவுமே இருக்கும் எனக்கு, அடடா அந்த ஒரு சீன் வந்திருக்கலாமே. ஏன்னா அந்த டைமில் கோ டைரக்டர் சொன்னார், அடுத்த வையாபுரி நீ தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அதுவுமே பாராட்டமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்படி முதல் படம் ஒரு நடிப்பு,

0: உதவி இயக்குனர் ரெண்டும் சேர்ந்து கலந்து வந்தது. அதில் உதவி இயக்குனர் கார்டு மட்டும் அப்படி இருந்தது. அடுத்த படம் உன்னை நினைத்து அப்படி போயிட்டேன்.
1: ஒரு இயக்குனரோட தொடர்ந்து பணியாற்றுறது நிறைய கற்றுக்க முடியும். அதுக்கடுத்து அந்த இயக்குனருக்கும் உதவி இயக்குனருக்குமான ஒரு பரஸ்பர புரிதல் பயங்கரமாக இருக்கும். அது எப்படி இருந்தது?
0: கண்டிப்பாக விக்ரமன் சாரோட டிஸ்கஷனில் வந்து நம்ம உட்காந்துட்டோம்னா உண்மையாகவே அது முழுமையாக சினிமாவை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு கதை, எப்படி திரைக்கதையாக மாறுது, அந்த திரைக்கதை வந்து எப்படி டைலாக்லாம் எழுதி கம்ப்ளீட்டாக ஒரு படத்துக்கான முழு ஸ்கிரிப்டாக மாறுதுங்கிறது விக்ரமன் சாரோட டீமில் இருந்துட்டனால நல்லா கற்றுக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது கை கொடுக்குது. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேயே ஒரு இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு ஒரு படத்தில் நடித்தா கூட ஒரு சீன் நம்ம நடிக்கும்போது அதை டப்பிங் பேசும்போது கூட தெரியும், ஓகே இதுக்கு முன்னாடி இப்போ இந்த டைலாக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே அந்த சென்ஸ் எல்லாம் கொடுக்குறது கொடுத்ததே அந்த அந்த அந்த காலகட்டம் தான். அந்த பீரியடில் விக்ரமன் சாரோட உட்காந்து நிறைய விஷயங்களை நம்ம பேசி லேர்ன் பண்ணது தான் அது அந்த அந்த விஷயந்தான். ஒரு சின்ன லைன் இருக்கும், அந்த சின்ன ஒரே வரியை 2.5 மணி நேரம் படமாக மாற்றுறது எவ்வளோ பெரிய மேஜிக். அது நடக்கும், ஆனால் ஒரு 6 மாத காலகட்டம் ஆகும். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவரோட டிஸ்கஷன் முடிகிறதுக்கெல்லாம் காலையில் 4 மணி ஆயிரும். ஆமாம், பேப்பர்காரன் பால்காரன் வரும்போது நாங்கள் அப்படியே முடிஞ்சு அப்படியே போவோம் வீட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கும். ஆனால் பயங்கர சுவாரஸ்யமாக சந்தோஷமாக இருக்கும், நிறைய கற்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு அதுவே சந்தோஷமாக நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அவரோட இது. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம்னா அவர் அதை அதை எப்படி அவர் எடுக்கிறாரு, கிட்டத்தட்ட அது வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் வைங்களேன். சும்மா நம்ம சம்பளம் கொடுத்து நம்மளை வந்து கற்றுக்க வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ட்ராவல் இருந்தது. ஆனால் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அது வேறு. கரெக்டாக இருக்கணும் அந்த வேலையில், கரெக்டாக இருக்கணும் அந்த டைம், பஞ்சுவாலிட்டிலாம் கரெக்டாக வந்துடணும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த கடுமையான பணி தான் ஷூட்டிங் 2வது படம் ஆக்சுவலாக. எனக்கு அது போயிட்டுருக்கும்போது தான் எனக்கு வானத்தை போலெல்லாம் அந்த மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு சீனு எடுத்த சீன் மிஸ் ஆகிடுச்சுங்கிறது எனக்கு மட்டும் வருத்தில்லை, விக்ரமன் சாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா அது நல்லா வந்திருந்தது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட, அது நல்லா வந்திருந்தது, வேறு வழி இல்லாமல் அதை எடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு டிஸ்கஷன்லேயே வந்து ஒரு ஒரு சீனை வந்து சொல்லிட்டார். அந்த சீன் டிஸ்கஷனில் இருக்கும்போதே சொல்லிட்டார், இந்த சீன் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கடையே 10 வருஷமாக ஜப்பானில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு காமெடி சீன், எஸ்டிடி பூத்தில் ஆர் சுந்தரராஜன் அவங்கெல்லாம் வந்து நான் அமெரிக்காலேருந்து பேசுகிறேன், நான் ரஷ்யாவிலேருந்து பேசுகிறேன் அப்படிலாம் பேசிட்டு எங்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அப்படி பேசுகிறது, நான் எதுங்க தப்பாக நினைக்க போகிறேன், இந்த கடையே 10 வருஷம் நான் ஜப்பானில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அதிர்ச்சியாகி போயிடுவாங்க, என்னடா இவனும் அப்படி தானான்ற மாதிரி. அப்படி ஒரு சின்ன சீன் தான் அது வந்து எனக்கு பெரிய ரீச் கொடுத்தது. அது உன்னது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்ல ஹிட்டு. எங்கேயாவது போயிட்டுருக்கும்போது திடீர்னு, ஆமாம் நீங்கள் தானே அது நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அது புதுசாக இருந்தது. ஏன்னா அது ஒரு நம்மள ஒரு படத்தில் பார்த்து வெளியில் இருக்கிற ஒருத்தர் வந்து கூப்பிட்டு நீங்கள் தான் அதில் நடிச்சிங்களான்னு கேட்குறாங்க அப்படிங்கிறதே உனக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு நடிப்புனா இதுதான் போல இருக்கு, ஒரு நடிகருக்கு கிடைக்கிற ரீச் வேறு லெவல் போல இருக்குன்ற மாதிரி எனக்கு அது அப்போ தான் அது புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவமெல்லாம் வந்து எனக்கு உண்மை நினைத்தில் கிடைச்சது, பயங்கர ஹாப்பியாக இருந்தது.
1: நேர்களே, போராளி, நிமிர்ந்தினில், அப்பா, தொண்டன், நாடோடிகள் 2, வெண்ணிலா கபடி குழு 2, தோழர் வெங்கடேசன் படங்களோட நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேர்களே, தர்மபிரபு, குட்டி புலி, டென் ஹவர்ஸ், வல்லமை, சொப்பன சுந்தரி, ஹரஹர மகாதேவகி, கிணத்த காணும் படங்களோட நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சமுத்திரகனி சார் உடனான சந்திப்பு எப்ப ஆரம்பிச்சது?
1: சென்னை வந்து ஒரு 20 நாள்லயே சுந்தர் கே விஜயன் சார்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். நான் சொன்னேன், அங்கே ஜாயின் பண்ணி 2 நாளில் நான் சமுத்திரகனி சார் பார்க்குறேன். ஏன்னா அங்கே கோ டைரக்டராக இருந்தவர் சமுத்திரகனி சார்.
0: ஓ,
1: அப்படி தான் எனக்கும் அவருக்கும் பழக்கம். ஏன்னா அதாவது சொன்னேன், அந்த 2.5 வருஷம் எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரில, சினிமானா என்ன தெரில. ஆனாலும் பேசிக்காக எனக்கு சினிமானா என்னன்னு கற்றுக் கொடுத்தது அங்கே சமுத்திரகனி சார் தான். ஒரு ஸ்கிரிப்டை எப்படி எழுதணும், சீனில் என்னென்னலாம் கண்டென்ட் எப்படி வச்சு இப்போ பண்ணணும், எப்படியெல்லாம் டைலாக் எழுதணும், எல்லாமே எனக்கு அந்த காலகட்டத்திலேயே சொல்லி கொடுத்தது வந்து சமுத்திரகனி சார் தான். ஸோ எனக்கு அன்றைக்கே அவர் குருவாக மாறிட்டார். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்போவுமே வந்து அவரை நான் வந்து ஒரு என்னோடய மானசீக ஒரு குருவாக தான் எப்போவுமே நினைப்பேன். நான் அவரோட படத்துலேயும் நான் உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரும் நானும் சேர்ந்து கே பாலச்சந்திர சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நிறைய பெரிய ட்ராவல் அவரோட இருந்தது.
0: சந்திப்பு, நட்பு அது இருக்கலாம், ஆனால் சில இயக்குனரோட படங்களை தொடர்ந்து இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய குணாதிசயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அவங்கள கவர்ந்த ஏதோ ஒரு

0: விஷயம் இருக்கும். நீங்க போராளி, நிமிர்ந்தனில், அப்பா, தொண்டன், நாடோடிகள் டூ அப்படிங்கும்போது அவருடைய எல்லா படங்களையும் உங்களை அழைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்ன?
1: கண்டிப்பா, உண்மையாவே ஒரு அவருக்கு என்ன ஏதோ ஒரு வகையில பயங்கரமா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நான் வந்து எப்படின்னா அவரை வந்து ஒரு குரு மாதிரி நினைப்பேன், எனக்கு மாஸ்டர் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி அப்படி ஃபீல் வச்சுக்கோங்களேன். ரொம்ப டீப்பாக போன ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு அப்படி மாதிரியும் இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கும். சார் தான் கூப்பிடுவேன் இன்றைக்கி வரைக்கும் அவரை. அவருக்கு என் மேலே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ஒரு பாசம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட டைரக்ஷனு, கோடைட்டராக ஒர்க் பண்ணேன், நிறைஞ்ச மனசில் ஒர்க் பண்ணேன். நிறைஞ்ச மனசுலேயே எனக்கு என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சார்.
0: அப்படியா?
1: ஆமாம், நிறைஞ்ச மனசுலேயே வந்து ரெண்டு சீன் நடிச்சிருக்கேன் நான். அந்த படிக்காத ஒரு வில்லேஜில் அந்த பொண்ணு மட்டும் படித்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போவா, அந்த பொண்ணை வந்து அந்த ஊரே சேர்ந்து அனுப்பிவிடும். அப்போ வந்து ஒரே சேர்ந்து அனுப்பும் போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு வில்லேஜில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுப்பான். அந்த ஃபோட்டோகிராஃபராக நான் நடிக்க வச்சிருந்தார். அதை வச்சு ஒரு காமெடி, ரெண்டு சீன் வரும் காமெடியாக.
0: குட்டிப்புலி படம் இயக்குனர் கொம்பையா. ஒரு நடிகர் ஒரு இயக்குநர்கிட்ட தொடர்ந்து பயணிக்கும் போது அவரோட தன்மை என்ன, அவரோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். வேறு வேறு இயக்குநர்கள்ட்ட போகும்போது கதைக்களம் மாறும்போது அவர் எதிர்பார்க்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும். அந்த மாதிரி குட்டிப்புலி படம் மற்ற இயக்குநர்கள்ட்ட நீங்க ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? கிணத்தை காணும் சுரேஷ் அங்கையா.
1: குட்டிப்புலி படத்தில் நான் போயிட்டு அந்த படத்தில் நான் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணும்போது அவரோட ஸ்லாங்கு எதுவுமே எனக்கு புரியல உண்மையாகவே. அப்போது அவர்கிட்ட சொல்கிற டைலாக்கெல்லாம் நான் சொன்னேன், எனக்கு உங்களோட டைலாக் எனக்கு புரியலையே, என்ன பண்ணுறது, பரவாயில்ல நீங்கள் இதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கங்க, ஏற்றிக்கிட்டு இந்த ஸ்டைலில் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். டப்பிங்லேயும் உட்காந்து நிறையா ஹெல்ப் பண்ணார், இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அதை வந்து அழகாக அதை கொண்டு வந்துட்டார். ஸோ எனக்கு அது ஆரம்பத்தில் பிடிபடலனாலும் படமாக பார்க்கும்போது அது ரிசல்ட் வேறு லெவலில் இருந்தது. படத்தில் உண்மையாகவே ஒரு நல்ல நிறைய பேர் பாராட்டினாங்க, குட்டிப்புள்ளியில் நல்ல ஒரு கேரக்டர் ரோலில் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஒரு குணச்சித்திர நடிகராக மாறிட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ அதுக்காரனா முத்தையா சார் தான்.
0: 10 Hours படம் மற்றும் ஒரு இயக்குனர் வேறு வேறு தளத்தில் பயணிக்கிறீங்க, அந்த பட அனுபவம் எப்படி இருந்தது?
1: புது இயக்குனர் இளையராஜா தான், அவருடைய நண்பர் சதீஷ் மூலம் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்படி ஒரு ஒரு த்ரோட்டாக பயணிக்கிற ஒரு கேரக்டரு, எஸ்ஐ கேரக்டரு, அவர்கிட்டயே கேட்டிருக்காரு, இவர் நல்லா இருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சவர்னா எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி இது பண்ணுங்கள், பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் நான் பேசினேன் இயக்குனர் இளையராஜா சார்கிட்ட. பேசும்போது எனக்கு பிடிக்கும் உங்கள் நடிப்பு, என்ன இது வந்து இது கொஞ்சம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் சொன்ன எல்லாமே வருமா சார் படத்தில் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு டவுட்டு தான் எனக்கு ஒன்று, கண்டிப்பாக வரும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் நடித்த சில படங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சீன்கள் இருக்கும், அதில் ஒரு மூணு சீனை தூக்கிடுவாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன கேரக்டராக வந்து அப்படி நின்று போகிற மாதிரி எத்தனையோ நடிகர்களுக்கு நடந்த விஷயம்தான் அது. அடிக்கடி நடக்குமா அது? அப்போ டக்குன்னு நான் கேட்டேன், சார் இது நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லாயிருக்கு, பட் இது எப்படியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்படியே வரும், ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த படத்தில் அவர் அழகாக வந்து வேலை வாங்கினார். படத்தில் நம்ம படமாக தேட்டரில் போய் பார்க்கும்போது என்னை ஒரு சின்ன ஏமாற்றம் கூட இல்லை. அத்தனை சீனும் அத்தனை அப்படியே வந்திருந்தது, நான் நடித்தது முழுக்க வந்திருந்து படமும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில்.
0: வெண்ணிலா கபடி குழு டூ, சுசீந்திரன் அவரோட பயணப்பட்ட நாட்கள்.
1: ஆக்சுவலாக சுசீந்திரன் சார் கூட வந்து அவர்கிட்டவும் நான் ராஜபாட்டை படத்தில் கோடைட்டராக ஒர்க் பண்ணேன்.
0: அப்படியா?
1: ஆமாம், சுசீந்திரன் சார் எனக்கு நல்ல நண்பர்.
0: நீங்கள் நடித்த படங்களை விட கூட இருக்கிற வருமான படங்கள் அதிகமாக இருக்கேன்.
1: உண்மைதான், உண்மைதான். ஏன்னா நான் அதுதான் அதிக வருடங்கள் வந்து நான் டைரக்ஷன் ஃபீல்டு தான் அதிக வருடங்கள் இருந்தேன். சுசீந்திரன் சார் வந்து எனக்கு ஆரம்பத்திலேயே அவர் உதவி இயக்குனராக இருக்கும்போதே எனக்கு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடி குழு படம் அவர் ஆரம்பிக்கும் போது நான் டிஸ்கஷன்லாம் போனேன். அப்போ நான் நடிகரெல்லாம் ஆகலை உண்மையாகவே, எனக்கு கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ண வேண்டியது. அந்த நேரத்தில் நான் ஒரு படம் தனியாக ஆஃபீஸ் போட்டு நடிகர்லாம் இது பண்ணிவிட்டு அப்படி ஒரு லொக்கேஷன் பார்க்குறது அப்படின்ற ஒரு வேலை போயிட்டு இருந்தனால என்ன அவர் சரி ஓகே நீங்கள் அது முடிங்க, நம்ம இந்த டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். என்னோட படம் அது பாதியில் அப்படி ட்ராப் ஆகிடுச்சு. ஒரு நாள் மீட் பண்ணேன் அவரை, மீட் பண்ணும்போது சரி பரவாயில்ல நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியல, இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கேமராமேன் கேரக்டர் தான், சின்ன ரோல், அது சின்னதாக வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி ஒன்று கொடுத்தார். அது கிட்டத்தட்ட அது ஒரு 15 நாள் அந்த கிரவுண்டில் வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த ரோல். ஒரு 15 நாள் நான் டெய்லி அவர் நான் பைக்கில் போவேன், அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுறது நான் தான், பைக்கில் என் கூட வந்துடுவார். அப்படி பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அடுத்த படம் அழகர் சாமியின் குதிரையை தான் ஆரம்பித்தார். அடுத்த படத்துலேயே என்னை வந்து ஜாயின் பண்ண உள்ளே வந்திருக்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த படத்தில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் அந்த படம் வந்து ஒரு சின்ன விஷயத்தால் அது நின்று போய் நான்மகானலில் ஆரம்பித்தார். நான்மகானலில் ஆரம்பித்து அதுலேயும் நான் ஒர்க் பண்ண வேண்டியது எனக்கு ஒரு வேறு ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்படியே அங்கேருந்தும் வெளியில் போயிட்டேன். இப்படி அவர்கிட்ட போவேன் வெளில வருவேன் இப்படி நடந்துட்டு இருந்தது. இது வந்து எப்போ கம்ப்ளீட்?

0: ஆச்சுன்னா ராஜபாட்டையில் வந்து முழுக்க ஒர்க் பண்ணுற மாதிரி நடந்துருச்சு. அப்படி தான் ராஜபாட்டையில் கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணேன்.
1: நேர்களே, நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
2: தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
3: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
2: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
3: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு, போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
2: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
3: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: கண்ணம்மா,
7: என்னங்க
6: குழந்தை என்ன பண்றான்?
7: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
6: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
7: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
6: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேக்குறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
7: எங்க, ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
6: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
8: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேர்களே, தர்மபிரபு, குட்டி புலி, டென் ஹவர்ஸ், வல்லமை, சொப்பன சுந்தரி, ஹரஹர மகாதேவகி, கிணத்த காணும் படங்களோட நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். தோழர் வெங்கடேசன் படம், ஏன்னா அந்த காவல்துறை இதில் இருக்கிற ஒரு ஃபீலில் ட்ராவல், ஃபுல் ட்ராவலில் இருப்பீங்க. அதுவும் அந்த பஸ்ஸு எரிந்து போகிற இதிலலாம் ஃபீல் பண்ணிட்டு பார்க்குற ஒரு மொமெண்ட்லாம் சூப்பராக இருக்கும். நான் உங்களை அடையாளம் கண்டது அந்த படத்தின் மூலமாக. அதுக்கு முன்னாடி கவனிச்சிருக்கோம், ஓகே த்ரூ அவுட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு பார்த்த கேரக்டர். அந்த பட அனுபவம் எப்படி இருந்தது?
1: சுசீந்திரனோட கோ டைரக்டர் தான் மகாசிவன். மகாசிவன் வந்து எனக்கு ஆரம்பம் சுசீந்திரன் ராஜபட்டில் ஒர்க் பண்ணும்போது, நான் ஒர்க் பண்ணும்போது அவரும் ஒர்க் பண்ணார். மகேஷ் மகாசிவன் அப்படின்னு பேர். அவர் தான் தோழர் வெங்கடேசன் இயக்குனர். தோழர் வெங்கடேசனும் அப்படி தான், நாங்கள் ஆரம்பத்தில் டிஸ்கஷன்லேருந்தே நான் இருந்தேன். முழு கதையும் ஃபுல் டிஸ்கஷனில் இருந்து ஆரம்பத்தில் என்னோடய கேரக்டர்லாம் தெரியும். என் கேரக்டர், என் டைலாக் எல்லாமே நல்லாவே தெரியும். எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காஞ்சிபுரத்தில் போய் இறங்கி எனக்கு அப்படியே சிங்கிள் டேக் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அடித்த படம் தான் அது. பயங்கர ரொம்ப நல்லா வந்தது, சிறப்பாக இருந்தது. அதான் கிளைமேக்ஸ் வரைக்கும் என் கேரக்டர் கொண்டு போய், இந்த கிளைமேக்ஸில் அவங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இறந்ததுக்கப்புறம் இவன் கதறி அழுவான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தாரு. எனக்குமே நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் அந்த படம்.
0: கிணத்த காணும் படம், சுரேஷ் அங்கையா, ஏன்னா அவர் கிடாரியின் கருணை மனு, அப்போ இருந்தே அவர் மேலே ஒரு

0: பெரிய எதிர்பார்ப்பு. யோகி பாபு அவர்கள் கிணத்த காணும் படம் அனுபவம் எப்படி இருந்தது?
1: கிணத்து காணம் வந்து சுரேஷ் சங்கையா சார் எனக்கு அதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை, ஆனால் அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு சார், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் மூலம்தான் வந்து அந்த படத்துக்குள்ளே நான் போனேன். அவர் தான் வந்து எனக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த ரோலுக்கு இவர் நல்லா இருப்பார் பாருங்க அப்படின்னு அவர் நேரில் பார்த்துட்டு, சார் நீங்கள் போராளியெல்லாம் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் ரோலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நடிங்க சார் நல்லாயிருக்கும் இது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் ஸ்லாங் பிரச்சனை, ஸ்லாங் வந்து எனக்கு சுத்தமாக புரியல. அவர் டைலாக்கு அனுப்பி விட்டார் எனக்கு, பார்த்தேன் எனக்கு சார் இதெல்லாம் என்ன சார் இது தமிழ் தானே அப்படின்னா தமிழ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்படி இப்படி இருக்கணும். சரி ஓகே பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வாங்க ஸ்பாட்டில் அப்படின்ட்டார். ஓ கமுதி பக்கத்தில் ஒரு பயங்கரமான வில்லேஜ், டீப் வில்லேஜில் தான் எடுத்தார் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக ஷூட்டு முதல் நாளே நாங்கள் தான், நானும் இன்னொரு போலீஸ்காரரும் அப்படியே அந்த ஊருக்குள்ளே வருவோம். அந்த ஊருக்குள்ளே வரும்போது அந்த போலீஸ்காரர் வந்து எங்கிட்ட எதுக்கு இந்த போகிறோம் இந்த கேஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் முழு கதையாக மாறும். ஒவ்வொரு ரோலையும் பற்றியும் நான் பேசிகிட்டே இருப்பேன். அப்படி ஒரு ரோல் எனக்கு கொடுத்துருந்தாரு. டைலாக்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது, ஆனாலும் அதை திரும்ப திரும்ப அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்துட்டேன் நீங்களே. அதே மாதிரி டப்பிங்கில் எப்படி நம்ம குட்டி புலி மாதிரி தான், டப்பிங்கில் அவர் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். பக்க பலமாக இருந்து எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு, நல்லா வந்துருந்து ரொம்ப. ஃபுட்டேஜில் சிலது போய் நம்ம சொல்லுவோமே, ஃபுட்டேஜில் அதில் நிறையா கொஞ்சம் போயிடுச்சு, இருந்தாலும் படம் அற்புதமான படம் அந்த படம்.
0: இப்போது ஆடிஷன் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி இல்லை நிறைய சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகி அங்கங்கே ஆடிஷன் இருக்குது போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற காலகட்டத்தில் இருக்கும் 2026. பட் நீங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இந்த இன்டர்நெட் இல்லாத ஒரு இடத்துலேருந்து சினிமாவை அணுகின ஸ்ட்ரகிள்னு இருந்திருக்கும்ல, அதை எப்படி பார்க்குறீங்க இப்போயும் அப்பையும்?
1: அதான் நான் அந்த காலகட்டத்தில் எனக்கு அது தேவைப்படலை உண்மையாகவே, ஏன்னா நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே நான் அதிகமாக கேட்கல யார்கிட்டவும். அது எதுக்கு போய் ஆடிஷன் போயிட்டு அப்போது அதன் மூலம் நமக்கு ஒரு வாய்ப்பு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது பிடிபடலை அப்போது ஆரம்பத்தில். இப்போ கூட நான் பெருசாக நான் போக மாட்டேன், ஆடிஷன் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுவேன். அது நம்ம நடித்த படங்களை பார்த்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஓகே, அப்படி போனால் அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சீனை சொல்லி எடுங்க அது ஓகே. ஜென்ரலாக ஒரு ஆடிஷனுங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு இல்லை. ஜென்ரலாக வாங்க ஏதாவது ஒன்று நடித்து காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இடமும் ரெண்டு இடமும் போயிட்டு நான் அதுக்கப்புறம் இல்லை சார் நான் அப்படியெல்லாம் நடித்து காட்ட போகிறதில்ல அப்படின்னு நடிச்சுக்க மாட்டோம் காட்ட மாட்டேன். ஆனால் ரோல் என்ன அது சொல்லுங்கள், அந்த டைலாகே நீங்களே சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை நடித்து காட்டுறேன், அந்த டைலாக்கை பேசி நடித்து காட்டுறேன். சும்மா 19 வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்றது சரிப்பட்டு வராது. அதனாலே அந்த ஆடிஷன்களை போகிறதில்ல நான். அது நம்ம நடிப்பை பார்த்து விருப்பப்பட்டு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா ஓகே தான், அப்படி தான் போகிறது.
0: நடிகர உங்களை நீங்கள் கண்டுபிடிச்ச இடம் இருக்கும்ல, அது எந்த இடமா நீங்கள் கவனிக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து படங்கள் தொலைக்காட்சியிலையும் அசோகனா நீங்கள் வந்து பயங்கரமாக எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு கேரக்டராக வர்றீங்க. தன்னை கண்டடைதல்ங்கிற ஒரு இடம் எப்படி இருக்குது? ஏன்னா இயக்குனர், நடிகர், கோ டைரக்டர், பல முகங்களில் பன்முகத்தன்மையில் டிஸ்கஷனில் இருந்திருக்கீங்க. உங்களை நீங்கள் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க?
1: ஆக்சுவலாக வந்து எங்கே நான் ஒரு நடிகன் அப்படின்னு எனக்கே ஒரு ஃபீல் ஆனேன்னா, இந்த உதவி கிணறுலாம் ஒர்க் பண்ணி கோடைலாம் ஒர்க் பண்ணிவிட்டு கதை பண்ண ஆரம்பித்தேன் இல்லையா. கதை வந்து இப்போவும் இல்லை, இப்போவும் பழைய ஆளுங்கள்லாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைலாக்கையும் ஒரு படத்தையே அப்படியே ஓட்டி காட்டுவேன். ஒரு சில இடங்களில் மியூசிக் கூட சின்ன டச் கொடுத்து அப்படியே சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நடித்து காட்டி தான் சொல்லுவேன் அந்த கதையை. அப்படி நடித்து காட்டி காட்டி நம்ம அந்த கதையை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல தான் எனக்குள்ளே ஒரு நல்ல, அதை ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை ரசிப்பாங்க பயங்கரமாக. திடீர்னு அந்த வில்லன் ரோல்லாம் இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்ல சொல்ல வந்து அவங்க அதை பயங்கரமாக கண்ணு விரித்து பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தாங்க. அதில் தான் நான் கண்டுபிடிச்சி ஓகே நான் சொல்கிறது நல்லா இருக்கும் போல இருக்குது, இந்த எக்ஸ்பிரஷன்லாம் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்றது நானே அதை புரிஞ்சுக்கிட்டு. நான் ஜென்ரலாக கதை சொன்னதே ஒரு 100 பேருக்கு மேலே சொல்லியிருப்பேன். தயாரிப்பாளர்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர், அண்ணன் கூட ஒர்க் பண்ணுற கூட ஆகிட்டுருக்கேன் அந்த டிஸ்கஷனில் உட்காந்து பேசுறது இப்படி 100-200 தடவைக்கு மேலே பல தடவை கதை சொல்லியிருப்பேன் நான், சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பார்க்குறது. அப்புறம் ஒரு டைம் நம்ம ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் கதை சொல்ல நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு இன்றைக்கி தூக்கமே வராது. ஏன்னா ஒரு தடவை முழுக்க தனியாக ரூமில் உட்காந்து சொவத்து முன்னாடி உட்காந்து சொல்லிடுவேன் ஃபுல்லாக. பரவாயில்ல உள்ளதான் இருக்குது நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்ம போனால் அங்கே கண்டிப்பாக சொல்ல முடியாது, தடுமாறிடுவோம். அதனால் முழுக்க ஒரு தடவை 2.5 மணி நேரம் சொல்லி பார்த்துட்டு தான் நான் ப்ரொடியூசர் பண்ணி உட்காருவேன். அப்போ தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக வரும். ஸோ இப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பார்த்து பார்த்து எனக்குள்ளே இருக்கிற நடிகை வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வெளியில் வர ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு திடீர்னு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. அது அப்படி தான் போராளியில் வந்து அது எனக்கு சமுத்திரக்கணி சார் அந்த வாய்ப்பு கொடுத்ததுமே டக்குன்னு எனக்கு பிடிபட்டுருச்சு அந்த ரோல். ஓ இதுதான் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை பண்ணிட்டேன் நான்.
0: நேர்களே, நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்,

0: ஒரு இடைவேளைக்கு பிறகு.
1: என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: விதியே போற்றி, விநாயகா போற்றி, பதியே போற்றி, பரமா போற்றி, சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி, புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி, மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி, இச்சையும் கிரியும் ஞானம் என்றாருக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி, பிறைமதி சூடிய பெருமான் போற்றி, நிறைவினை சேர்க்கும் நிர்மலன் போற்றி, காலமூன்றையும் கடந்தான் போற்றி, சக்தி தேவி சரணம் போற்றி, வெற்றி போற்றி, வீரம் போற்றி, பக்தி போற்றி, பல பல காலமும் உண்மை போற்றி.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேர்களே, தர்மபிரபு, குட்டி புலி, டென் ஹவர்ஸ், வல்லமை, சொப்பன சுந்தரி, ஹரஹர மகாதேவகி, கிணத்த காணும் படங்களோட நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வேற வேற கதாபாத்திரங்கள் பண்ணும்போது மைண்ட் செட், இப்ப வீட்டில் நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடும்போது அந்த கேமரா முன்னாடி நிற்கும் போது எப்படி ரெடி பண்ணிக்கிறீங்க?
1: கண்டிப்பாக நீங்கள் முக்கியமான கேள்வி. ஏன்னா எவ்வளவோ டென்ஷன், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் வீட்டில். காலைல கிளம்பும்போதே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு மைண்டில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இந்த மேக்கப் போடும்போதே நான் அந்த மைண்ட் செட்டை மாற்றிடுவேன். மேக்கப் போடும்போதே ஓகே, நம்ம இதுதான் நம்ம வாழ்க்கை, கூப்பிட்ருக்காங்க, இதுக்காக கூப்பிட்ருக்காங்க, நம்ம இதை சிறப்பாக பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு செகண்ட் உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்குவேன். அதே மாதிரி அந்த அந்த மூமெண்ட் இருக்கு பாருங்கள், டைரக்டர் கூப்பிட்டு வச்சு ஓகே அந்த பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் இங்கேருந்து வர்றீங்க, இங்கே நிற்கிறீங்க, இங்கே தான் பேசுகிறீங்க, அது வரும்போதே எனக்கு வேறு எதுவுமே தோணாது. முழுக்க முழுக்க அந்த உலகத்துக்குள்ளே வந்துடுவேன் நான். வேறு எதுவுமே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு.
0: நடிகருக்கு டப்பிங் எவ்வளோ முக்கியம்? தன்னோட கேரக்டருக்கு தான் வாய்ஸ் கொடுக்கறதும் இல்லை மற்றவங்களை கொடுக்க விடுறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: கண்டிப்பாக ஒரு நடிகருக்கு அவங்க வாய்ஸ் தான், அவங்க வாய்ஸில் டப்பிங் கொடுத்தா தான் அது மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வாய்ஸ் எப்படி வேணால் இருக்கட்டும், அந்த வாய்ஸ் வந்து என்னடா இது நல்லா இல்லையே அப்படின்னா கூட அந்த ஆள் அந்த சம்மந்தப்பட்டவருக்கு வந்து அது சரியாக தான் இருக்கும் 100%. அதே மாதிரி ஆரம்பத்துலேயே அதை நம்ம செட் பண்ணிடணும். ஒரு நடிகனா இப்போ நான் ஒரு படத்தில் நான் அறிமுகமாகறேன்னா அந்த

0: முதல் படத்துலேயே நான் டப்பிங்கை பேசிடணும். வேறு யாராவது பேசிட்டாங்கன்னா அது ஜனங்களுக்கு அது ஈர்த்துருச்சுன்னா புதுசாக மறுபடியும் நம்ம போய் பேசினோம்னா அது கொஞ்சம் எடுபடாமல் கூட போகலாம். அதனால் முதல்ல நம்ம பேசிடணும். உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கிறது 50% தான், மீதி 50% வந்து நம்ம டப்பிங்கை தான் நம்பியிருக்கோம். நம்ம மீதி 50% அதை கம்ப்ளீட் ஆக்கிறது வந்து டப்பிங் தான். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட எனக்கு ஒரு ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தனால வேற ஒருத்தர் டப்பிங் போட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, வேற ஒருத்தர் டப்பிங் பேசுகிறார் அப்பாடா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு 3 எபிசோடு அவர் பேசி முடிச்சிட்டார். அதை நான் பார்த்தோன்னே எனக்கு கண்ணு கலங்கிட்டேன். நான் தயவு செஞ்சு நான் கேட்டேன், நைட்டு மிட் நைட்டாக இருந்தாலும் சரி நான் வந்துடுறேன், வந்து நான் பேசிடுறேன், ஏன்னா எனக்கு அது திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் போய் பேசுகிறேன்.
1: ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயம் நடிகருக்கு எவ்வளோ முக்கியம்?
0: 100% ஃபிட்னஸ் வேணும். நம்ம என்ன ரோல் வேணால் நடிக்கலாம். நம்மளை திடீர்னு ஒரு போலீஸாக கூப்பிடுவாங்க, அதாவது டக்குன்னு ஒருத்தன் உழுக சொன்னால் விழுந்துடும், டமால் விழுகணும். எங்கேயாவது மேலே ஒரு ஒரு ஏதோ கயிறு பிடிச்சி அப்படி லைட்டாக மேலே ஏறுங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஏதோ ஒரு ட்ரை பண்ணினா தான் அது நல்லா வரும். நம்ம உடம்பு அப்போ நம்ம ஃபிட்டாக வச்சுருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். திடீர்னு ஓட சொன்னால் கூட நம்மளால் எந்த நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் எதுவும் எல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா ஓடக்கூட முடியாது. நம்மளால் டக்குன்னு பிடிச்சிக்கும், இடுப்பு பிடிச்சிக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் பாடி எப்பவுமே ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருந்தோம்னா நம்ம என்ன ரோலுக்கு வேணால் நம்ம பொருந்துவோம். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் காமெடி தானே, எனக்கு வயிறுலாம் இருந்தால் கூட பரவாயில்லையே, எனக்கு வயிறு பெருசாக இருந்தால் கூட நான் காமெடி தானே, அதை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்கள் ஃபிட்டாக தான் இருக்கணும். அவங்களை அறியாமல் உடம்பு பெருசாகிறது வர்றது அது ஓகே தான். ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் டெய்லியும் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக, மஸ்ட்டு. அந்த ஸ்பாட்டில் கான்ஃபிடெண்ட்டாக நிற்க முடியும் போய்.
1: நேர்களே, போராளி, நிமிர்ந்தினில், அப்பா, தொண்டன், நாடோடிகள் 2, வெண்ணிலா கபடி குழு 2, தோழர் வெங்கடேசன் படங்களோட நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நேர்களே, தர்ம பிரபு, குட்டி புலி, டென் ஹவர்ஸ், வல்லமை படங்களோட நடிகர் திலீபன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அப்படின்னு இருக்கா சினிமால?
1: நிறைய இருக்கு. நடிப்புல டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. சேலஞ்ச் ஃபேஸ் பண்றதா நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கணும். எனக்கு பல்வேறு மனிதர்களோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் மூலம் நம்ம ஓ இதுதான் இதை இனம் கண்டுபிடிச்சலாம். ஓ இந்த கேரக்டருக்கு இது சரியாக இருக்கும், இவங்க இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக, ஒருவேளை அவங்க எதிர்பார்க்கலன்னா கூட நம்ம ஒன்று புதுசாக கொடுத்தோம்னு வைங்களேன், கொடுக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ கரெக்டு தான் அந்த ரோலுக்கு இது சரியாக இருக்கு, அந்த நடந்து வர்றதாகட்டும் பார்க்குறத திரும்புறது எல்லாமே சரியாக பண்ணுறாரு இவர் அப்படின்றது அவங்களுக்கு அந்த ரோலை வந்து அவங்களுக்கே நம்ம புதுசாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து சேலஞ்ச் இருக்குது, எப்பவுமே இருக்கும். புது புது ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக அது அதெல்லாம் வரும் நமக்கு. அது ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், கொஞ்சம் அதெல்லாமே பண்ணணும். நம்ம சும்மா போன அப்படியே போனோமா அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம கூடுதலாக சில விஷயங்களை படிக்கணும், அந்த ரோலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக தெரியும். நம்ம
0: தியேட்டரில் இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணி இவ்வளோ படங்கள் பண்ண நாட்கள் இருக்குது. தொலைக்காட்சியில் ஒரு கேரக்டர் அசோகன் கொண்டு போன ரீச்சுன்னு ஒன்று இருக்குது, தொலைக்காட்சியோட ரீச்சை எப்படி பார்க்குறீங்க?
1: என்னால் உண்மையாகவே சொல்கிறேன், இத்தனை வருஷ சினிமாவில் நான் நடித்த படங்கள் பலராலையும் பாராட்டப்பட்டிருக்கு, அதை தாண்டி வேறு லெவலில் பெரிய லெவலில் ரீச் கொடுத்ததுன்னா அது தொலைக்காட்சி தான். தொலைக்காட்சியோட ரீச் வந்து எங்கேயுமே கிடையாது, சினிமாவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தினசரி நம்மளை பார்க்குறாங்க ஆடியன்ஸ் வந்து, ஒரு அப்பா அம்மா பசங்க அண்ணன் தம்பி அத்தனை, ஒரு குழந்தையிலேருந்து அத்தனையும் உட்காந்து ஒரு டிவி முன்னாடி பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அதில் நாம் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணிட்டோம்னா இன்னும் பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சது நம்மளை. அதனால் நான் இப்போ எங்கே போனாலும் எனக்கு வந்து இப்போது இந்த அசோகன் கேரக்டர் தான், மூண்டு முடிச்சு அசோகன் கேரக்டர் தான். எங்கே போனாலும் ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, அங்கே ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு மாலை எடுத்து போட்டுருவாங்க, ஒரு மாலை மரியாதையாகட்டும். இப்படி ஒரு பார்க் போனாலும் சரி, பீச் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வெளியூர்கள் போனாலும் சரி, நல்ல ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கையை பிடிச்சிட்டு பேசுகிறாங்கன்னா அது காரணம், முழு காரணம் தொலைக்காட்சி தான். தொலைக்காட்சியோட ரீச் பெரிய ரீச்.
0: டைரக்ஷன் குறித்த ஐடியா இப்போ எப்படி இருக்குது?
1: டைரக்ஷன் குறித்த ஐடியா எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான நேரம் தான் அமையல, அமைஞ்சு வரமாட்டேங்குது. அது கரெக்டாக அமைஞ்சு வந்தோன்னா பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற விஷயங்களை விட்டுக்கிட்டு அதை பண்ண முடியாது, அது ஒரு தப்பாக போயிடும். அதனால் அதுக்கான ஒரு நேரம் வரும், மனசுக்குள்ளேயே இருக்குது, அது வரும்போது கண்டிப்பாக அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு உள்ள இருக்குது.
0: கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கதை மாந்தர்கள் நிறைய பேரை வாழ்வியலில் பார்த்ததுனால நடிப்பை கேமரா முன்னாடி கொடுக்கறதுல எளிதாக இருக்கும். பட் சிட்டி லைஃப்பில் இல்லைன்னா பெரிதளவில் நிறைய பேரை சந்திக்காமல் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க நடிப்பை இளம் நடிகர்கள் முயற்சி பண்ணும்போது தியேட்டர் பிளே அப்படிங்கிற ஒரு வடிவம் இல்லை அவங்கள அவங்க தகுதிப்படுத்திக்கிறதுக்கான இடம் எதுவாக இருக்கும்?
1: நிச்சயமாக வந்து இப்போ குத்துப்பற்ற மாதிரி இடங்களுக்கு போகணும், போயிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய மனிதர்களோட பழகி தான் ஆகணும், நிறைய மனிதர்களோட பழக பழக பழக. புத்தகங்கள் படிக்கிறது ஒரு ஒரு இது, படம் பார்க்கறது, நிறைய படங்கள் பார்க்கறது, வேற்றுமொழி படங்களை நிறைய பார்க்கறது, நல்ல நல்ல படங்கள், ஆஸ்கார் அவார்டு வாங்கின படங்கள் எல்லாமே இப்போ நிறைய

0: தமிழில் டப் ஆகி வருது, அதெல்லாம் பார்க்கலாம். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அவன் ஒரு ரோலை வந்து அவன் என்ன பண்ணுறான். இப்போ நம்ம தமிழில் நிறைய இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் தான் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கும், அதை நடிப்புன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற யூத் எல்லாமே வந்து அந்த மாதிரி மாடர்னான விஷயங்களை நோக்கி தான் போகிறாங்க, பழைய ட்ராமா படங்களில் பார்க்கறதில்ல யாரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நடிப்பு அங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற உளவியலில் வந்து இங்கே மனிதர்களோட பழகி சைக்காலஜி நமக்கு தெரியணும். அப்போது எதிராளி என்ன என்னமாக இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு பேசிக் சைக்காலஜி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு படம் நமக்கு கிடச்சதுன்னா அதை முழுமையாக பயன்படுத்த முடியும்.
1: ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை வந்து வானொலி நிலையத்தை கொடுத்து உங்களுடைய சினிமா அனுபவங்கள் பயணத்தை நீங்கள் நேர்களுக்கு தெரியப்படுத்தினீங்க. நிறைய படங்களில் இதே போல் சூப்பரான கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ண வானொலி சார்பாக வாழ்த்துக்கள்.
0: ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி தொலைக்காட்சி மாதிரி வானொலி மூலமாக நிறைய எண்ணற்ற பேரை ரீச் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, நன்றி. அதே மாதிரி இத்தனை வருடங்களாக எனக்கு என்ன பல்வேறு மனிதர்கள்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னுடைய குருநாதர்களுக்கும் சரி எத்தனையோ நண்பர்கள் அவங்கக்கிட்டவும் நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கும் சரி இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் நன்றி. நன்றி
1: நேர்களே. நம்ம நேர்காணல்ல இன்று நடிகர் திலீபன், போராளி, நிபந்தனில், அப்பா, தொண்டன், நாடோடிகள் 2, வெண்ணிலாக்கப்படி குழு 2, தோழர் வெங்கடேசன், கன்னிராசி, வல்லமை, சொப்பன சுந்தரி, கனத்த காணோம் படங்களோட நடிகர் அவருடைய அனுபவங்களை தெரிவித்தார். நிச்சயமாக இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நாம் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: From the 2016 album, this is Acting That Was Sheer with Unstoppable. Track went out for One Egg Nation. Thanks for tuning the show and making that request. I hope you enjoyed it, One Egg Nation. By the way, folks, this track was had some strange reviews. Well, it was part of the Olympic thingy of 2016. It was also called as a swollen self-esteem anthem of hers. That's Sheer. Anyway, time for me to say, take a break right now. We'll take a news break. We'll be back at 10 minutes from now at 6:40 p.m. Till then, it's bye for now. And stay tuned.
1: வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026 ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
1: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார்.

0: மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர் புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரோ வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்து கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்கு

உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

0: நேரம் 7 மணி 1 நிமிஷம் ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஆகாஷவாணி தான். நம்மளோட இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு தான். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை இங்கே எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் அந்த பாடலை உங்களுக்காக ப்ளே பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கறதுக்காக கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952050554. சென்னை நினைப்பினாக 0444 பயன்படுத்திங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை நம்ம ரேடியோவில் ஒலிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு முத காலர் வந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து?
1: என்ன
0: பாட்டு வேணும் சொல்லுங்க. கண்டிப்பா சார், நீங்க விருப்பப்பட்ட மாதிரி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி சார், நன்றி. ஸோ லைக் நம்ம நேயர் கேட்டுக்கிட்டு ஏற்ற மாதிரி ராஜாதி ராஜா திரைப்படத்துல இருந்து மனோ மற்றும் சித்ரா குரல்ல இளையராஜாவுடைய சில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே தூளே.

0: நேரம் 7 மணி 7 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட்டு வித்து பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்ப பாடல்களை நம்ம ரேடியோ சேனலில் நம்ம ஒளிபரப்போம் சொல்லியிருக்கோம். அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986003038 மற்றும் ஒரு 2952055549 என்ற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணோம். நம்ம கூட நேயர்கள் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து?
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், சொல்லுங்க உங்களோட விருப்ப பாடல் என்ன? நம்ம ரெயின்போ சேனல்ல ஒளிபரப்பிடுவோம். அது
1: ஒரு அருமையான பாட்டு. தர்மதுரை படத்துல இருந்து ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான் என்ற பாடல்.
0: தர்மதுரை படத்துல இருந்து நம்ம ரஜினி சார்
1: பாடம். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர்கள் கேட்டுக்கிட்டு ஏற்ற மாதிரி தர்மதுரை படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியோடைய குரலில் இளையராஜாவுடைய சில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சிதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான்.

0: போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டு

ஈடுபட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் 1 வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணு நாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கிரு யுசுகி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக் ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர்

6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: Box.
1: நேரம் 7:25 ஆயிட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட்டு வித்து பாட்டு உங்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952505544. ஸோ நம்ம நேயர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து அவர் பாடல் கேட்டுட்டு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஆணையர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கார். ஸோ அவர் கேட்ட மாதிரி ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. குருவி திரைப்படத்துலேருந்து பல்லானது என்ற பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்க FM 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: உங்களை பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 7:30 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். உங்களோட விருப்ப பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதாக நேயர் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யாரு எங்கிருந்து? கல்யாண சுந்தரம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அவை சண்முகில இருந்தானே? கண்டிப்பா சார், நீங்க விருப்பப்பட்ட பாடல் வந்துட்டே இருக்குங்க சார். நன்றி சார்,
3: தேங்க்யூ.
2: நன்றி நன்றி. சோ நம்ம நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவை சண்முகி திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில வாலியோடைய வரிகள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்ட நேரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே தூளு.
4: சண்முகே

0: நேரம் 7 மணி 36 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம்ல ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட்டு வித்து பாட்டு தான். நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், மேற்கு மாமா ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், உங்களோட
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம்
1: சார். எனக்கு பிடித்த பாடல் என்னன்னா, படம் பெயர் வந்து ஊர்காவலன்,
0: ஊர்காவலன்.
1: பாடல் வந்து மாசி மாசந்தா.
0: நல்ல
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சம பாட்டு சார், நல்லா இருக்கும் சார்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க விருப்பப்பட்ட பாடலே நம்ம வந்து.
1: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நேயர்களுக்காகவும்
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், எல்லாருக்காகவும். நன்றி சார், நன்றி. ஸோ நம்ம நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நேயர்களுக்காகவும், அவருக்காக மட்டும் இல்லை, அவர் நேயர்கள் எல்லாருக்காகவும் கேட்டிருக்காரு. ஸோ ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேசோடைய சில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: நேரம் 7:42 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸில் இப்போ உங்களோட விருப்ப பாடல் தான் கேட்டுகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம், யார், எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து, உங்கள் பேர் என்ன?
1: நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் செல்வம் சார். உங்களுக்கு என்ன பாடல்
1: சரி
0: வேணும்?
1: சார், படம் வந்து தாய்மை தானே சார்?
0: தாய்மேல் ஆணை.
1: ஆமாம், பாடல்
0: பாடல்
1: வந்து வாய்க்கா வரப்புக்குள்ள வயசுக்குள்ள பதுங்கி பதுங்கி போகுது அந்த பாட்டு சார்.
0: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார்,
1: அனைவரும் கேட்கலாம் சார்.
0: கண்டிப்பாக சார், எல்லா நேயர்களுக்காகவும் உங்களுக்கு, ஸ்பெஷலாக உங்களுக்காக.
1: உங்களுக்காகவும் சார். நன்றி சார்.
0: நன்றி சார், எனக்காக டெடிக்கேட் பண்ணுறீங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஸோ நம்ம நேயரை வந்து எல்லாருக்காகவும் டெடிக்கேட் பண்ணுறேன், எனக்கும் டெடிக்கேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவருடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி தாய்மையில் ஆணை திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய வரிகள் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்தவர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே துளை.

0: நேரம் 7:48 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் நாம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்போம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சார் வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
0: ராஜேஷ், பெரியார் நகர்.
1: ஆமாங்க சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
1: கண்டிப்பா எனக்கு பிடிச்ச பாடல் பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் திரைப்படம் பாடல் பாத்தீங்கன்னா 1298 ஒன்னே சந்திக்கும் அந்த பாடல்.
0: புதுமை பித்தன் திரைப்படத்துல இருந்து கண்டிப்பாங்க சார், உங்களுடைய விருப்ப பாடலை நம்ம ஒளிபரப்பிடலாம். நன்றி சார்.
1: நன்றி.
0: சோ நம்ம ராஜேஷ் கேட்டுக்கிட்டு ஏற்ற மாதிரி புதுமை பித்தன் திரைப்படத்துல இருந்தது தாமரையோடைய வரிகள்ல தேவாவோடைய சில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேன்

0: நேரம் 7:54 ஆயிட்டு. நம்ம கேட்டுட்டு இருக்கிற ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட்டு வித்து பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இங்க நிறைய நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்களை கால் பண்ணி சொன்னீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாமளும் அந்த பாடல்களை ஒளிபரப்பணும். அடுத்ததா கடைசியா நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட கடைசி நியாயரா நிறைவு நியாயரா ஒருத்தர் வர்றாங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: தேவிகா மேம் சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடல் என்ன? உங்களுக்கு பிடிச்ச
1: படம் வந்து வேட்டைக்காரன்
0: திரைப்படத்துல இருந்து.
1: புலி உரும்புது, இடி இடிக்குது, கொடி பறக்குது, நில கலங்குது, வேட்டைக்காரன் வரத பார்த்து பல பழக்க பட்டு பறக்க. அந்த பாட்டு போடுங்க.
0: பாடியே பாடிட்டீங்க நீங்க பாடல. என்ன வெளியே மழை வர மாதிரி இருக்குன்றதுக்காக இங்க இங்க இந்த இடி இடிக்குதுன்னு பாட்டு கேக்குறீங்களா?
1: நன்றி.
0: சோ நம்ம தேவிகா கேட்ட மாதிரி வேட்டைக்காரன் திரைப்படத்துல இருந்து புலி உரும்புது பாடல் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வந்துட்டு இருக்கு. கபிலனோட வரிகள்ல விஜய் ஆண்டனியோட இசையில கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் 91.4 இங்க எல்லாமே தூளி. இத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிட்டது. நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா, மறுபடியும் 9 மணிக்கு உங்ககிட்ட உங்களை வந்து சந்திக்கும் வரை.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்

ஹாங்காங் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக் ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அர்டோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தர

நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்வின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 9:16 ஆயிட்டிருக்கிற இந்த வேளையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். ஆமாம், இன்னைக்கு உங்கள் காதுகளுக்கு இனிமையான மெலடியான மெல்லிசையான பாடல்கள் தான் நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வர இருக்கு. அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து ஓ தென்றலே அப்படின்ற ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரம் ஆயிடுச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 9:22 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நம்ம ஆல்ரெடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் இரண்டாவதாக வரும் பாடல் ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்துலேருந்து ஹரிஹரனுடைய வரி குரலில் வைரமுத்துவோடைய வரிகளில் தேவாவுடைய சிலை வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: ஜோனா ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
0: ஏய், கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
3: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 9:21 ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில நம்ம மெலோடியான இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில அடுத்ததாக ஒரு பாடல் வர இருக்கு. நம்ம இரவு நேரத்துல இனிமையான மெலடி பாடல்கள் கேட்குறோம். இப்போ இரவுனா தவிர்க்க முடியாத முக்கியமான விஷயம் தூக்கம். தூக்கம்னா தவிர்க்க முடியாதது கனவு இல்லையா? அந்த அடுத்த பாடல் கனவை பற்றி தான். கனவுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இந்த ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

செய்தி குறிப்பு 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிவிஎஸ்சி மற்றும் பிஹெச் மற்றும் பிடெக். 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்அப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்.

பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 9:37 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். அதுவும் மெல்லிசையான பாடல்கள் தான் இரவு நேரத்துக்கு இனிமையா நாம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக வரும் பாடல் சின்னதுரை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவுடைய சில வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இதே ஃபம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: ராகங்கள்.
1: நேரம் 9:42 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் ஆமாங்க, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிறைய மெல்லிசையான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் கண்ணு பட போகுதையா திரைப்படத்திலிருந்து மூக்குத்தி முத்தழகு. அந்த பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. அரியரனுடைய குரலில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் கேட்டு இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துல்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடிய மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 9:50 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் சொர்ணலதா குரலில் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையிலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள் இதே எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

நேரம் 9:54 நிமிஷம் ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நாம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாங்க, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாம் இவ்வளோ நேரம் அழகான மெலோடியான மெல்லிசையான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கடைசியாக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வர்றது அமர்க்களம் திரைப்படத்துலேருந்து உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு. அந்த பாடல் தான் வந்துட்டே இருக்குது. சித்ரா குரலில் வைரமுத்துடைய வரிகளில் கேட்டு நினைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

ரெயின்போ ரிவைன். நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட். ஆமாங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் பழைய மெல்லிசை பாடல்கள், காதிற்கு இனிமையான பாடல்கள், இரவிற்கான உறக்கத்திற்கான பாடல்கள்லாம் வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியோடைய முதல் பாடலாக வருவது பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து, நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூறும் கானகத்தில் கை காட்டும் ஆணை அப்படின்னு தொடங்குற பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

நேரம் 10 மணி 6 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த அடுத்ததாக வரும் பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதான்னு ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்படி கேள்வி கேட்டு ஆரம்பித்து அவங்க உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றுத்தையும் கேள்வி கேட்டு கடைசியாக நிலாவை பனியை காற்றை எல்லாத்தையும் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக இறைவனையும் கேட்டு இந்த பாடல் முடியுது. அந்த பாடல் பி சுசிலாவுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டேன்னு இருங்கிறது FM Rainbow 101.4.

0: ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 10:12 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் நீதிக்கு பின் பாசம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது. அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கதாநாயகன் வந்து கதாநாயகியை பார்த்து பாடுறாரு என்னன்னா, லைக் எப்படி இயற்கையில் இருக்கிற பல உயிரினங்கள் பல பொருட்கள் அதுவாக வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொன்று வந்து தலைவிக்கு கொடுத்துருக்கு, தட் மீன்ஸ் கதாநாயகிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு லைன் வருது, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மானல்லவோ கண்கள் தந்தது, அதாவது கதாநாயகியோடைய கண்கள் வந்து மானோடைய கண்களை ஒத்துருக்கு, மான்கள் வந்து அதுவாக வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவுடைய குரலில் கண்ணதாசனோடைய வரிகளை வந்துகிட்டே இருக்கு. கேட்டி நேரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இதுங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 10:22 ஆயிட்டு இருக்கிற வேலையில் ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வரும் பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து. பி சுஷிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியோடைய மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் FM ரெயின்போ 101.4.

கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:29. ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்ல தொடர்ந்து வரும் பாடல் பனந்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் வரிகளில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கே கேட்டேன். இந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 10:33 நிமிடம் ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில அடுத்ததா வரும் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து. கண்ணெதிரே தோன்றினால், கனிமுகத்தை காட்டினால், நேர்வழியில் மாற்றினால், நேற்று வரை ஏமாற்றினால் அப்படின்னு தொடங்குற பாடல். அதாவது நம்ம ஹீரோ எதிர்க்க வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே காதல் கொண்டு அவர் ஏதேதோ பண்ணிகிட்டு இருந்தவர் நேர்வழியில் மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த பாடல் வந்துட்டே இருக்கே கேட்டு எனக்கு இருந்தது. எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 10:31 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ரிமைண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா குரலில் கே வி மகாதேவன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பம்மா, கால நேரம் பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பம்மா. ஹலோ.

ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இந்த ரெயின்போ 101.4.

0: ஆக்ஷன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: அவ்வா, நெருப்பிலே படுக்கலாம்.
1: போதும் பா,
0: போதும். நிலை தடுமாறினா நினைத்ததை பேசலாம். உலகம்

காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:56. நேரம் 10:56 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நம்ம ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நானும் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நமது நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது ஆசை அலைகள் திரைப்படத்தில்

0: வேண்டும்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய செயல்களை செஞ்சிட்ருக்குது. ஆனால் நாம்

சில நேரங்களில் நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல்லா ஜீவராசிகளையும் கஷ்டப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். நமக்கு சுத்தமான காற்றை தரக்கூடிய மரம் தாகத்தை தீர்ப்பதற்காக இயற்கையாகவே படைக்கப்பட்ட சுத்தமான குடிநீர். எவ்வளவுதான் வெயில் அடித்து நம்மளை கொட்டி தீர்த்தாலும் சில்லுன்னு அடிக்கக்கூடிய ஒரு இளமான ஒரு தென்றல் காற்று. இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நமக்காக நடந்துட்டுருக்குது. ஆனால் நாம் நம்மளுடைய வீடுகளை அகலப்படுத்துகிறோம், நிறைய பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சிட்டோம். தூய்மையான காற்றுக்கு எங்கே விலை கொடுத்து வாங்க போகிறோம்னு தெரியல. ஏன் இன்றைக்கி திடீர்னு மனசு மயங்கும் நிகழ்ச்சிகளை இதை பற்றி பேசுகிறோன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி உலக சுற்றுப்புற சூழல் தினம். நாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கை மீது கொஞ்சம் கரிசனத்தோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இயற்கை நம் மீது அளவுக்கு அதிகமான கருணையையும் இரக்கத்தையும் பொடிய காத்திருக்கிறது. இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சி இயற்கை சம்பந்தப்பட்ட பாடல்களோடு வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:06 18 நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை, நிறைய பாடங்களை ஏதோ ஒரு வகையில் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதாவது எதையும் எதிர்ப்பு

பார்க்காமல் வாழணும் அப்படின்ற விஷயத்தை இயற்கைக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும், இவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பெய்கின்ற மழை எல்லா நிலங்களையும் நிரப்பிவிட்டு மேடுகளிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்கிறது. மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் கூட அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கிட்ட கொடுத்து அவங்களுடைய பசியை

கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அடுத்ததா நமக்காக வரக்கூடிய பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில், கங்கை அமரனுடைய இசையில், அதிகாரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க.

டைம் 11:12:42 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், இடையில் நடையில் இறைவன் தந்த கோலம், தவழ்ந்திடும் மலையருவி, பறந்து பாடும் பசுங்கிளி, நித்தம் நித்தம் நடை தத்தி பழகும் இவள் ஒரு இளங்குருவி. கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான் நான் போகும் பாதை, நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான். நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீரில்லாமல் வாடும் எந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாள் இது. நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விழுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டமாடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது, திருநாள் இது. ஜானகியனுடைய குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, பிரம்மா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:18:50. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. திருமணத்திலிருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. இரவின் வசந்தம் வந்தது, இனிமை தின்றல் மிதந்தது, இசைக்கோளம் பண்பலையில் இதயராகம் பொழிகிறது, இன்சுவை தொகுப்போடு பாடல் முகப்புரை தேன் சுவை தருகிறது, மனசு மட்டுமா இனி மயங்கும் இரு செவிகளும் மகிழ்வுற துவங்கும் சொல்லிட்டு ஃபேஸ்புக் வீரராகவன் தனக்கே உரிய பாணியில் நிகழ்ச்சிக்கு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து தித்திக்கும் இனிய இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலில் அகமது வெல்கம் வெல்கம் டு த ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ஸ்ரீரங்கத்திலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப இனிமை, ஆரம்பமாக வந்த பாடல் ரொம்ப அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவள் ஒரு இளங்குருவி பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நமக்காக அரண்மனை அன்னக்கிளி தரையில் நடப்பது நடக்குமா, பனியிலும் வெட்டவெளி வெயிலிலும் உள்ள சுகம் அரண்மனை கொடுக்குமா, குழு குழு அறையில் கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடி செய்ய விரும்புமா, சிலு சிலு சிலுவென இங்கிருக்கும் காத்து அங்கு அடிக்குமா, பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளம் மேடு, வரப்பு மேடு வயலோடு பறந்து போவேன் பாரு, அதிசயமான பெண்தான் புது சுகம் தேடி வந்தேன், கொட்டுகிற அருவியும் மெட்டுக்கட்டும் குருவியும் அடடா அதிசயம், கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதிலென்ன ஒரு சுகம், ரத்தினங்கள் தெரிக்குது முத்துமணி ஜொலிக்குது நடந்திடும் நதியிலே, உச்சந்தர சுழல்லது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கொன்னும் புரியல, கவிதை பாடும் காவேரி ஜதியை சேர்த்து ஆடும் அணைகள் 100 போட்டாலும் அடங்கிடாமல் ஓதும், போதும் போதும் உம்பாட்டு புறப்பட போறேன் நிப்பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சின்ன தம்பி படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP

0: என்ஐபிபி
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:28 மூன்று நொடி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. இளையராஜாவுடைய இசையில் கூலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:33. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேடை ஏறக்கூடுமோ மீண்டும் நமது நாடகம். நானும் நீயும் சேர்வதால் யாருக்கு என்ன பாதகம்? யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம்? உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த பாவம்? கண்ணும் நெஞ்சம் என்வசம் இல்லை, என்ன செய்வது சொல்லடி முல்லை? தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:38:47 நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இன்றைய நாளின் சிறப்புக்கு ஏற்றவாறு பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காரு. பட்டாபுரம் மணி குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போவோமா ஒரு ஓலம் பாடலை கேட்டு ரசித்தோம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கும் ஒவ்வொரு பாடலும் பசுமை நிறைந்த கிராமத்தில் இருந்த உணர்வை ஏற்படுத்தியது. வழங்கிய சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் பிரகாஷ் ஷியாமலா கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மனோவினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,

நேரம் 11:46 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், வீணையை மீட்டுகின்ற வாணியும் நீ, நாரதர் பாடுகின்ற கானமும் நீ, நீலமேகமே ஓ வானம்பாடியே, சோலை குயில்கள் ஜோடி சேர்ந்ததே, பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, வசந்த காலம் தேடி வந்தது மதனராகம் பாட வந்திடு. 1000 காலம் வாழ்ந்திட வேண்டும் தாயாய் நீயும் தங்கிட வேண்டும், தாவியே ஓடி வரும் காவியரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேல தாளம் கேட்க வேண்டுமே. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது? என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுடைய செவிகளுக்கு வர காத்திருக்கிறது. எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ராவோட குரலில், இளையராஜாவுடைய இசையில், பொன்னடையானுடைய வரிகளில், இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நேயர்களுடைய கருத்துக்கு முன்னாடி நம்ம கேட்க போகிற பாடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, தோப்போடு சேராதோ காற்று பனிக்காற்று, வினாத்தாள் போலே இங்கே கனா காணும் காலை, விடை போல அங்கே நடை போடும் பாவை, ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ, ஆறாத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய்ப்பேச அஞ்சும் இந்த நெஞ்சம், அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலோ, பொட்டு வைத்த ஒரு வட்டரிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. கேட்கலாம் வாங்க இதயம் படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக.

நேரம் இப்போ சரியாக 11:58 நிமிடமாகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்துட்டோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஐயப்பராஜ் இணைந்திருக்காங்க. தரைவழி ஒளிபரப்பு கேட்கிறேன், ஒழித்த பாடல்கள் ஒழிக்காமல் வெவ்வேறு பாடல்கள் சிறப்பு, இரவு முழுவதும் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது, சாங்ஸ் செலக்ஷன் சூப்பர், எக்ஸலண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அத்தனையும் மனசை மயக்கின அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பம்மல் காமராஜபுரம் புஷ்பா, பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிறைவாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம். இன்பம் தரும் இயற்கை மனித வாழ்வின் வரம் இயற்கை, சுத்தமான காற்றை தரும் இயற்கை மக்களை காக்கும் ஆயுதம் இயற்கை. இதெல்லாம் நான் சொல்லலை, மகாகவி பாரதியார் சொன்ன வரிகள். இந்த கோடை காலத்தில் நம்முடைய தாகத்தை மட்டும் தீர்க்காமல் வீட்டுக்கு வெளியே சின்னதாக ஒரு பாத்திரத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொஞ்சம் தண்ணி வைங்க, மற்ற ஜீவராசிகள் வந்து குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அதுங்க வந்து அனுபவிச்சுட்டு போகட்டும். உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயற்கையோடு இயற்கையாக மனிதர்கள் வாழ வாழ இந்த இயற்கை ஒருபொழுதும் மனிதர்களை நிராகரிக்கவே நிராகரிக்காது. அதனால் நாம் எந்த அளவுக்கு இயற்கை மீது அன்போடும் கரிசனத்தோடும் இருக்கிறோமோ அதைவிட பல மடங்கு அந்த இயற்கை நம்மிடம் அன்போடும் கரிசனையோடும் இருக்கிறது. அதனால் இது ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அன்பை கொடுங்கள், அன்பையே பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிக்கலாம், இணைந்திருங்கள் நேர்களே. உங்களிடமிருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம்.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவன் காற்று சேர்ப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனில்

கண்டால் வருவது கா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: 무리무리 에리에 마지막지 마지막지 노란색으로 앉아
1: 알아보라.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகா ஹெர்ட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.

0: 3 நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சி ரீதிகவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல், ராகம் பகுதாரி, ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை, ரீதி கௌள ராகம், ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டோம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை இணைந்து நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம்.
0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 5:45. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்கலாம்.

நேரம் 5:22 17 அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.